5:35 இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இந்த இனிய காலை வேளையில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். திரை இசையில் வந்த பக்தி பாடல்கள் இசை அமுதம். இந்த இனிய காலை வேளையில் தொடரும் பாடல் தாலாட்டு கேட்குதம்மா என்ற படத்திலிருந்து கேட்கலாம்.

இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கின்றோம். இசை அமுதம். இசை அமுதத்தில் தொடரும் பாடல் திருவிளையாடல் என்ற படத்திலிருந்து.

ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானீ. ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானீ. மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானீ. மாறுவது மனம் சேருவது இனம்.

இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 5:44 நாம் இணைந்திருக்கின்றோம். திரை இசையில் வந்த பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கந்தன் கருணை என்ற படத்திலிருந்து.

குந்தன் குலமகளாக வரும் நினைவோடு குறுநகை தெய்வானை மலரோடு குந்தன் குலமகளாக

5:52. இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசை அமுதம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இசை அமுதத்தில் தொடர்ந்து தமிழச்சி என்ற படத்திலிருந்து பாடல்.

5:56 இந்த இனிய காலை வேளையில் 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கின்றோம். இசை அமுதம். இசை அமுதத்தில் நிறைவாக துணைவன் என்ற படத்திலிருந்து

0: நிறைவுக்கு வருகிறது இசையமுதம், தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில், ஏழ்மை நிலையில் உள்ள நெசவாளர்கள் குடும்பங்களுக்கும் ஆடை வடிவமைப்பில் ஈடுபட்டுள்ள கைவினை கலைஞர்களுக்கும் மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், அசாத்திய திறமை, பாரம்பரியம் ஆகியவை நமது நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கைத்தறி நெசவாளர்கள் நெசவு கலையை பேணி பாதுகாத்து மாநிலத்தின் வளமான பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டிற்கும் சிறப்பு சேர்த்து வருவதாக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். நாகரீக பாரம்பரியத்தை அடித்தளமாக கொண்ட நவீன சமுதாயத்தை உருவாக்குவதே அரசின் குறிக்கோளாக உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறன் அடிப்படையில் துறைமுகங்களின் செயல்பாடுகள் மதிப்பிடப்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் தொடர் நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் விமான போக்குவரத்து துறை விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் நடவடிக்கைகளுக்காக அமெரிக்காவிலிருந்து பெருமளவிலான எத்தனாலை இறக்குமதி செய்ய இந்தியா முயற்சி மேற்கொண்டு வருவதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை மத்திய வர்த்தக அமைச்சகம் நிராகரித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே அரசு பள்ளி கழிவறை கதவை திறக்கச் சென்ற மாணவர்கள் மீது மின்சாரம் தாக்கியதாக வெளியாகியுள்ள செய்திகள் கடும் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சலிஹா, ரக்ஷிதா ராம்ராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 34 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. பெங்களூருவில் நடைபெற்ற 20 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் பயிற்சி கால்பந்து போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் சிங்கப்பூரை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். காலை 6:03.

93.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இந்த இனிய காலை வேளையில் உங்களுக்காக இனிதே ஆரம்பமாகிறது புதிய காலை. புதிய காலையில் தொடக்கமாக நாம் கேட்கலாம் சேவை செய்திகள். சேவை செய்திகள் பகுதியில் இன்று அருள்மிகு நாச்சியார் திருக்கோயில் ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் மாவட்டம் திரு ஆடிப்புற திருவிழாவின் இரண்டாம் நாள் இன்று 7/8/2026 ஆடி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று காலை 8:30 ஸ்ரீ ஆண்டாள் தங்கப்பல்லக்கு புறப்பாடு நடைபெறுகிறது. இரவு வாகன புறப்பாடு ஸ்ரீ ஆண்டாள் சந்திர பிறவை. விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தந்திருக்கும் செய்தி குறிப்பு. விருதுநகர் மாவட்டத்தில் 4 வழிச்சாலைக்காக நிலம் வழங்கி இழப்பீடு பெறாதவர்களுக்கான சிறப்பு முகாம் இன்று 7/8/2026 வெள்ளிக்கிழமை ராஜபாளையம் மட்டத்தில் சமுசிகாபுரம் என்ற கிராமத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த முகாமில் தேசிய நெடுஞ்சாலை 744 அமைக்கும் பணிக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கான உரிமை குறித்த ஆவணங்களை இதுவரை சமர்ப்பிக்காத நில உரிமையாளர்கள் இம்முகாமில் கலந்து கொண்டு ஆவணங்களை சமர்ப்பித்து பயன்பெறுமாறு என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். கேட்டோம் சேவை செய்திகள். 6:04:48 இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 புதிய காலையில் இனி தொடக்கமாக ஒரு பாடல் ஒன்று.

0: ஈரமான ரோஜாவே என்ற படத்திற்காக இளையராஜாவின் இசையில் சித்ரா மற்றும் குழுவினர் பாடியது அந்த பாடல். நேரம் காலை 6:10.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள்.
2: உதவி தன்கையே தனக்குதவி என்ற பழமொழி இருந்தபோதும் மனித சமூகம் எப்போதும் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ வேண்டியதாகவே உள்ளது. சார்ந்து வாழ்கின்ற ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு தங்களால் ஆன உதவிகளை செய்து வாழ்வர். இரத்த உறவுகளுக்கு இடையே செய்வது சாதாரண உதவியாகும். தொடர்பே இல்லாத ஒருவருக்கு எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி அவர்களது ஆபத்து காலத்தில் உதவி செய்வதே உண்மையான உதவியாகும். இவ்வாறு செய்கின்ற உதவியானது செய்பவர்களுக்கும் மகிழ்ச்சி, மன அமைதி, அதனை பெறுபவர்களுக்கும் மகிழ்ச்சி உருவாகும். உதவி என்பது மழை போன்று கொடுக்கக்கூடிய உதவியாக இருக்க வேண்டும். மழைதான் கைமாறு கருதாமல் வழங்குவதாகும். கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு என்ன அற்றும் கொல்லோ உலகு. மழையை தந்து உதவுகின்ற மேகத்துக்கு உலகத்தார் என்ன கைமாறு செய்கின்றனர்? மேகத்தை போன்று உதவும் மனப்பான்மை உடையவர்கள் உலகத்தினரிடம் இருந்து எதையும் எதிர்பாராமல் உதவி செய்வார்கள். தென்னை மரம் தன் வேரில் விழுகின்ற நீரை இனிமையான இளநீராக தருகிறது. அதுபோல் நாம் ஒருவருக்கு உதவி செய்யும் போது பதில் உதவியாக என்ன கிடைக்கும் என்று எதிர்பார்த்து செய்ய வேண்டாம். அதுவே உண்மையான உதவியாகும். நன்றி ஒருவருக்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தரும் கொல் என வேண்டா. நின்று தளரா வளர்த்தெங்கு தாளுண்ட நீரை தலையாலைத்தான் தருதலால். இவ்வாறு அல்லாமல் கைமாறு அல்லது புகழை எதிர்பார்த்து பிறருக்கு செய்யும் உதவிகள் உதவியாகாது. இசை நோக்கி ஈகின்றார் ஈகை பயமாப்போல் ஆலித்து பாயும் அலைகடல் தன் சேர்ப்ப கூலிக்கு செய்துனும் ஆறு. மற்றவர்களுக்கு செய்கின்ற உதவி என்பது உடல் உழைப்பு சார்ந்தும் பணம் சார்ந்தும் அரைவரை சார்ந்தும் இருக்கும். வயதில் முதிர்ந்தவர்களுக்கும் ஆபத்தில் துன்பப்படுகின்றவர்களுக்கும் நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும். இதற்கு பொருளுதவி செய்ய வேண்டிய தேவையில்லை. உடல் உழைப்பு மட்டும் இருந்தால் போதும். நாம் செய்கின்ற உதவியால் முதியவர்களுடைய அருளும் ஆபத்தில் சிக்கியவர்களை காப்பாற்ற உதவியதால் அவர்கள் காட்டுகின்ற நன்றியும் நம் தலைமுறைகளுக்கு பயன்படும். பசியோடு இருக்கின்ற எளியவர்களுக்கு நம்மால் இயன்ற பொருளுதவியோ அல்லது பண உதவியோ செய்யும் போது அவர்களது வயிறும் மனமும் நிறைந்து வாழ்த்துவர். அவ்வாறே கல்வி கற்க வரும் மாணவர்களுக்கு பொருளாதார வசதி இல்லாத சூழலில் அவருக்கு உதவி செய்து கற்க வைப்பது அடுத்த தலைமுறையை காப்பாற்றும். இன்று பலர் மன நிம்மதியற்று அலைந்து கொண்டிருப்பதனை பார்க்க முடிகிறது. மனதில் இருக்கின்ற வேதனைகளையும் ஆற்றாமையையும் வருத்தங்களையும் சொல்லி ஆறுதல் அடைய ஆளின்றி பேசுவதற்கு துணையின்றி அலைகின்றவர்களை நாம் அன்றாட வாழ்வில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பேசுவதற்கு ஆட்கள் இன்றி இருப்பவர்களின் மனமானது புரட்சி அடைந்து விடுகிறது. இவ்வாறு மனக்குமுறல்களோடு இருப்பவர்களிடம் சென்று பேசுவது, அவர்களுக்கு ஆறுதல் கூறுவது, அறிவுரை கூறுவது போன்ற உதவியினால் அவர்களது மனம் அமைதியடையும். உதவி செய்கின்ற நமக்கும் ஒரு உயிருக்கு மனதளவில் நிம்மதி அளித்திருக்கின்றோம் என்ற உணர்வு ஏற்படும். நமக்கு துன்பம் செய்தவர்களுக்கு கூட அவர்கள் துன்பப்படுகின்ற நேரத்தில் அவர்களுக்கு உதவி செய்து வழிநடத்தினாலோ அல்லது காப்பாற்றினாலோ அந்த செயலை அவர்களை நாணப்பட வைக்கும். இத்தகைய நல்ல இயல்புடையவருக்கு நாம் துன்பத்தினை கொடுத்து

விட்டோமே என்று வருத்தமடையும் நிலையினை உருவாக்கும். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்னையும் செய்துவிடல். இதனையே நாளடியார் நல்லவர் ஒருவர் தனக்கு செய்த உதவியை நினைத்து பார்க்காமல் உதவி செய்தவருக்கு கெடுதியை மிகுதியாக செய்தாலும் அவ்வாறு கெடுதி செய்பவருக்கு மீண்டும் உதவியையே செய்வது அல்லாமல் அவருக்கு தீங்கு செய்ய எண்ணுதல் சான்றோர்களுக்கு இல்லை. உபகாரம் செய்ததனை ஓராதே தங்கன் அபகாரம் ஆற்றுச் செய்யணும். உபகாரம் தாம் செய்வதல்லால் தவற்றினால் தீங்குக்கள் வாழ்ந்தோய் குடிப்பிறந்தார்க்கு இல். உதவியை பெறுபவர்களும் தனக்கு உதவி செய்தவர்களிடம் நன்றியோடு இருப்பதே சிறந்தது. உதவி செய்தவர்கள் எந்த எதிர்பார்ப்புமின்றி உதவி செய்திருந்தாலும் உதவியை பெற்றவர்கள் நன்றியோடு இருந்தால் உதவி செய்தவர்களுக்கு அது ஊக்கமாகவே இருக்கும். மேலும் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தினை உருவாக்கும். நல்லவர்களுக்கு செய்யும் உதவியானது கல்லின் மேல் செதுக்கிய கல்வெட்டுக்களாய் நிலைத்து நிற்கும். மனதில் கருணை இல்லாதவர்களுக்கு செய்யும் உதவியோ நீரின் மேல் எழுதிய எழுத்து போல உடனடியாக மறைந்துவிடும். நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல் மேல் எழுத்து போல் காணுமே, அல்லாத ஈரமீளா நெஞ்சத்தாருக்கு இந்த உபகாரம் நீர்மேல் எழுத்திற்கு நீர். மற்றவர்களுக்கு உதவி செய்யாதவர்களுடன் நட்பு கொள்ளவும் கூடாது. சிலர் எவ்வளவுதான் நெருக்கமாக இருந்தாலும்

0: மேல் செதுக்கிய கல்வெட்டுக்களாய் நிலைத்து நிற்கும். மனதில் கருணை இல்லாதவர்களுக்கு செய்யும் உதவியோ நீரின் மேல் எழுதிய எழுத்து போல உடனடியாக மறைந்துவிடும். நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல் மேல் எழுத்து போல் காணுமே, அல்லாத ஈரமீளா நெஞ்சத்தாருக்கு ஈந்த உபகாரம் நீர்மேல் எழுத்திற்கு நீர். மற்றவர்களுக்கு உதவி செய்யாதவர்களுடன் நட்பு கொள்ளவும் கூடாது. சிலர் எவ்வளவுதான் நெருக்கமாக இருந்தாலும் உதவி எனும் போது அங்கிருந்து நழுவி விடுவர். இப்படிப்பட்டவர்களை விட்டு தூரத்தில் நிற்க வேண்டும். எனவே எளியவர்களை உயர்த்த எதிர்பார்ப்பின்றி உதவி செய்வோம். நாமும் மகிழ்ந்து மற்றவர்களையும் மகிழ்விப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் மு. கற்பகம் அவர்கள்.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
3: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: நேரம் காலை 6:15. இது 103.3 மதுரை FM மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 நாம் புதிய காலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம்.
5: ஒரு காபி போடு, உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
6: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
7: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
5: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
8: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
5: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
8: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: இனிமையான காலை நேரத்தில் 103.3 மதுரை FM மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 நாம் இணைந்திருக்கின்றோம். இசையோடு இது புதிய காலை.

0: ஆகஸ்ட் 7 இந்நாளின் சிறப்பு. நாட்டில் கைத்தறி நெசவாளர்களை பெருமைப்படுத்தும் விதமாக கடந்த 2015 ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 7 தேசிய கைத்தறி தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தின் கொண்டாட்டமானது நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு கைத்தறி ஆற்றிய பங்கை சுட்டிக்காட்டுவதை நோக்கமாக கொண்டுள்ளது.
1: கிழக்கு மத்திய கனடாவில் அமைந்துள்ள 10 மாகாணங்களில் ஒன்றான ஒண்டாரியோவுக்கும் நியூயார்க்கிற்கும் இடையில் 1927 ஆகஸ்ட் 7 அமைதி பாலம் அமைக்கப்பட்டது.
0: ஹார்வர்டு மார்க் ஐ என்ற முதலாவது நிரல் மூலம் கட்டுப்படுத்தப்பட்ட கணிப்பானை 1944 ஆகஸ்ட் 7 IBM என்ற கணினியியல் நிறுவனம் வெளியிட்டது.
1: ஜப்பானின் டோக்கியோ நகரை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஒரு நிறுவனம் தனது முதலாவது டிரான்சிஸ்டர் வானொலிகளை 1955 ஆகஸ்ட் 7 ஜப்பானில் விற்பனைக்கு அனுப்பியது.
0: கருவுற்றோரின் காலை நேர மயக்க உணர்வை எதிர்கொள்ளவும் உறக்கத்தை தூண்டவும் அறிமுக படுத்தப்பட்ட தாலிடோமைட் என்ற மருந்தை பரிந்துரைக்க மறுத்த கனடிய அமெரிக்க மருந்தியலாளர் பிரான்சிஸ் கெல்சிக்கு 1962 ஆகஸ்ட் 7 அமெரிக்க அரசு தலைவரின் சிறப்பு விருது வழங்கப்பட்டது.
1: இந்திய உயிரியலாளர் மான்கொம்பு சாம்பசிவன் சுவாமிநாதன் அவர்களின் பிறந்த தினம் 1925 ஆகஸ்ட் 7.
0: நோபல் பரிசு பெற்ற இந்திய கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் நினைவு தினம் 1941 ஆகஸ்ட் 7.
1: தமிழக முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்களின் நினைவு தினம் 2018 ஆகஸ்ட் 7.
0: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.
2: நேரம் காலை 6:18. இது 103.3 மதுரை FM மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 புதிய காலை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். புதிய காலையில் இனி பொன் மனம் என்ற படத்திலிருந்து SA ராஜ்குமார் இசையமைப்பில் பழனி பாரதி அவர்களுடைய பாடல் வரிகள் SP பாலசுப்ரமணியன் பாடியது. பாடலை கேட்டுவிடலாம். இணைந்திருங்கள் இசையோடு என்றும் நீங்கள்.

இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கின்றோம். புதிய காலை நேரம் காலை 6:23:32. இனி தொடர்வது நிகழ்ச்சியும் நேரமும். இன்று இடம்பெறக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம். நிகழ்ச்சியும் நேரமும் இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எம் கே மணிமேகலை அவர்கள்.

தொடர்ந்து 6:35 ஒரு சொல் கேளிர். இன்று ஒரு செய்தி. இதில் ஒரு சொல் கேளிர் பகுதியில் அறிவிப்புகள் கேட்கலாம். இன்று ஒரு செய்தி பகுதியில் பயிர் பாதுகாப்பில் உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளும் பயன்பாடுகளும் குறித்து விருதுநகர் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வக வேளாண் அலுவலர் க அரிபுத்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெற இருக்கிறது. தொடர்ந்து 6:45 தன்னம்பிக்கை பாடல்கள், 6:55 பூந்தளிர் கேட்கலாம். இன்று காலை 7 மணிக்கு காந்தி அஞ்சலி பகுதி 58 இடம்பெறும். தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்யை போக்கள். இதில் உள்ளூர் செய்திகள், வேலைவாய்ப்பு செய்திகள் மற்றும் பொது அறிவிப்புகள் என வளமர இருக்கிறது. 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். ஸ்ரீ வைகுண்டம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் சிறப்புகள். வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். தொடர்ந்து 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை போக்கள் தொடர்ந்து இடம்பெறும். 7:45 இயற்கையின் வரம் தாய்ப்பால். உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. தாய் அமுதம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் தாய்ப்பால் புகட்டலுக்கான ஆலோசகர் தா அன்பரசி அவர்கள். தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை போக்கள் இடம்பெறும். 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை என்றால் 8:02 பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி ராமநாதபுரம் மாவட்டம் நேயர்களின் விருப்ப பாடல் இடம்பெற இருக்கிறது. நேரலையாக 8:50 கேட்கலாம் சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. காலை 9 மணிக்கு செய்தி சுருக்கம். 9:02 டைட்டம் பீர்ஸ் காத்திருக்க நேரமில்லை. தொடர்ந்து 10 மணிக்கு செய்தி சுருக்கம். 10:02 விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில் என் விருப்பம் தொடர்ந்து கேட்கலாம். 10:30 ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் ராஜாராணி என்ற திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு மகிழலாம். மற்பகல் 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையின் சிறப்பு தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சியாக வளமர இருக்கிறது. தாய்மையின் திருவிழா, தாய்ப்பாலின் பெருவிழா. மகப்பேறு மருத்துவர் ஜெயந்தி பிரசாத் அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாட இருக்கிறார் ஆர்பி பரிமலா தேவி அவர்கள். இந்த நிகழ்ச்சி நேரலையாக. நண்பகல் 12 மணிக்கு செய்தி சுருக்கம். 12:02 சிநேகிதியை தொலைபேசி வழியாக மகளிர் மற்றும் பங்கேற்கும் நிகழ்ச்சி அது. தொடர்ந்து பகல் 1 மணிக்கு இனிமையான பழைய திரைப்பட பாடல்களை தரும் வசந்த கானங்கள் கேட்டு மகிழலாம். 1:55 பாரதியார் பாடல். 2 மணிக்கு தெம்மாங்கு பாடல்கள் தர இருக்கிறது. தொடர்ந்து 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 3:02 NCERT விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது. 3:32 மென்மையான பாடல்களை தரும் மெல்ல வரும் பாட்டு ரசிக்கலாம். 4 மணிக்கு செய்தி சுருக்கம். 4:02 ஆட்டக்களம். தொடர்ந்து 5 மணிக்கு நாம் கேட்கலாம் செய்தி சுருக்கம். 5:02 மாலை தென்றல் இனிமையான மாலை நேர இசையாக வளம் வரும். 6 மணிக்கு செய்தி சுருக்கம். 6:02 சேவை செய்திகள் இடம்பெறும். 6:05 விளக்கேற்றும் வேலை. தொடர்ந்து 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்திப்பூக்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 7 மணிக்கு பாட்டு இது கிட்டு. 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள். அன்பு தம்பி தங்கைகள் நேரலையாக பங்கேற்கும் நிகழ்ச்சி அது. 8:30 இலக்கிய உலா. இன்றைய இலக்கிய உலா நிகழ்ச்சியில் புறநானூற்றில் பெண்களின் வீரமும் தாய் அன்பும் பேருரை வழங்குபவர் எஸ் சுகுமாரி சவுண்டையன் அவர்கள். தொடர்ந்து 9 மணிக்கு காற்றில் விரியும் கடித மலர்கள் கேட்கலாம். 10:00 பட்டுச்சிறகு நிகழ்ச்சி தொகுப்பில் ஏ லாவண்யா. தொடர்ந்து 10:59 ராமேஸ்வரம் பண்பலையில் ஒளியுறப்பு நிறைவு பெறும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 இனிமையான பழைய திரைப்பட பாடல்களின் தொகுப்பாக தேனும் பாலும். தொடர்ந்து நள்ளிரவு 12 மணி முதல் காலை 4:45 வரை சென்னை விவித பாரதி தமிழ் FM 102.3 நிகழ்ச்சிகள் இடைவிடாத இசையாக கேட்டு மகிழலாம். இவையாவும் 103.3 மதுரை FM ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகளாகும்.

அனைவருக்கும் ஒரு வளமான நாளாக அமைய வாழ்த்துகிறது. நம் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. ஆகாஷ்வாணி.

இந்த அழகான காலை வேளையில் 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை அலைவரிசைகளில் இணைந்திருக்கின்றோம். புதிய காலை இந்த புலர்ந்த இந்த நன்னாள்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்த அழகான ரம்மியமான காலை வேளையில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இது புதிய காலை நிகழ்ச்சி.

0: நேரம் காலை 6:30. இப்போது நாம் கேட்கலாம்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் M.K. மணிமேகலை அவர்கள்.
2: ஒரு நாட்டின் வர்த்தக வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருக்கிறது போக்குவரத்து. அதிலேயும் அதிகமாக பொருள்களை ஏற்றி செல்ல பயன்படுறது கப்பல் போக்குவரத்து தான். கப்பல்கள் கரையில் நின்று பொருள்களை ஏற்றவும் இறக்கவும் உருவாக்கப்பட்ட இடம்தான் துறைமுகம். கப்பல்கள் கரையில் நங்கூரமிட்டு நிறுத்த அந்த கடற்கரை சில குறிப்பிட்ட இயற்கை அமைப்புகளை பெற்றிருக்கணும். கடற்கரை பிளவுபட்டு இருக்கணும், கடல் பகுதி ஆழமாக இருக்கணும். அப்போதான் கடல் அலைகள் மற்றும் பலத்த காற்றிலிருந்து கப்பலை பாதுகாக்க முடியும். இயற்கையிலேயே இந்த மாதிரி அமைந்த இடத்துல அமைக்கப்பட்ட துறைமுகங்களை இயற்கை துறைமுகங்கள்னு சொல்கிறோம். இந்தியாவில் மும்பை, கொச்சி, விசாகப்பட்டினம், மர்மகோவா போன்றவை இயற்கை துறைமுகங்கள். சில பெரிய நகரங்களில் துறைமுகம் அமைக்க இயற்கையான நில அமைப்பு இல்லாதப்ப செயற்கையாக கடற்கரையை மாற்றி அமைத்து உயரமான அலைத்தடுப்பு சுவர்கள் பிரேக் வாட்டர்ஸ் மனிதனால் உருவாக்கி கப்பல்களை பாதுகாப்பாக நிறுத்த அமைக்கப்பட்ட இடத்தை செயற்கை துறைமுகம்னு சொல்கிறோம். நம்ம சென்னை துறைமுகம் ஒரு செயற்கை துறைமுகம் தாங்க. தூத்துக்குடியில் இருக்கிற வாவு சிதம்பரனார் துறைமுகமும் செயற்கை துறைமுகம்தான். செயற்கை துறைமுகங்கள் அமைக்க அதிக அளவில் பொருள் தேவைப்படும். இயற்கை துறைமுகங்களில் கடல் அலைகளில் இருந்து இயற்கையான பாதுகாப்பு கிடைக்கும். ஆழமான நீர்ப்பகுதியாக இருக்கிறதால கப்பல்கள் எளிதில் நுழைய முடியும். ஆண்டு முழுவதும் கப்பல் போக்குவரத்துக்கு ஏற்றது. சர்வதேச வணிக வளர்ச்சிக்கும் பெரும் ஆதாரமாக இருக்குது. இயற்கையோ செயற்கையோ துறைமுகங்களால் நிறைய நன்மைகள் இருக்குது. அதே நேரத்தில் சுற்றுச்சூழலை பாதிக்கும் சில விஷயங்களும் இருக்குது. கப்பல்களில் இருந்து வெளியேறும் எண்ணெய், கழிவுநீர் மற்றும் ரசாயனங்கள் கடல் நீரை மாசுபடுத்துது. கப்பல்களில் இருந்து வெளிவரும் புகையால் காற்று மாசுபாடும் ஏற்படுது. கிரேன்கள் மற்றும் சரக்கு ஏற்றும் இயந்திரங்களால் வரும் சத்தத்தால் ஒலி மாசுபாடும் ஏற்படுது. மீன்கள், பவளப்பாறைகள் மற்றும் கடல் சார் உயிரினங்களின் வாழ்விடமும் பாதிக்கப்படலாம். துறைமுகங்கள் விரிவுபடுத்தப்படும் போது கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய மாங்க்ரோவ் காடுகள், ஈர நிலங்கள் பாதிக்கப்படலாம். இதையெல்லாம் தடுக்க நாம் என்ன முயற்சிகளை எடுக்கணும்? கப்பல் கழிவுகளை முறையாக சுத்திகரித்து அகற்றணும். எண்ணெய் கசிவுகளை தடுக்க பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்தணும். மாங்க்ரோவ் காடுகள் மற்றும் கடலோர உயிரினங்களை பாதுகாக்கணும். பசுமை துறைமுகம் கிரீன் போர்ட் திட்டங்களை நடைமுறைப்படுத்தணும். காற்று மற்றும் நீர் மாசுபாட்டை தொடர்ந்து கண்காணிக்கணும். மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் என்னும் பாரதியின் கூற்றை சூழல் பாதுகாப்போடு நிறைவேற்றுவோம்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் M.K. மணிமேகலை அவர்கள்.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்ன மாதிரி ஒரே யோசனையா இருக்க?
3: இல்லனே, கையில் அடிபட்டு மனலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
4: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: மீனாட்சி, பிரமாதம்.
5: என்ன சொல்றேன்,
2: காஃபி பிரமாதம்.
5: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
2: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
6: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இன்று பராபவ வருடம், ஆடி மாதம், 22 வெள்ளிக்கிழமை. நேரம் காலை 6:35. அன்பார்ந்த உழவர்களை, நேயர்களை, இன்று உங்களுக்காக ஒழிக்க இருப்பது ஒரு சொல் கேளிர். இன்று ஒரு செய்தி.
7: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, கத்தரி பயிரில் தண்டு மற்றும் காய்துளைப்பான் பூச்சிகளை கட்டுப்படுத்தும் ஒருங்கிணைந்த இயற்கை முறைகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். பாதிக்கப்பட்ட பாகங்களை வெட்டி அதனை அழித்திட வேண்டும். வாடிய நுனி, புழு தாக்கிய காய்களை அகற்றிவிட வேண்டும். இனக்கவர்ச்சி பொறி 4-5 வைக்க வேண்டும். இயற்கை தாவர பூச்சி விரட்டியான வேப்பங்கொட்டை சாறு, இஞ்சி பூண்டு மிளகாய் கரைசல், வேப்பெண்ணெய் கரைசல் ஆகியவற்றை பயன்படுத்தலாம். கவனத்தில் கொள்ள வேண்டியவையாக, கத்தரி நட்ட 30 பூக்கும் முன் பொறிகளை வைக்கவும். பூக்கும் பருவத்திலேயே தடுப்பு முறைகள் 100% பலன்களை தரும். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இம்மாதம் 13/8/2026 அன்று வீட்டில் எளிதான முறையில் சாக்லேட் தயாரித்தல் பற்றிய பயிற்சியும், 14/8/2026 அன்று மைக்ரோ கிரீன் வளர்ப்பு பயிற்சியும், 18/8/2026 அன்று தேங்காய் மதிப்பு கூட்டு பயிற்சியும் நடைபெற உள்ளது. இவ் இலவச பயிற்சி 10:00 to 4:00 நடைபெறும். பயிற்சிக்கு முன்பதிவு அவசியம். முன்பதிவிற்கான அலைபேசி எண் 94-88-57-57-16. அலைபேசி எண் மீண்டும் 94-88-57-57-16. மேலும் விவரங்களுக்கு இந்த அலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம். இவ்வாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குநர் தெரிவிக்கின்றார். மிளகாய் மற்றும் தக்காளி பயிர்களில் வறட்சியால் பூக்கள் உதிர்வதை தடுக்கும் இயற்கை வழிமுறைகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். வறட்சி மற்றும் அதிக வெப்பம், வறட்சி மற்றும் அதிக வெப்ப சுரப்பு, எத்திலின் ஹார்மோன் சுரப்பு, அதிகரிப்பு உதிர்வு முறை ஆகியவற்றை சரி செய்ய இயற்கை இலை தெளிப்புகள் பயன்படுத்தலாம். இவற்றில் தேங்காய் தண்ணீர் மோர் கலந்து தெளிக்க சைட்டோகேனின் ஹார்மோன் பூக்களின் காம்பு பலமடைந்து உதிர்வதை தடுக்கும். 1 liter தேங்காய் தண்ணீர் அல்லது இளநீர், 1 liter புளித்த மோர் கலந்து தெளிக்கலாம். முட்டை மற்றும் எலுமிச்சை கரைசல், இது கால்சியம் மற்றும் அமினோ அமிலங்கள் பூ உதிர்வை கட்டுப்படுத்த 10 liter தண்ணீருக்கு 50-100 ml கரைசல் பயன்படுத்தலாம். கடல் பாசி, இது வறட்சி மற்றும் வெப்ப அழுத்த எதிர்ப்புகளை குறைக்க செடிகள் வாடுவதை தடுக்கும். 10 liter தண்ணீருக்கு 30-40 ml கரைசலை பயன்படுத்தலாம். மண் ஈரப்பதம் மற்றும் ஊட்டச்சத்து மேலாண்மைக்கு மூடு பொருள் அமைத்தல், அதாவது சூரிய ஒளி தடுப்பு, ஈரப்பதம் தக்க வைப்பு, 2-3 மண் வெப்பம் குறையும். போரான் மற்றும் கால்சியம் கொடுப்பதால் பூக்களின் மகரந்த சேர்க்கை, பூக்கள் கருகாமல் காய்ப்பிடிப்பு அதிகமாகும். மண்புழு உர கரைசல் அல்லது

0: மரச்சாம்பல் ஊற வைத்து நீர் வேர் வழியாக கொடுத்தால் ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். நீர் மேலாண்மையில் கவனிக்க வேண்டியவையாக நீரை பூவாளி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெளிக்க வேண்டும். அதிகாலை 6 மணி முதல் 8 மணி வரை நீர் தெளிப்பது நன்மையை தரும். நண்பகல் நீர் தெளிப்பதை தவிர்த்தல் அவசியம். பூக்கும் தருணத்தில் 10 முதல் 12 நாட்கள் இடைவெளியில் கரைசல்களை மாற்றி மாற்றி தெளித்து வர நல்ல பலன் கிடைக்கும்.
1: இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் பயிர் பாதுகாப்பில் உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளும் பயன்பாடுகளும் குறித்து விருதுநகர் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வக வேளாண் அலுவலர் க. அரிபுத்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
2: பயிர் பாதுகாப்பில் உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளும் பயன்பாடும். உயிரியல் கட்டுப்பாட்டு காரணி என்பது ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு பதிலாக இயற்கையான உயிரினங்கள் மற்றும் இயற்கையிலே கிடைக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை பயன்படுத்தி பயிர்களை தாக்கக்கூடிய பூச்சிகள் மற்றும் நோய்கள் மற்றும் களைகளை கட்டுப்படுத்துவதாகும். இது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத நிலையான வேளாண்மை முறைக்கு உதவுகிறது. புழுதல், உரமிடுதல், மருந்து தெளித்தல், களையெடுத்தல் என பயிர் பாதுகாப்புக்காக நாம் எடுக்கும் முயற்சிகள் போலவே இயற்கையிலே சில பூச்சி இனங்களும் சில நுண்ணுயிரிகளும் வேளாண்மைக்கு இயற்கையாக நன்மை செய்கின்றன. அத்தகைய பூச்சி இனங்கள் எவை, நுண்ணுயிரிகள் எவை, எந்த வகையில் அவை விவசாயத்திற்கு நன்மை பயக்கின்றன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பூச்சிகளின் உலகம் மிகவும் பிரமாண்டமானது. ஒவ்வொரு பூச்சியும் ஏதோது ஒரு வகையில் விவசாயத்திற்காகவும் இயற்கைக்காகவும் தனது பங்களிப்பை செய்கின்றன. அவ்வாறு விவசாயத்துக்கு உதவும் நன்மை செய்யும் பூச்சிகள் எவை என்பது பற்றி காண்போம். உதாரணத்திற்கு நாம் காணக்கூடிய தேனீக்கள், குளவிகள், பொறிவண்டுகள் போன்றவை விவசாயத்திற்கு பல வகைகளில் பயன்பெறுகின்றன. பூச்சி மேலாண்மையில் தீமை செய்யும் பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு நன்மை செய்யும் பூச்சிகள் இயற்கையாகவே அமையப்பட்டுள்ளது. இந்த தீமை செய்யும் பூச்சிகளின் எண்ணிக்கை விகிதம் அதிகமாக இருக்கும் போது நன்மை செய்யும் பூச்சிகளின் விகிதம் அதற்கு சமமாக இருக்கும் பட்சத்தில் நாம் மருந்து தெளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இயற்கையாகவே கட்டுப்படுத்தப்படும். அவ்வாறு கட்டுப்படுத்துவதற்கு என்னென்ன நன்மை செய்யக்கூடிய பூச்சி இனங்கள் உள்ளன என்பது பற்றி பார்ப்போம். உதாரணத்துக்கு காய்ப்புழுக்கள், தண்டு துளைப்பான் போன்ற பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு இயற்கையிலே ஒட்டுண்ணிகள், குளவிகள், வண்டுகள் போன்றவை இருக்கின்றன. அதன்படி நமது வேளாண்மை துறையின் மூலமாகவும் இந்த நன்மை செய்யும் பூச்சிகளை கண்டறிந்து அவற்றை இங்கே விவசாயிகள் பயன்படுத்தும் விதத்தில் முட்டை ஒட்டுண்ணி அட்டைகளாக விவசாயத்துறையின் மூலமாக மானியமாக வழங்கப்பட்டு வருகின்றது. பயிர்களில் ஏற்படும் நோய்களை கட்டுப்படுத்துவதற்கும் அந்த நோய்கள் பயிர்களை தாக்கக்கூடிய நோய்கள் வருமுன் காப்பதற்கும் சிறந்த உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளாக ட்ரைகோடர்மா விரிடி என்ற கூடிய நன்மை செய்யக்கூடிய பூஞ்சாணங்கள் இருக்கின்றன. அவை தாவரங்களை நோய்களிலிருந்து பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் அவற்றின் தாவரங்களின் பயிர் வளர்ச்சிகளையும் தூண்டுகிறது. பயிர்களை தாக்கும் பல்வேறு வகையான மண்ணால் பரவக்கூடிய பூஞ்சாண வேர் நோய்களை கட்டுப்படுத்துவதில் அது முக்கிய பங்கு வகிக்கிறது. உதாரணமாக பயிர்களில் ஏற்படக்கூடிய வேரழுகல் நோய், வாடல் நோய், கரியழுகல் நோய், கிழங்கு மற்றும் தண்டு அழுகல் நோய், சாம்பல் பூஞ்சான நோய்கள், இலைக்குள்ளி நோய்கள் போன்றவற்றை கட்டுப்படுத்துவதற்கு இந்த நன்மை செய்யும் ட்ரைகோடர்மா விரிடி உயிர் எதிர் பூஞ்சாணத்தை விவசாயிகள் பயன்படுத்தலாம். இதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது பற்றி பார்க்கலாம். இந்த நன்மை செய்யக்கூடிய உயிரி பூஞ்சாணங்கள் நாம் விதை நேர்த்தி மூலம் விதைப்பதற்கு முன்னதாக விதை நேர்த்தி மூலமாகவோ அல்லது நாற்று நடவு செய்யும் முன் நாற்று நேர்த்தி செய்வதன் மூலமாகவோ அல்லது நமது வயல்களில் விதைப்புக்கும் சாகுபடி நடுவதற்கும் முன்னதாக வயலில் குப்பை உரங்களுடன் கலந்து விடுவதன் மூலமாகவும் அல்லது பயிர் வளர்ந்ததற்கு பின்னர் செடிகளுக்கு வேர் வழியாகவோ நீர்ப்பாசன முறைகள் வழியாகவோ விடலாம். பல்வேறு வழிகளில் நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். உதாரணமாக விதை நேர்த்தி செய்வதற்கு இந்த மருந்துகள் வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ விதைக்கு 4 கிராம் என்ற அளவில் போதுமானதாகும். உதாரணத்துக்கு 10 கிலோ விதைகள் விவசாயிகள் பயன்படுத்துகிறார்கள் என்றால் 100 கிராம் மருந்து விதை நேர்த்தி செய்வதற்கு போதுமானதாகும். நாற்று நெல் நடவு செய்வதற்கு முன்பதாகவோ இல்லை காய்கறி நாற்றுகள் நடுவதற்கு முன்பதாகவோ அந்த நாற்றுக்களை 10 கிராம் ட்ரைகோடர்மா விரிடி மருந்தினை 1 லிட்டர் தண்ணீரில் கரைத்து அது 15 நிமிடம் ஊற வைத்து பின்னர் நாற்றுகளை எடுத்து நடுவதன் மூலமாக இந்த வேரழுகல் நோய், தண்டழுகல் நோய், கிழங்கழுகல் நோய் போன்றவற்றை கட்டுப்படுத்தலாம். மயிலில் இடுதல். 1 ஏக்கர் நிலத்திற்கு 2.5 கிலோ ட்ரைகோடர்மா விரிடி என்ற பூஞ்சான மருந்தை 50 கிலோ மக்கிய மண்புழு உரம் அல்லது மண்ணுடன் கலந்து நிலத்தில் சீராக தூவ வேண்டும். செடி அல்லது மரங்களுக்கு இடும் பட்சத்தில் ஒரு மரத்திற்கு 10 முதல் 50 கிராம் வரை மரத்தை சுற்றி மண்புழு உரம் அல்லது தொழு உரத்துடன் கலந்து இடலாம். குறிப்பாக இந்த உயிர் உரங்கள் பயன்படுத்தும் போது மண்ணில் ஈரப்பதம் இருப்பது மிகவும் அவசியம்.
1: இன்றைய இன்று ஒரு செய்தியில் இதுவரை

0: உயிர் பாதுகாப்பில் உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளும் பயன்பாடுகளும் குறித்து விருதுநகர் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வக வேளாண் அலுவலர் க. அரிபுத்திரன் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவுபெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 புதிய காலை நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். புதிய காலையில் தொடர்ந்து ஒரு திரைப்பட பாடல், அஞ்சலி என்ற படத்தில்

இளையராஜாவின் இசையில் அஞ்சலி என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்டோம். 6:49 40 நொடி. இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 புதிய காலை நிகழ்ச்சியில் நாம் இப்போது இணைந்திருக்கின்றோம் இசையோடு. நிகழ்ச்சியில் தொடர்ந்து சாந்தி நிலையம் என்ற படத்திலிருந்து பி சுசிலா மற்றும் குழுவினர் பாடிய பாடல் ஒன்று இப்போது காலை நேரத்தில் வருகிறது. இணைந்திருங்கள், தொடர்ந்து இசையோடு என்றும் நீங்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீனாட்சி பிரமாதம்.
2: என்ன நான் சொல்றேன்,
1: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.
2: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
1: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க்.

0: அருகில் மதுரை வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
1: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
0: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. 6:54 நிமிடம், 26 நொடியில் நாம் இணைந்திருக்கின்றோம். இது புதிய காலை.

0: இனி தொடர்வது பூந்தளிர்.
1: வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்கலாம் பூந்தளிர். இன்று நம்மோட நிகழ்ச்சியில இணையும் குழந்தை யாரு கேட்டலாமா? பாப்பாவோட பேர் என்ன?
2: ஹாய் கனிஷ்கா.
1: யார் யாரெல்லாம் பாப்பாவோட இருக்காங்க?
2: My mother name is Monica, my father name is Ilayaraja, my brother name is Krishwant.
1: பாப்பா வந்து என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: 3rd B.
1: 3rd B. என்ன வேலைக்கு போகணும், என்ன எய்ம் உங்களுக்கு?
2: டாக்டர்.
1: டாக்டர் ஆகணுமா? ஏன் டாக்டர் ஆகணும்?
2: நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்.
1: ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காண்டி டாக்டர் ஆகணும். சரி, இப்போ பாப்பா வந்து டாக்டர் ஆகணும்ன்றீங்க. டாக்டர் ஆகிறதுக்கு என்ன படிக்கணும் தெரியுமா?
2: சயின்ஸ்.
1: இப்போ நம்ம நேயர்களுக்காக பாப்பா வந்து என்ன சொல்ல போறீங்க?
2: The rainbow கொன்றை வேந்தனும்.
1: சரி சொல்லுங்க கேட்போம்.
2: கொன்றை வேந்தன் பாடியவர் அப்பையார், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஊக்க முடைமை ஆக்கத்துக்கு அழகு, எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும், கைப்பொருள் தண்ணி மெய்ப்பொருள் கல்வி, தீராய் கோபம் போராய் முடியும், நல்லிணக்க மல்லது அழல் படுத்தும், நுண்ணிய கருமம் எண்ணி துணி, பொல்லாங்கு என்பவை எல்லாம் தவி, மருந்து ஆயினம் விருந்தோடுவன், முப்பகல் செய்யின் பிற்பகல் விளையும், என்னும் எழுத்தும் ஆத்திச்சுடி பாடியவர்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேரம் காலை 7 மணி. இனி தொடர்வது

தேசபிதா காந்தியடிகளின் சத்திய சோதனையில் இரண்டாம் பாகம் தாய்நாடு நோக்கி எனும் அத்தியாயம். நான் தென்னாப்பிரிக்காவுக்கு வந்து இப்பொழுது 3 ஆண்டுகள் ஆயின. அங்கிருந்த மக்களை நான் தெரிந்து கொண்டேன். அவர்களும் என்னை அறிந்து கொண்டார்கள். அங்கே நான் நீண்ட காலம் தங்க வேண்டியிருக்கும் என்று கண்டதால் 6 மாதங்களுக்கு தாய்நாடு போய் வர 1896 நான் அனுமதி கேட்டேன். வக்கீல் தொழிலும் நன்றாகவே நடந்து வந்தது. நான் இருக்க வேண்டியது அவசியம் என்று மக்கள் உணர்ந்தனர் என்பதையும் கண்டேன். ஆகவே தாய்நாட்டிற்கு சென்று மனைவியையும் குழந்தைகளையும் அழைத்து கொண்டு வந்து அங்கேயே தங்குவது என்று தீர்மானித்துக் கொண்டேன். மேலும் தாய்நாட்டிற்கு சென்றால் விஷயங்களை பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறி தென்னாப்பிரிக்காவில் இருக்கும் இந்திய சம்பந்தமாக அவர்களுக்கு அதிக சிரத்தை உண்டாகும்படி செய்து ஏதாவது பொது வேலை செய்யலாம் என்றும் நினைத்தேன். 3 பவுன் வரி 6 புண்ணாக இருந்து வந்தது. அது ரத்து செய்யப்படும் வரையில் அமைதி கிட்டுவதற்கில்லை. ஆனால் நான் இல்லாத போது காங்கிரசின் வேலைகளையும் கல்வி சங்கத்தையும் ஏற்று நடத்துவது யார்? இதற்கு தகுதி வாய்ந்தவர்களாக ஆதம்ஜி மியா கான், பாசி ருஸ்தம்ஜி ஆகிய இருவரையே நான் நினைக்க முடியும். வர்த்தகர்கள் வகுப்பில் பொது வேலையில் ஈடுபடக்கூடிய ஊழியர்கள் அப்போது பலர் இருந்தனர். ஆனால் அவர்களில் ஒழுங்காக வேலை செய்து காரியதரிசியின் கடமையை நிறைவேற்றக்கூடியவர்களும் இந்தியர் சமூகத்தின் மதிப்பை பெற்றிருந்தவர்களும் அந்த இருவருமே. காரியதரிசியாக இருப்பவருக்கு ஓரளவு ஆங்கிலம் நிச்சயம் தெரிந்திருக்க வேண்டும். காங்கிரசுக்கு காலம் சென்று ஆதம்ஜி மியாக்கானின் பெயரை சிபாரிசு செய்தேன். அவரை காரியதரிசியாக நியமிப்பதை காங்கிரசும் அங்கீகரித்தது. அவரை தேர்ந்தெடுத்தது மிகவும் சரியானது என்பது பிறகு அனுபவத்தினால் தெரிந்தது. ஆதம்ஜி மியா கான் விடாமுயற்சி உள்ளவர், தாராளமானவர், இனியத்தன்மை உள்ளவர், மரியாதை உள்ளவர். அந்த நற்குணங்களால் அவர் எல்லோருக்கும் திருப்தி அளித்தார். அதோடு காரியதரிசி வேலைக்கு பாரிஸ்டர் பட்டம் பெற்றவரோ அதிகமாக ஆங்கிலம் படித்தவரோ தேவையில்லை என்பதையும் அவர் எல்லோருக்கும் நிரூபித்து காட்டிவிட்டார். 1896 மத்தியில் கல்கத்தா

இந்தியாவுக்கு சென்ற பொங்கோலோ என்ற கப்பலில் நான் தாய் நாட்டிற்கு புறப்பட்டேன். கப்பலில் பிரயாணிகள் குறைவாகவே இருந்தனர். அவர்களில் இருவர் ஆங்கில அதிகாரிகள். அவர்களுடன் எனக்கு நெருங்கிய பழக்கம் உண்டாயிற்று. அவர்களில் ஒருவருடன் தினம் ஒரு மணி நேரம் சதுரங்கம் விளையாடுவேன். கப்பல் டாக்டர் எனக்கு தமிழ் சுயபோதினி என்ற புத்தகத்தை கொடுத்தார். அதை படிக்க ஆரம்பித்தேன். முஸ்லிம்களுடன் நெருங்கிய தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டுமாயின் உருது மொழி தெரிந்திருப்பதும் சென்னை இந்தியருடன் நெருங்கிய பழக்கம் ஏற்படுத்திக் கொள்வதற்கு தமிழ் தெரிந்திருக்க வேண்டியதும் அவசியம் என்பதை நேட்டால் அனுபவத்திலிருந்து தெரிந்து கொண்டேன். அந்த ஆங்கில நண்பரும் என்னுடன் உருது படித்தார். அவர் கேட்டுக்கொண்டதன் பேரில் மூன்றாம் வகுப்பு பிரயாணிகளிடையே ஒரு நல்ல உருது முன்ஷியை கண்டுபிடித்தேன். எங்களுடைய இப்படிப்பில் நல்ல முன்னேற்றமும் கண்டோம். அந்த அதிகாரிக்கு என்னை விட ஞாபக சக்தி அதிகம். ஒரு சொல்லை பார்த்து விட்டால் பிறகு அதை அவர் மறக்கவே மாட்டார். உருது எழுத்துக்களை நினைவில் வைத்திருப்பது எனக்கு சிரமமாக இருந்தது. அதிக விடாமுயற்சியுடனேயே நான் படித்தேன். ஆனால் அந்த அதிகாரியை மிஞ்சிவிட முடியவே இல்லை. தமிழிலோ நல்ல அபிவிருத்தி அடைந்து வந்தேன். இதை சொல்லிக் கொடுக்க யார் உதவியும் கிடைக்கவில்லை. ஆனால் தமிழ் சுயபோதினி நன்றாக எழுதப்பட்ட புத்தகம். இன்னொருவர் உதவி அவசியம் என்று எனக்கு தோன்றவே இல்லை. இந்தியாவுக்கு போய் சேர்ந்த பிறகும் இம்மொழிகளை தொடர்ந்து படிக்கலாம் என்று நம்பியிருந்தேன். ஆனால் அது சாத்தியமில்லாது போயிற்று. 1893 பிறகு நான் அதிகமாக படித்ததெல்லாம் சிறையிலேதான். சிறைகளில் தமிழிலும் உருதுவிலும் எனக்கு கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட்டது. தென்னாப்பிரிக்க சிறைகளில் தமிழ் படித்தேன். உருது படித்தது ஏராவடா சிறையில். ஆனால் தமிழ் பேச கற்றுக்கொள்ளவே இல்லை. நான் படித்த கொஞ்சம் தமிழும் பயிற்சியின்மையால் துருப்பிடித்துக் கொண்டிருந்தது. தமிழ் அல்லது தெலுங்கு தெரியாமல் இருப்பது எவ்வளவு பெரிய இடையூறு என்பதை இன்னமும் நான் உணர்ந்து வருகிறேன். தென்னாப்பிரிக்காவில் இருந்த திராவிடர்கள் என் மீது பொழிந்த அன்பு இன்றும் எண்ணி போற்றுவதற்குரிய நினைவாக இருந்து வருகிறது. தமிழ் அல்லது தெலுங்கு நண்பர் ஒருவரை நான் காணும்போது தென்னாப்பிரிக்காவில் இருக்கும் அவர்களுடைய இனத்தினரான தமிழரும் தெலுங்கரும் காட்டிய விடாமுயற்சியையும் தன்னலமற்ற தியாகத்தையும் நினைக்காமல் இருக்க என்னால் முடிவதில்லை. அவர்களில் பெரும்பாலானவர்கள் எழுத்து வாசனையே இல்லாதவர்கள். அவர்கள் பெண்களும் அப்படியே. இப்படிப்பட்டவர்களுக்காக அப்போது நடந்ததே தென்னாப்பிரிக்க போராட்டம். எழுத படிக்க தெரியாத சிப்பாய்களே அப்போரில் ஈடுபட்டனர். ஏழைகளுக்காக நடந்த போர் அது. அதில் அந்த ஏழைகள் முழு பங்கும் வகித்தனர். என் நாட்டினரான கள்ளம் கபடமற்ற அந்த நல்ல மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொள்ளுவதற்கு அவர்களுடைய மொழி எனக்கு தெரியாதது ஓர் இடையூறாக இருந்ததே இல்லை. அரைகுறை ஹிந்துஸ்தானியோ அரைகுறை ஆங்கிலமோ அவர்கள் பேசுவார்கள். அதைக் கொண்டு எங்கள் வேலைகளை செய்து கொண்டு போவதில் எங்களுக்கு கஷ்டமே தோன்றியதில்லை. ஆனால் அவர்கள் என்னிடம் காட்டிய அன்புக்கு நன்றி அறிதலாக தமிழும் தெலுங்கும் கற்றுக்கொண்டு விட வேண்டும் என்று விரும்பினேன். நான் கூறியது போல் தமிழ் கல்வியில் கொஞ்சம் அபிவிருத்தி அடைந்தேன். ஆனால் இந்தியாவில் தெலுங்கு கற்றுக்கொள்ள முயன்றும் நான் நெடுங்கணக்கை தாண்டி அப்பால் போகவில்லை. இம்மொழிகளை நான் இனி கற்றுக்கொள்ளவே முடியாது என்று இப்பொழுது அஞ்சுகிறேன். ஆகையால் திராவிடர்கள் ஹிந்துஸ்தானி கற்றுக்கொள்ளுவார்கள் என்று நம்புகிறேன். தென்னாப்பிரிக்காவில் இருக்கும் இவர்களில் ஆங்கிலம் தெரியாதவர்கள் தட்டு தடுமாறியேனும்
ஹிந்தி

அல்லது ஹிந்துஸ்தானி பேசுகிறார்கள். ஆங்கிலம் பேசுகிறவர்கள் மாத்திரமே ஆங்கிலம் தெரிந்திருப்பது நமது சொந்த மொழிகளை அறிந்து கொள்வதற்கு தடையாக இருப்பது போலவே ஹிந்தி கற்றுக்கொள்வதில்லை. நான் விஷயத்தை விட்டு எங்கோ போய்விட்டேன். என் பிரயாண விவரத்தை கூறி முடித்து விடுகிறேன். பொங்கோலா கப்பலின் கேப்டனை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க வேண்டும். நாங்கள் நண்பர்களானோம். அந்த நல்ல கேப்டன் பிளிமத் சகோதரர்கள் என்ற கிறிஸ்தவ கோஷ்டியைச் சேர்ந்தவர். கப்பல் ஓட்டும் விஷயத்தை காட்டிலும் எங்கள் பேச்சு அதிகமாக ஆன்மீக விஷயங்களை பற்றியதாகவே இருந்தது. ஒழுக்கத்திற்கும் சமயத்திற்கும் நடுவே அவர் ஒரு வரம்பை இட்டுவிட்டார். பைபிளில் கண்ட உபதேசங்கள் அவருக்கு குழந்தை விளையாட்டாக தோன்றின. அதன் அழகு அவற்றின் எளிமையிலேயே இருக்கிறது என்றார். ஆண் பெண் குழந்தைகள் ஆகிய எல்லோரும் இயேசுநாதரிடமும் அவர் தியாகத்திலும் நம்பிக்கை வைக்கட்டும். அவர்கள் பாவங்களிலிருந்து நிச்சயம் விமோசனம் அடைவார்கள் என்றும் அவர் கூறுவார். பிரிட்டோரியாவில் இருந்த பிளிமத் சகோதரர்களின் நினைவு எனக்கு திரும்ப வரும்படி இந்த நண்பர் செய்தார். ஒழுக்க கட்டுத்திட்டங்களை விதிக்கும் எந்த மதமும் பயனற்றது என்பது இவர் கருத்து. இந்த விவாதம் எல்லாம் என்னுடைய சைவ உணவின் பேரில் எழுந்தவையே. மாமிசம் ஏன் தின்னக்கூடாது? மாட்டிறைச்சி தின்றால்தான் என்ன மோசம்? தாவர வர்க்கத்தை மனிதன் அனுபவிப்பதற்கென்றே கடவுள் படைத்திருக்கிறார். மிருகங்கள் போன்ற கேழ்வுயிர் இனங்களையும் அதற்காகவே கடவுள் படைத்திருக்கவில்லையா? இந்த கேள்விகள் எல்லாம் அநேகமாக சமய சம்பந்தமான விவாதத்தில் கொண்டு போய்விட்டன. எங்களில் ஒருவர் கருத்தை மற்றவரால் மாற்றிவிட முடியவில்லை. மதமும் ஒழுக்கமும் ஒன்றே என்ற கருத்தில் நான் உறுதியுடன் இருந்தேன். இதற்கு மாறுபட்டு தாம் கொண்ட கருத்தே சரியானது என்பதில் கேப்டனுக்கு கொஞ்சமும் சந்தேகமில்லை. 24வது நாள் முடிவில் இன்பகரமான அக்கப்பல் பிரயாணம் ஒரு முடிவுக்கு வந்தது. ஹூக்ளி நதியின் அழகை கண்டு வியந்த வண்ணம் நான் கல்கத்தாவில் இறங்கினேன். அன்றே பம்பாய் செல்ல ரயில் ஏறினேன். இனி இந்தியாவில் எனும் அத்தியாயம்.

நேர்கள் இதுவரை கேட்டது காந்தி அஞ்சலி பகுதி 58. நேரம் காலை 7:12. இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கின்றோம். இந்த இனிய காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சி பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நிகழ்ச்சியில் இன்று உள்ளூர் செய்திகள், வேலைவாய்ப்பு செய்திகள் மற்றும் பொது அறிவிப்புகள் என பாடல்களோடு இணைந்திருக்கலாம் இந்த இனிய காலை பொழுதில். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் முதலில் வருவது உள்ளூர் செய்திகள். மதுரை பரமக்குடி 4 வழிச்சாலையில் ரூபாய் 78.88 கோடியில் சுரங்கப்பாதை அமைக்க தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் திட்டமிட்டுள்ளது. அரசு ஐடிஐ மதுரை நேரடி மாணவர்கள் சேர்க்கை 14 வரை நீட்டிப்பு. மதுரை புதூர் பகுதியில் உள்ள அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் ஐடிஐ இந்த ஆண்டுக்கான நேரடி மாணவர் சேர்க்கை வருகிற 14 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 உள்ளூர் செய்திகள் கேட்டீர்கள். இனி

ஏழுமணி 19 நிமிடம் 43 நொடி. இந்த 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இந்த இனிய காலை வேளையில் நாம் கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சி பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலும் உங்களை மகிழ்விக்க வருகிறது. இந்த நேரத்தில் சங்கர் மகாதேவன் சுஜாதா குரலில் தூள் என்ற படத்திலிருந்து

0: காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்க விருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் காலை 7:25.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தியில் மதுரை.
4: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி செய்தியில் மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
5: அன்பர்களே, இன்று ஆடி கிருத்திகை, ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு செல்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் புதுக்குடி ஸ்ரீவைகுண்டம் ஊர் எல்லையில் ஆற்றுப்பாலம் அருகே இந்த கோவில் உள்ளது. கோவில் உள்ள இடம் சுப்பிரமணிய வேல் தீர்த்த கட்டம் என்று சொல்லப்படும். சூரபன்மாவை அழித்த வேல் தன் தோஷம் போக்கிக் கொள்ள கடலில் மூழ்கி பின் காசி சென்று கங்கையில் மூழ்கியது. அதன் பின் இங்கு வந்து தாமிரபரணியில் நீராடி முருகன் திருக்கையை அலங்கரித்தது. முருகன் வேல் தாமிரபரணியில் நீராடிய இடம்தான் சுப்பிரமணிய வேல் தீர்த்த கட்டம். அங்குதான் இந்த கோவில் உள்ளது. திருச்செந்தூர் கோவில் பணி நடந்து கொண்டிருந்த சமயம் அங்கு பணிபுரிந்த சிற்பி ஒருவர் இந்த பகுதிக்கு வந்தார். ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. எனவே மறுகரைக்கு பரிசலில் சென்றார். ஆற்றில் வெள்ளம் கூடியதால் பரிசல் கவிழ்ந்தது. நீச்சல் தெரிந்தவர்கள் நீந்தி சென்று விட்டார்கள். சிற்பிக்கோ நீச்சல் தெரியாது. தன்னை காப்பாற்றுமாறு முருகனை வேண்டி முருகா என்னை காப்பாற்று என கதறினார். மயங்கினார். நினைவு வந்தபோது ஏதோ இரு கைகள் தன்னை தூக்கி ஆற்றின் வடகரையில் சேர்த்தமையை அறிந்தார். கண் விழித்தபோது வேல் வடிவில் கட்டை ஒன்று மிதந்து கொண்டிருந்தது. திருச்செந்தூர் முருகனே தன்னை மர வேலாக வந்து காப்பாற்றியிருப்பதை அறிந்து அந்த மர வேலினை கரையில் மேடான இடத்தில் வைத்து வழிபட்டார். அப்போது முருகன் அசரீரியாக, சிற்பியே, என் தாய் தேந்த வேல் அசுரகத்தி தோஷம் நீக்கி என் கையில் மீண்டும் வந்த தலம் இது, இங்கு எனக்கு கோவில் அமைத்திடு என கட்டளையிட்டார். உடனே சிற்பி மகிழ்ந்து திருச்செந்தூர் முருகனைப் போலவே சிலை செய்து பாண்டிய மன்னன் உதவியோடு இந்த கோவிலை கட்டி முடித்து வழிபட்டார். மக்களும் இங்கே வழிபடத் தொடங்கினர். நாயக்க மன்னர்கள் காலத்தில் கோவில் கற்றளியாகியது. படித்துறையும் கட்டப்பட்டது. கோவில் கிழக்கு நோக்கி உள்ளது. கோவிலில் இருந்து 2 படிகள் இறங்கினால் ஆற்றிலே நீராடலாம். கோவிலின் முன் 200 ஆண்டுகள் பழமையான அரசும் வேம்பும் இணைந்த பெரிய மரமே தலவிருட்சம். இந்த மரத்தை சுற்றி 51 நாகர் சிலைகள் உள்ளன. இந்த நாகர்களுக்கு ஈர உடையோடு பாலபிஷேகம் செய்து முருகனுக்கு 11 நெய்தீபமேற்றி வழிபட்டால் திருமணம் கைகூடிடுமா? கோவில் முன்மண்டபத்தில் விநாயகர்

0: விநாயகர் உள்ளார். மகாமண்டபத்தில் உள்பிரகாரம் உள்ளது. அதில் கன்னிமூலை விநாயகர், தட்சிணாமூர்த்தி, பழனி ஆண்டவர், சண்டிகேஸ்வரர், பைரவ சன்னதிகள் உள்ளன. கருவறையில் சுப்பிரமணிய சுவாமி கையில் வேலோடு நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். அருகில் வள்ளி தெய்வயானையர் உள்ளனர். அர்த்த மண்டபத்தில் உற்சவர் சண்முகர் வள்ளி தெய்வயானையோடு ஐம்பொன் விக்கிரகமாக அருள் புரிகிறார். இங்கு வைகாசி விசாகம் 16 வகையான அபிஷேகங்களோடு நடைபெறுகிறது. கந்த சஷ்டியை ஒட்டி சூரசம்ஹாரம், திருக்கல்யாணம் நடைபெறும். தைப்பூச நாளில் பழனியாண்டவர் திருவீதி உலா நடைபெறும். ஆடி கிருத்திகை, வளர்பிறை சஷ்டி, அட்டமி போன்ற நாட்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. நம் வினைப்பயன்களை தீர்த்திடும் ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீ சுப்பிரமணியரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. வெற்றிவேல் வீரவேல்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தியில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி செய்தியில் மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர். மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
3: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: நேரம் காலை 7:31. இது 103.3 மதுரை FM மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நிகழ்ச்சியில் ஒரு பாடல் ஒன்று கேட்டிடலாம். அமர்கலம் என்ற படத்திலிருந்து பரத்வாஜ் இசையில் வைரமுத்து அவர்களுடைய பாடல் வரிகள் சித்ரா பாடியது. இணைந்திருங்கள் தொடர்ந்து இசையோடு என்றும் நீங்கள்.

இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. சொல்லும் நேரம் 7:36:55. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை போக்கள் நிகழ்ச்சியில் இனி தொடர்வது வேலைவாய்ப்பு செய்திகள். இன்றைய வேலைவாய்ப்பு செய்திகள் பகுதியில் பஞ்சாப் நேஷனல் வங்கியில் பிஎன்பி பணியிடங்களுக்கு அறிவிப்புகள் வந்துள்ளன. உள்ளூர் வங்கி அதிகாரி பிரிவில் மொத்தம் 545 இடங்கள் மட்டுமே உள்ளன. கல்வி தகுதி கண்டிப்பாக பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு கடந்த 1/7/2026 20 முதல் 30 வயது வரை இருத்தல் வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு என நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் முறையே இணையதளத்தின் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் ரூபாய் பொது பிரிவினருக்கு 1180 மட்டுமே, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ரூபாய் 50 மட்டுமே. கடைசி நாள் இம்மாதம் 9/8/2026. மேலும் விவரங்களுக்கு pnp.bank.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துகிறது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. கேட்டோம் வேலைவாய்ப்பு செய்திகள். காலை 7:38 12 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம்

தாமரை உடைய பாடல் வரிகள் கேட்டு முடித்தோம். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் நாம் இணைந்திருக்கின்றோம். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்

0: நேரம் காலை 7:45. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் இயற்கையின் வரம் தாய்ப்பால். உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி. தாய் அமுதம் பற்றி விளக்கம் அளிக்கிறார் தாய்ப்பால் புகட்டலுக்கான ஆலோசகர் தா அன்பரசி அவர்கள்.
2: கண்டிப்பா பால் சுரப்ப வந்து சிசேரியனுக்கு அப்புறம் அதிகரிக்க நிறைய வழிகள் இருக்கு. பொதுவா ஃபர்ஸ்ட் மெயின் திங் என்ன அப்படின்னா, அடிக்கடி பால் கொடுக்கணும். இது ஒன்னே ஒண்ணுதான், டிமாண்ட் வர்சஸ் சப்ளை. நீங்க எந்த அளவுக்கு உங்க மார்பகத்தை தூண்டி குழந்தை கவ்வி உறிஞ்சு குடிக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பால் சுரந்து சப்ளை நல்லா இருக்கும். அடிக்கடி பால் கொடுங்க. குழந்தை வந்து அழுகிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. குழந்தைக்கு அந்த முதல் ஹங்கர் கியூஸ், அதாவது பசி உணர்வு தூண்டும் போது செய்யக்கூடிய சில விஷயங்கள் பண்ணும் போதே நீங்க எடுத்து அடிக்கடி பால் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பால் சுரப்பு அதிகமாகும். இன்னொரு முறை என்னன்னா, கையால பாலை வந்து வெளியே எடுத்து சங்கு மூலமாவும் கொடுக்கலாம். இதுக்கு வந்து கையாலையும் எடுத்து பண்ணலாம், ஹேண்ட் எக்ஸ்பிரஷன் கையாலையும் பண்ணலாம். சில பேர் வந்து பிரஸ்ட் பம்ப் முடியாதவங்க பிரஸ்ட் பம்பும் உபயோகப்படுத்தலாம். தையல் வலி இருக்கும் சிசேரியன் மதருக்கு. இதுக்கு வந்து பெஸ்ட் பொசிஷன் பாத்தீங்கன்னா ஃபுட்பால் பொசிஷன். ஃபுட்பால வந்து இந்த இடுப்பகுதியில் வைக்கிற மாதிரி குழந்தைய சைட்ல படுக்க வச்சு அந்த மாதிரி பொசிஷன் கொடுக்கும் போது சிசேரியன் செக்ஷன் தையல் மேல எந்த ஒரு அழுத்தம் இல்லாம வலி இல்லாம தாயினால கொடுக்க முடியும். சோ இந்த மாதிரி கம்ஃபர்டபுளான பொசிஷன் எது உங்களுக்குன்னு பார்த்து அது மாதிரி ஒரு பொசிஷன்ல கொடுக்கும் போது கண்டிப்பா வந்து உங்களால கொடுக்க முடியும். இன்னொன்னு வந்து தாயும் செய்யும் ஒரே இடத்துல இருக்கணும், ரூமிங். தாய் ஒரு இடத்துல குழந்தை ஒரு இடத்துல இருந்து இருந்தாங்கனாவே அந்த நேரடியா பாக்குறது சவுண்டு, அதுக்கப்புறம் வந்து குழந்தைக்கு தேவையான பசி உணர்வு எப்ப நடக்குதுன்னா இதெல்லாம் அம்மாக்கு தெரியாது. அதனால ஒரே இடத்துல இருக்கும் போது கண்டிப்பா பால் சுரப்பு வந்து கூடுதலா இருக்கும். ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் 1st to 7th வரை வந்து நம்ம உலக தாய்ப்பால் வாரமா கொண்டாடுறோம். இந்த வருடத்திற்கான உலகளாவிய மைய கருத்து வந்து வாபா அண்ட் WHO உலக சுகாதார அமைப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அது என்னன்னா, பிரஸ்ட் ஃபீடிங் ஃபார் அ சஸ்டைனபிள் ஸ்டார்ட் இன் லைஃப், ஸ்ட்ரென்த் அண்ட் வாட் வொர்க்ஸ் அப்படின்றது. தமிழ்ல பாத்தீங்கன்னா, வளமான வாழ்வின் தொடக்கத்திற்கு தாய்ப்பால், அதை ஆதரவளிக்கும் அமைப்புகளை வலுப்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. தாய்ப்பால்ன்றது ஒரு இயற்கையான சுற்றுச்சூழலுக்கு ஏத்த பாதுகாப்பான நிலையான ஒரு முதல் உணவு. இதை வந்து தாய் மேல மட்டும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வைக்காம ஒரு குடும்பமா ஒரு சமூகமா சுகாதார அமைப்புல இருந்தும் எல்லா இடத்துல இருந்தும் அவங்களுக்கு ஏற்கனவே என்னென்ன சப்போர்ட் தேவைப்படுதோ எதெல்லாம் நல்லா வேலை செய்யுதோ கம்யூனிட்டி லெவல்ல அதை வந்து இன்னும் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். எல்லாரும் ஒருமிச்சு அதை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு தேவையான விஷயங்களை செய்யணும் அப்படின்றதான் இந்த வருஷத்துக்கான தீம்ங்க. தாய்ப்பால் பாதுகாப்பு சட்டம்ன்றது வந்து IMS ஆக்ட், இது வந்து 2003 வந்து அமல்படுத்தினாங்க. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைக்கு வந்து உரிய காரணமின்றி தாய்ப்பாலுக்கு மாற்றா செயற்கை உணவுலையோ பால் புட்டியோ ரப்பரையோ வந்து சிபாரிசு செய்யக்கூடாது. அப்படி ஒருவேளை தேவையில்லாம சிபாரிசு செஞ்சா அது வந்து தண்டனைக்குரிய குற்றம். தண்டனை என்பது 3 வருட சிறை அல்லது ₹5,000 அபராதம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து ஃபாலோ பண்றாங்க. ஒருவேளை தாய்ப்பால் பாதுகாப்பு சட்டம் மீறப்படும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, BPNI அதாவது பிரஸ்ட் ஃபீடிங் ப்ரொமோஷன் நெட்ஒர்க் ஆஃப் இந்தியா, இவங்க தான் வந்து தாய்ப்பாலை வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக பல கட்டங்கள்ல பல அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஆப் பேர் பாத்தீங்கன்னா ஸ்தன்பன் சுரக்ஷா, STANPAN ஸ்தன்பன் சுரக்ஷா, SURAKSHA. இந்த ஸ்தன்பன் சுரக்ஷால வந்து பிளே ஸ்டோர்ல போய் பதிவிறக்கம் செஞ்சு அது மூலமா BPNI யார் வேணாலும் தகவல் கொடுக்கலாம், புகார் கொடுக்கலாம். இந்த பொறுப்பு வந்து நம்ம அனைவருக்கும் இருக்கணும். புகார் வந்தவொடனே BPNI இருந்து அவங்க வந்து நடவடிக்கை எடுத்துப்பாங்க. இது நம்ம ஒரு சமூக பொறுப்போட நம்ம தாய்ப்பால் ஊட்டுதல என்கரேஜ் பண்றதுக்கு நம்மளால செய்ய முடிஞ்ச சின்ன ஒரு கடமைங்க.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சியில் தாயமுதம் பற்றி விளக்கம் அளித்தார் தாய்ப்பால் புகட்டலுக்கான ஆலோசகர் தா அன்பரசி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியானது எமது முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் காலை 7:25 கேட்க

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நாம் இணைந்திருக்கிறோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை போக்கள். நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 8:02 நாம் கேட்கலாம் பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பாக நேயர்கள் அழைக்கலாம் விருப்ப பாடல் கேட்டு 0452. இது மதுரையின் முன் இணைப்பு எண். 25 30 170 மற்றொரு எண் 25 30 171. இன்று பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களை வரவேற்று காத்திருக்கிறது நமது பண்பலை அலைவரிசை. நேரம் காலை 7:50. இணைந்திருக்கின்றோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து

0: மதுரை சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்தும் மாபெரும் வர்த்தக கண்காட்சி மற்றும் விற்பனை நாள் ஆகஸ்ட் 7-8-9 இடம் அருணாச்சலம் கமலா மல்லாரங்கம் காமராஜர் சாலை மதுரை. தங்கம் வெள்ளி வைர நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் பூஜா பொருட்கள் கட்டிடம் கட்டுமானம் மருத்துவம் காப்பீடு வங்கி கடன் என பல்வேறு அரங்குகள். சப்போர்ட்டட் பை வேல் ஹாஸ்பிட்டல்.
1: இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கின்றோம். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகை பூக்கள் நிகழ்ச்சியில் நிறைவாக தருகிறது பாடல் உல்லாசம் என்ற படத்திலிருந்து.

0: எஃப்எம் 100.9 நேயர்கள் இதுவரை கேட்டது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நன்றி நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர இருக்கிறது. காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து பாட்டு வேணுமா, இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் தொடர்ந்து இணைந்திருங்கள் இசையோடு. என்றும் நீங்கள் தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தேசிய கைத்தறி தினத்தையொட்டி கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். ஏழ்மை நிலையில் உள்ள நெசவாளர்கள் குடும்பங்களுக்கும் ஆடை வடிவமைப்பில் ஈடுபட்டுள்ள கைவினை கலைஞர்களுக்கும் மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், பாரம்பரியம் ஆகியவை நமது நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கைத்தறி நெசவாளர்கள் நெசவு கலையை பேணி பாதுகாத்து மாநிலத்தின் வளமான பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டிற்கும் சிறப்பு சேர்த்து வருவதாக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். நாகரிக பாரம்பரியத்தை அடித்தளமாக கொண்ட நவீன சமூகத்தை உருவாக்குவதே அரசின் குறிக்கோளாக உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இந்தியா எகிப்து இடையே பொருளாதார ஒத்துழைப்பு நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறன் அடிப்படையில் துறைமுகங்களின் செயல்பாடுகள் மதிப்பிடப்பட வேண்டும் என்று கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே அரசு பள்ளி கழிவறை கதவை திறக்கச் சென்ற மாணவர்கள் மீது மின்சாரம் தாக்கியதாக வெளியாகியுள்ள செய்திகள் கடும் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொரியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிஹா, ரக்ஷிதா ராம்ராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 34 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. பெங்களூருவில் நடைபெற்ற 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் பயிற்சி கால்பந்து போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் சிங்கப்பூரை வென்றது. தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிஷா, மத்திய பிரதேசம் அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. ஆசிய படகு சாம்பியன் போட்டி இந்தியாவில் அக்டோபர் 5 தேதி தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். 8:03:15 இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இப்போது நாம் கேட்டு ரசிக்க நேரலை நிகழ்ச்சியாக இன்று ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் வருகிறது பாட்டு வேணுமா. நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம் நேயர்கள். தொட வேண்டிய எண்கள் 25:30:170, மற்றொரு எண் 25:30:171. மதுரையின் முன் இணைப்பிற்கு 0452 தொட்டு அழைக்கலாம் விருப்பமான பாடலை கேட்டு. இந்த நிகழ்ச்சி முற்றிலும் புதுப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அந்த வகையில் நம்மளுடைய இணைப்பில் காத்திருப்பது முதல் அன்பான நேயர். யார், எங்கிருந்து கேட்டலாம்? வாங்க, வணக்கம். வணக்கம், இனிய காலை வணக்கம். உற்சாகமான வணக்கத்துடன் யார் பேசுறீங்க? சொல்லுங்க சுமதி.
3: வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் சொல்லுங்க.
2: சரி, அனைவருக்கும் கைத்தறி

0: இதுன்னு வாழ்த்துக்கள். சரிங்களா?
1: நாங்கள் நெசவு தொழில் செய்கிறோம்.
0: சரி, உங்கள் தொழில் சிறப்பாக போயிட்டுருக்கேன் அப்படி தானே?
1: ரொம்ப நல்லா போயிட்டுருக்குங்க சார். நீங்கள்
0: நல்லதுண்ணா.
1: நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நிலையத்தில்?
0: அனைவரும் நிலையத்தில் நல்ல சுகம். சரிங்களா?
1: நல்லா
0: சரி,
1: இருக்கேன்.
0: இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் என்ன பாடல் உங்கள் விருப்பத்திற்காக நாம் தரலாம்?
1: போடுங்க சார் பாட்டு.
0: சரி, உங்களுக்காக பாடல் வருகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் இசையோடு என்றும். நீங்கள் நன்றிம்மா எங்களை அழைத்தமைக்கு.
1: வணக்கம்.
0: நன்றிங்க.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அங்க

வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: இணைந்திருக்கின்றோம் இசையோடு. இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு வேணுமா. நேர்கள் அழைக்கலாம் 04-52. இது மதுரையின் முன் இணைப்பு எண் 25-30-170, மற்றொரு இலக்கம் 25-30-171. 8:10 நம்மோடு பேச காத்திருக்கும் அடுத்த அன்பான நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: இணைப்பில் வந்திருக்கீங்க, பேர் சொல்லலாம்.
1: வணக்கம்
0: சார். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: நான் ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து முனீஸ்வரி பேசுறேன் சார்.
0: முனீஸ்வரி அம்மாவுக்கு இனிய காலை வணக்கம். உற்சாகமான இந்த காலை வேளையில உங்களோட பேசுனதா ரொம்ப மகிழ்ச்சிங்க. என்ன பாட்டு கேட்கலாம்
1: சார்? தெரி படத்துல இருந்து ஒரு நாளே பாட்டு கேட்கலாம்.
0: சரி, உங்களுக்காக ஒரு பாடல் வருகிறது அந்த படத்துல இருந்து. ரொம்ப மகிழ்ச்சிங்க. பாடல் கேட்டுடலாமா?
1: கேட்டலாம் சார். தேங்க்யூ சார்.
0: நன்றிங்க.

0: கால்பட்டையில இருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
1: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவுக்கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்குவாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
0: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: மதுரை சௌராஷ்டிர சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்தும் மாபெரும் வர்த்தக கண்காட்சி மற்றும் விற்பனை நாள் ஆகஸ்ட் 7-8-9, இடம் அருணாச்சலம் கமலாமலரங்கம் காமராஜர் சாலை மதுரை. தங்கம் வெள்ளி வைர நகைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், பூஜா பொருட்கள், கட்டிடம், கட்டுமானம், மருத்துவம், காப்பீடு, வங்கி கடன் என பல்வேறு அரங்குகள். சப்போர்ட் பை சௌபாக்கிய டைமண்ட்ஸ். மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
3: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார், 217 மேலமாசி வீதி, மதுரை.
5: 8:16:53, இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம கேட்டுட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சி பாட்டு வேணுமா. நேர்கள் தொடர்பு கொண்டு பேசலாம், விருப்ப பாடல் கேட்டு 0452, இது மதுரையின் முன் இணைப்பு எண், 25:30-170, மற்றொரு இலக்கம் 25:30-171. இந்த எண்களை தொட்டு பேச வரும் அடுத்த அன்பான நேயர், வாங்க. வணக்கம்.
6: ஹலோ.
5: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? கோமதி. வணக்கம்மா, உங்களுக்கு என்ன வேலை பாக்குறீங்க? சரி, உங்களுக்கு கைத்தறி தின வாழ்த்துக்கள். சரிங்களா? நல்லது மகிழ்ச்சி. உங்களோட தொழில் சிறக்க வாழ்த்துக்கிறது நம் மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம். பாடல் கேட்கலாமா? நன்றிங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள் இசையோடு.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் காலை 8:23, 48 கடந்து கொண்டிருக்கிறது. இந்த இனிய காலை வேளை நாம் கேட்டு ரசிக்கின்றோம். 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இது பாட்டு வேணுமா. நிகழ்ச்சியில் நேயர்கள் அழைக்கலாம். 04-52 இது மதுரையின் முன் இணைப்பு எண். 25-30-170 மற்றொரு இலக்கம் 25-30-171. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில். இப்போ நம்மோடு பேச காத்திருக்கும் அடுத்த அன்பான அழைப்பாளர் யார் எங்கிருந்து கேட்டிடலாம். வாங்க, வணக்கம்.
4: மதுரைக்கும் எங்கள் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பண்பலைக்கும் உங்களுக்கும் காலை வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
3: சொல்லுங்க முருகன், என்ன பாடல் உங்களுக்காக?
4: எனக்கு வந்து ஆரம்பம் படத்துல இருந்து ஆரம்பமே அந்த பாட்டு கொடுத்துருக்கேன்.
3: சரி, பாட்டு கேட்டுடலாமா?
4: நன்றி.
3: நன்றிங்க.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM Rainbow இசையோடு என்றும் நீங்கள்.
2: 8:29:20 கடந்து கொண்டிருக்கிறது இந்த அழகான காலை வேளை. இது 103.3 மதுரை FM மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா ராமநாதபுர மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக நாம் தருகிறோம் நேரலை நிகழ்ச்சியில். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த அன்பான சொந்தம் யார், எங்கிருந்து பேசிவிடலாம்? வாங்க, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கங்க, சொல்லுங்க, யார் பேசுறீங்க? சரி, என்ன பாடல் உங்களுக்காக?
3: விஜயகாரன் படத்துல இருந்து நெஞ்சோரத்தில்.
2: சரி, உங்களுக்கான பாட்டு இப்ப கேட்டலாம். நன்றிங்க.
3: நன்றி சார்.
2: நன்றி.

நேயர்களின் நினைவிற்கு இன்று முற்பகல் 11:02 இருக்கு கண்ணாடி மாளிகை. இன்றைக்கு கண்ணாடி மாளிகையின் சிறப்பு வண்ணம் தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சியாக வளமர இருக்கிறது. தாய்மையின் திருவிழா, தாய்ப்பாலின் பெருவிழா. மகப்பேறு மருத்துவர் ஜெயந்தி பிரசாத் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறுகிறது. நேர்முகத்தில் உடன் உரையாடுபவர் ஆர்.பி. பரிமளாதேவி அவர்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். 0452 இது மதுரையின் முன் இணைப்போடு 25:30 170 மற்றொரு எண் 25:30 171 இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை.

0: 8:35, இது 103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் தொட்டு வந்த அடுத்த அன்பான நேயரை நாம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்,
0: சொல்லுங்க, பேசுறீங்க. வணக்கம் வணக்கம், 3 முறை வணக்கம் வச்சுட்டீங்க. என்ன பாடல் கேட்கலாம்? ஏதாவது ஒரு பாடல் உங்களுக்காக. சரி, தர இருக்கின்றோம். நல்லதுங்க, நன்றிங்க, உங்களோட பேசினதுக்கு மகிழ்ச்சி. பாடல் கேட்டலாமா?
1: கேட்டலாம்.
0: நன்றி.

0: 8:40 12 கடந்து கொண்டிருக்கிறது இந்த இனிய காலை வேளை. நாம் இணைந்திருக்கின்றோம் இசையோடு. இது பாட்டு வேணுமா, 103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இப்போ நம்மோடு பேச காத்திருக்கும் அடுத்த அன்பான அழைப்பாளர் யார், எங்கிருந்து கேட்டலாம்? வணக்கம்.
1: வணக்கம், இனிய காலை வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் கொல்லங்குளம் எஃப்எம் சதீஷ்குமார்.
0: சதீஷ்குமார் வணக்கம், இனிய காலை வணக்கங்க. உற்சாகமான வணக்கத்துடன் ஆரம்பிச்சாச்சு. என்ன பாடல்?
1: பாடல் வந்து திரைப்படத்துல இருந்து நிலோத்தி நிலோத்தி என் பாடல்.
0: நல்லதுங்க, அருமைங்க. அந்த பாட்டு கேட்டலாமா உங்களுக்காக?
1: கேட்டுருவோம் சார். ஓகே, நன்றி.
0: நன்றிங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: மதுரை சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்தும் மாபெரும் வர்த்தக கண்காட்சி மற்றும் விற்பனை நாள் ஆகஸ்ட் 7, 8, 9 இடம் அருணாச்சலம் கமலாமலரங்கம் காமராஜர் சாலை மதுரை. தங்கம் வெள்ளி வைர நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் பூஜா பொருட்கள் கட்டிடம் கட்டுமானம் மருத்துவம் காப்பீடு வங்கி கடன் என பல்வேறு அரங்குகள். சப்போர்ட்டட் பை BVK குரூப்ஸ்.
2: இது 103.3 மதுரை FM ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 நாம் இணைந்திருக்கின்றோம். பாட்டு வேணுமா நிகழ்ச்சி நிறைவாக வரக்கூடிய ஒரு நேயரை சந்திக்கலாம். வாங்க, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். உங்களுடைய இணைப்பு வந்து சரியாக இல்லையே, கொஞ்சம் கோபுரம் இருக்கிற இடத்துல வந்து பேசலாமே. சரி, நல்ல மகிழ்ச்சி. சொல்லுங்க அன்பரசு, என்ன பாட்டு கேட்கலாம்?
3: ரஜினி முருகல இருந்து ஜெயரதண்டா பாட்டு.
2: ரஜினி முருகன் வந்து ஜெயரதண்டா பாட்டு.
3: ஆமா,
2: சரி, நல்லது. சொல்லுங்க. நல்லதுங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. நன்றி. சரிங்களா?
3: அப்புறம் கண்ணாடி மாளிகை.
2: தொடர்ந்து நமது பண்பலை நிகழ்ச்சிகளை கேளுங்க. மகிழ்ச்சி, நீங்கள் நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நன்றிங்க. உங்களுக்கு நீங்கள் விரும்பி கேட்ட பாட்டு கேட்டலாமா?
3: கேளுங்க.
2: நன்றி, நன்றி. 103.3 மதுரை FM மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இது பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாட்டு நேயரின் விருப்பத்திற்காக.

நேயர்களுடைய பங்களிப்பு, அதாவது ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் பங்களிப்பில் இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி வளம் வந்தது. நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்து பாடல்களை கேட்டு ரசித்த அத்தனை அன்பான நேய உறவுகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளும் வாழ்த்துக்களும். மீண்டும் உங்களுக்காக ஒரு நாள் காத்திருக்கும் பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அத்தனை அன்பான நேய உறவுகளுக்கும் பாடல் கேட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள் கூறி இந்த நிகழ்ச்சியில் இப்போது விடைபெறுகின்றேன். மீண்டும் சந்திக்கலாம். இது 103.3 மதுரை FM ரெயின்போ. நேரம் காலை 8:00.

0: 50 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு பெரிய தத்துவ சிந்தனையாளர் இருந்தார், சுவாங் சு அப்படின்னு பேர். அவருடைய மனைவி ஒரு நாள் திடீர்னு காலமாயிட்டாங்க. ஐயோ பாவம், அவர் ரொம்ப வருத்தப்படுவார், போய் ஆறுதலாக 4 வாரத்தை பேசி விட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் அவரை தேடிட்டு வந்தாங்களாம். வந்தவங்களுக்கு ஆச்சரியம், ஏன்னா இவர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பார் அப்படின்னு தானே எதிர்பார்த்தாங்க. அப்படி இல்லை, தாளம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறார், தாளத்துக்கு தகுந்த மாதிரி பாட்டு வேறு பாடிக்கிட்டு இருக்கிறார். என்ன மனுஷன் அவர், கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு நினச்சாங்க. ஒருத்தர் துணிஞ்சு அவர்கிட்ட கேட்டுவிட்டார், என்னங்க இது இப்படி அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இதை பாருங்கள், என்னுடைய மனைவி பிறக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு உயிரும் கிடையாது உடலும் கிடையாது, அதுக்கு பிறகு தான் உயிர் வந்தது உடல் வந்தது அந்த உருவம் வந்தது. இப்போ என்ன ஆச்சு, அந்த உருவமும் உயிரும் போயிட்டுது, அவ்வளவு தானே, வந்தது போயிட்டுது. இளவேனில் காலம், இலையுதிர் காலம், பனிக்காலம், இப்படி பருவங்கள் வந்து மாறி மாறி வருது இல்லையா, அது மாதிரி பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வருது, இது இயற்கை, இதுக்காக அழுதா அது எப்படி அப்படின்னாராம். ஞான தெளிவு அடைஞ்சவங்களுக்கு எல்லாமே சுகந்தான், திருவள்ளுவரும் அதை தான் சொல்கிறார், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. தூங்குறதுக்கெல்லாம் நாம் வருத்தப்பட்டுக்கிட்ட இருக்கிறோமா, இன்றைக்கி தூங்க வேண்டியிருக்குதே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் தூங்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது அழுதுகிட்டு இருப்பாங்களே. அதனால் இந்த உலக வாழ்க்கையினுடைய இயல்பை வந்து யதார்த்தத்தை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டால் நாம் கவலை இல்லாமல் வாழ முடியும். ஒரு வயசான தாத்தா பாட்டி 60 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, ஒன்றாவே வாழ்ந்தாங்க, ஒன்றாவே இறந்து போனாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அங்கே எல்லா வசதியும் இருந்தது, ஒரு பெரிய பங்களாவே இவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தாங்களாம். இதுக்கு எவ்வளவு வாடகைன்னு கேட்டார் தாத்தா. வாடகையெல்லாம் கிடையாது, இலவசம் அப்படின்னார் அங்கே இருந்தவர். அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய புல்வெளி இருந்தது, இதில் விளையாட ஏதாவது கட்டணம் உண்டான்னு கேட்டிருக்கார் தாத்தா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் பாட்டுக்கு விளையாடலாம், பணம்லாம் கட்ட வேண்டியதில்லை அப்படின்னார் அவர். பக்கத்தில் ஹோட்டல் மாதிரி ஒரு பெரிய கட்டடம், உள்ளே சாப்பாட்டு மேஜைகள், அது மேலே விதவிதமான பலகாரங்கள், சாப்பாட்டுக்கெல்லாம் எவ்வளவு அப்படின்னு விசாரித்தாராம் தாத்தா. அதுதான் சொன்னேன்னு, இங்கே எல்லாமே இலவசம்தான், எது வேணும்னாலும் சாப்பிட்லாம், எவ்வளவு வேணும்னாலும் சாப்பிட்லாம் அப்படின்னாராம். நீங்கள் சொல்கிறீங்க அப்படி, ஆனால் நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கக்கூடாது, உப்பு சேர்த்துக்கக்கூடாது, பாட்டி கையால் எப்போவும் பத்திய சாப்பாடு தான் அப்படின்னாராம் தாத்தா. இதை பாருங்கள், இங்கே உங்களுக்கு அந்த கவலையும் வேண்டியதில்லை, இங்கே நீங்கள் ஸ்வீட்டு சாப்பிட்லாம், காரம் சாப்பிட்லாம், உங்களுக்கு எந்த நோயும் வராது அப்படின்னாராம் அங்கே சொர்க்கத்தில் இருந்தவர். இதை கேட்ட உடனே அந்த தாத்தா பக்கத்தில் நின்ன பாட்டியை பார்த்து கத்துனாராம், அடி பாவி, எல்லாத்தையும் எடுத்துட்டியே, நீ எனக்கு பத்திய சாப்பாடு போடாமல் கண்டதை திங்கி விட்டுருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இங்கே வந்து சேர்ந்துருப்பேனே அப்படின்னாராம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
7: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: 103.3 மதுரை FM ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இனி நாம் கேட்கலாம் திரையிசை. திரையிசையில் வரக்கூடிய பாடல் விக்ரம் வேதா என்ற படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திரன் பாடிய பாடல்.

0: 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனிதே நிறைவுக்கு வருகிறது இன்றைய திரையிசை. இன்னும் சில நொடிகள் தொடர இருக்கிறது. காலை 9 மணிக்கான செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து நாம் கேட்கலாம் டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை, தொடர்ந்து இணைந்திருங்கள் இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தேசிய கைத்தறி தினத்தை ஒட்டி கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். ஏழ்மை நிலையில் உள்ள நெசவாளர்கள் குடும்பங்களுக்கும் ஆடை வடிவமைப்பில் ஈடுபட்டுள்ள கைவினை கலைஞர்களுக்கும் மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், பாரம்பரியம் ஆகியவை நமது நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கைத்தறி நெசவாளர்கள் நெசவு கலையை பேணி பாதுகாத்து மாநிலத்தின் வளமான பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டிற்கும் சிறப்பு சேர்த்து வருவதாக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். நாகரிக பாரம்பரியத்தை அடித்தளமாக கொண்ட நவீன சமூகத்தை உருவாக்குவதே அரசின் குறிக்கோளாக உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இந்தியா எகிப்து இடையே பொருளாதார ஒத்துழைப்பு நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறன் அடிப்படையில் துறைமுகங்களின் செயல்பாடுகள் மதிப்பிடப்பட வேண்டும் என்று கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே அரசு பள்ளி கழிவறை கதவை திறக்கச் சென்ற மாணவர்கள் மீது மின்சாரம் தாக்கியதாக வெளியாகியுள்ள செய்திகள் கடும் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 34 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. பெங்களூருவில் நடைபெற்ற 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் பயிற்சி கால்பந்து போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் சிங்கப்பூரை வென்றது. தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிஷா, மத்திய பிரதேசம் அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. ஆசிய படகு சாம்பியன் போட்டி இந்தியாவில் அக்டோபர் 5 தேதி தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வணக்கம் நேர்களே, உற்சாகமான காலை வணக்கம். நேரம் காலை 9:03, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. இன்றைய நாளுக்கான சிறப்புகள், மத்திய அரசின் திட்டங்கள், சுவாரஸ்யமான தகவல்களோடு இடையிடையே திரை இசை பாடல்களும் கேட்டு ரசிக்கலாம். ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களோடு சூரியகலா மற்றும்
1: சிவசங்கரி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இன்னைக்கு இந்திய தேசிய கைத்தறி தினமாங்க. ஆமா, இந்திய நாட்டுடைய ஜவுளி பாரம்பரியத்தை கொண்டாடும் விதமாகவும், இந்திய கைத்தறி நெசவாளர்கள் கைவினை கலைஞர்களை கௌரவப்படுத்தும் விதமாகவும் இந்த நாள், அதாவது ஆகஸ்ட் 7 ஒவ்வொரு வருடமும் கைத்தறி தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுடைய கைவினை கலைஞர்களையும் கைத்தறி நெசவாளர்களையும் கௌரவிக்கும் விதமாக மத்திய அரசு சந்த் கபீர் அப்படின்ற விருது வழங்கி கௌரவிக்கிறாங்க. நாமும் என்ன பண்ணலாம், கைத்தறி பொருட்களை வாங்கலாம், கைத்தறி நெசவு ஆடைகளை வாங்கலாம், கைவினை பொருட்களை வாங்கி பயன்படுத்தி

தான் கேட்டு முடிச்சோம். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. உற்சாகமான டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. இன்றைக்கி டிரைவ் டைம் பீட்ஸில் பல சுவாரஸ்யமான தகவல்கள் தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நாளுடைய மற்றும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இன்றைக்கி நாளில் இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய M.S. சுவாமிநாதன் அவர்களுடைய பிறந்த தினம் தாங்க இன்று. 1925 இதே நாள், அதாவது ஆகஸ்ட் 7 தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பகுதியில் பிறந்திருக்காருங்க. வேளாண் துறையில் இவர் செய்த தவிர்க்க முடியாத சாதனைகளை பாராட்டி இந்திய அரசாங்கம் 1967 பத்மஸ்ரீ விருதையும், 1972 பத்மபூஷன் விருதையும், 1989 பத்ம விபூஷன் விருதையும் வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. இந்த நாளில் அவர் செய்த அளப்பரிய சாதனையை நாமும் போற்றுவோம், கௌரவிப்போம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல்.

சொல்லக்கூடிய எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களுடைய பிறந்த தினம் தாங்க இன்று. 1925 இதே நாள், அதாவது ஆகஸ்ட் 7 தேதி தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பகுதியில் பிறந்திருக்காருங்க. வேளாண் துறையில் இவர் செய்த தவிர்க்க முடியாத சாதனைகளை பாராட்டி இந்திய அரசாங்கம் 1967 பத்மஸ்ரீ விருதையும், 1972 பத்மபூஷன் விருதையும், 1989 பத்ம விபூஷன் விருதையும் வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. இந்த நாளில் அவர் செய்த அளப்பரிய சாதனையை நாமும் போற்றுவோம், கௌரவிப்போம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: நேரம் காலை 9:23. டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மத்திய அரசின் நலத்திட்டங்கள் வரிசையில இன்னைக்கு எந்த திட்டம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, பாரத பிரதமரின் கிசான் சம்மான் நிதி திட்டம், இந்த திட்டம் பற்றி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இந்தியாவில் உள்ள விவசாய குடும்பங்களுக்கு நிதி உதவி வழங்குவதற்காக கொண்டு வரப்பட்ட மத்திய அரசின் திட்டம்தான் PM கிசான் சம்மான் நிதி திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக விவசாய குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு ₹6,000 வழங்கப்படுது. இந்த தொகை 4 மாதங்களுக்கு ஒரு முறை ₹2,000 வீதம் 3 தவணைகளாக நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். யாரெல்லாம் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற முடியும்? சொந்தமாக சாகுபடி செய்யக்கூடிய, விவசாய நிலம் வைத்து அதோட அதிகாரப்பூர்வ நில பதிவேடுகளில் பெயர் இருக்கக்கூடிய அனைத்து விவசாய குடும்பங்களும் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும். நிலத்தின் அளவை பொருட்படுத்தாமல் சிறிய அளவிலான நிலம் வைத்திருப்பவர்களும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். கிராமப்புறங்கள் மட்டுமின்றி நகர்ப்புற எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய விவசாய நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளும் பயன்பெற முடியும். யாரெல்லாம் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். யாரெல்லாம் பயன்பெற முடியாது அப்படின்னா, மத்திய அரசு அலுவலகங்கள், மாநில அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய இல்லை ஏற்கனவே பணியாற்றிய ஊழியர்கள் மற்றும் மாதம் ₹10,000 மேல் ஓய்வூதியம் பெறுபவர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற முடியாது. மேலும் யாரெல்லாம் இந்த திட்டத்தின் கீழே வரமாட்டாங்க அப்படின்னா, வருமான வரி செலுத்துபவர்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள், வழக்கறிஞர்கள் போன்ற பட்டம் பெற்ற தொழில் வல்லுநர்கள், அதுக்கப்புறம் அரசியலமைப்பு பதவிகளில் இருக்கக்கூடியவங்க, ஏற்கனவே இந்த பதவிகளில் இருந்தவங்க பயன்பெற முடியாது. இந்த திட்டத்தை பற்றிய மேலும் விவரங்களுக்கு அதிகாரப்பூர்வ இணையதளமான pmkisan.gov.in என்ற இணையதளம் மூலமாக தெரிந்து கொள்ளலாம்.
1: வாங்கோ

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

வண்டி வந்து வேசுதுல வானொலி ஸ்டேஷனில் வந்தாலும் வாங்க மதுரை சின்னாம்புந்தாங்க. நான் வடவழிஞ்சி பஞ்சவர்ணம் பேசுறேன். எல்லாம் பேரன் பேத்தி மயம் மருமக எல்லாரும் ஆகாசவாணி ரேடியோ கேளுங்க. தன்னா

நேரம் காலை 9:33, இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க உற்சாகமான எனர்ஜியான டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரம் இல்லை நிகழ்ச்சி தாங்க. இன்றைக்கி நம்ம டிரைவ் டைம் பீட்ஸில் பிரதான் மந்திரி திட்டங்கள், இன்றைய நாளோட சிறப்பு அப்படின்னு நிறையா விஷயங்கள் கேட்டுட்ருக்கோம். அதோட திரை இசை பாடல்களையும் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். இன்றைக்கி டிரைவ் டைம் பீட்ஸில் நாம் தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, உலகத்திலேயே ஒரு மொழிக்கு கோவில் கட்டிட பெருமை நம்மளை மட்டும்தாங்க சேரும். தமிழ்தாய்க்கு முதன் முதலாக கோவில் அமைக்கப்பட்ட இடம் எது தெரியுமா? நம்ம சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பகுதியில் இருக்கக்கூடிய கம்பன் மணிமண்டப வளாகத்தில் தான் தமிழ்தாய்க்கு உலகத்திலேயே முதன் முதலாக கோவில் அமைக்கப்பட்டிருக்குங்க. இந்த கோவில் கருவறையில் தமிழ் தாயானவள் தாமரை பீடத்தில் 4 கரங்களோட அமர்ந்த நிறையில் திருவுருவ சிலையாக காட்சியளிக்கிறாங்க. இந்த தகவலோட இனி கேட்கலாம் திரை இசை பாடலாக பாட்டு.

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துளி சுட சுட சுட சுட கிடக்கிற இட்டில் தட தட தடவென அதிர்கிற ரயில் அடி கட கட

கார கரிச காடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு.

0: Cool.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நிலையத்தில் நேரம் காலை 9:41. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. நிகழ்ச்சியில அடுத்ததாக ஒரு தகவல் கேட்கலாம். அதாவது ஒரு செடியோ இல்ல மரமோ வளரணும் அப்படின்னா விதை தான் ரொம்ப முக்கியம். ஆனா ஒரு விதையோட முளைக்கும் திறன் எவ்வளவு காலம் இருக்கும்? ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே விதைகள் முளைக்கும் திறனை இழந்துடும். ஆனா தாமரை விதைகள் மட்டும் 400 வருஷத்துக்கு அப்புறமும் உழைக்கும். மனிதர்கள் நாமளே நினைச்ச விஷயம் உடனே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இயற்கையை பாருங்களேன், ஒரு சாதாரண தாமரை விதை சரியான சூழலும் தண்ணீரும் கிடைக்கிற வரைக்கும் கூட பொறுமையோட காத்திருக்கும். இந்த 400 வருஷம் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நம்பிக்கையும் பொறுமையும் நாமளும் கத்துக்கிறணும்.

நேயர்களை நினைவூட்டுகிறோம். இன்று முற்பகல் 11:02 வளம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சியாக வளம் வர காத்திருக்கிறது. தாய்மையின் திருவிழா, தாய்ப்பாலின் பெருவிழா. மகப்பேறு மருத்துவர் ஜெயந்தி பிரசாத் அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் ஆர் பி பரிமலா தேவி. நேரம் 9:46 ஆயிற்றுக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ட்ரை டைம் பிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. சில விஷயங்களை பார்க்கும்போது யார் இதை கண்டுபிடிச்சா, எதுக்காக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு யோசிப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு தகவலை தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். தினமும் ரோட்ல 1000+ வாகனங்களை பார்க்குறோம். இந்த வாகனங்களில் இருக்கக்கூடிய பதிவு எண் எந்த நாடு முதன் முதல்ல இந்த முறையை கட்டாயமாக்குச்சு அப்படிங்கிற தகவலை தான் இப்போ கேட்க போகிறோம். 19th century பிற்பகுதியில் வாகனங்களோட எண்ணிக்கை அதிகமாக ஆரம்பிச்சது. சாலைகளில் போக்குவரத்து நெரிசலும் அதிகமாக விபத்துகளோட எண்ணிக்கையும் அதிகரித்தது. இந்த சூழலில் வாகனங்களை அடையாளம் காண, வரி வசூல் செய்ய, குற்ற கட்டுப்பாடுகளுக்காக இந்த நம்பர் பிளேட்டுகள் அவசியமாக இருந்தது. வாகனங்களுக்கு நம்பர் பிளேட்டுகளை கட்டாயமாக்கிய முதல் நாடு பிரான்ஸ். இந்த தகவலோடு அடுத்ததாக பாடல் காத்துட்ருக்கு, கேட்டு இணைந்திருக்கலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயேன்.
2: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல?
1: அதெல்லாம் சரியா தாம இருக்கு. நீ ஏறி உட்காரு, வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
2: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
1: போட்டாச்சு போட்டாச்சு.
2: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எதிர்த்தாப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
1: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
2: வெயிட் பண்ணி போங்க.
1: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
2: ஐயோ பல்லோ பல்லோ.
1: இங்கே உட்காரங்கி, நான் பாத்துக்கிறேன்.
2: அடிப்படையில
3: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வர்றேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்கள் விழுந்து கிடக்கிறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
4: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க டிரைவ் டைம் வெயிட்ஸ். காத்திருக்க நேரம் இல்லை. நேரம் இப்போ சரியா 9:54 நிமிடங்கள்ங்க. உற்சாகமான திரைசை பாடல்களோட உற்சாகமான தகவல்கள் தான் நாம் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் நாம் இப்போ கேட்க போகிற தகவல் என்ன அப்படின்னா, உலகத்திலேயே ரொம்ப உயரமான சிலை எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமையின் சிலை, அதாவது ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி, அதுதான் உலகத்திலேயே ரொம்ப உயரமான சிலையாங்க. இந்த சிலை எதற்காக அப்படின்னா, நம்ம இந்தியாவுடைய முதல் துணை பிரதமரும் நாட்டுடைய ஒற்றுமைக்கு வித்திட்டவருமான சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய நினைவாக சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய நினைவாக 2018 நிறுவப்பட்டது தாங்க இந்த சிலை. இந்த சிலையோட உயரம் என்ன தெரியுமா? 182 மீட்டர். அதாவது அடிகளில் சொல்லணும்னா 597 அடிகள். நம்ம இந்தியாவோட ஒற்றுமைக்கு உலக அளவில் இதை விட பிற சான்று இருக்க முடியுமா என்ன? இந்த தகவலோட நிறைவாக ஒரு பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தேசிய கைத்தறி தினத்தை ஒட்டி கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். ஏழ்மை நிலையில் உள்ள நெசவாளர்கள் குடும்பங்களுக்கும் ஆடை வடிவமைப்பில் ஈடுபட்டுள்ள கைவினை கலைஞர்களுக்கும் மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார்.

கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், பாரம்பரியம் ஆகியவை நமது நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கைத்தறி நெசவாளர்கள் நெசவு கலையை பேணி பாதுகாத்து மாநிலத்தின் வளமான பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டிற்கும் சிறப்பு சேர்த்து வருவதாக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். நாகரிக பாரம்பரியத்தை அடித்தளமாக கொண்ட நவீன சமூகத்தை உருவாக்குவதே அரசின் குறிக்கோளாக உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இந்தியா எகிப்து இடையே பொருளாதார ஒத்துழைப்பு நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறன் அடிப்படையில் துறைமுகங்களின் செயல்பாடுகள் மதிப்பிடப்பட வேண்டும் என்று கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 34 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. பெங்களூருவில் நடைபெற்ற 20 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் பயிற்சி கால்பந்து போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் சிங்கப்பூரை வென்றது. தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிஷா, மத்திய பிரதேசம் அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. ஆசிய படகு சாம்பியன் போட்டி இந்தியாவில் அக்டோபர் 5 தேதி தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இது மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேரம் காலை 10:03. இப்போது நாம் ரசிக்கலாம் விருப்ப கானங்கள். என் விருப்பம் விருப்ப கானங்களில் என் விருப்பத்தில் இன்று இடம்பெற இருக்கும் பாடல்கள், முதலில் வருகிறது கிழக்கு கரை என்ற படத்திலிருந்து தேவாவின் இசையில் சித்ரா பாடியது. கவிஞர் வாலி அவர்கள் இந்த பாடல் வரிகளில் மிக அருமையாக தொகுத்து தந்திருப்பார். கிராமத்தின் அன்பை வெளிக்காட்டும் விதமாக அந்த பாடல் இதோ உங்களுக்காக நாம் தருகிறோம். இணைந்திருங்கள் இசையோடு.

இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 10:08 நாம் இணைந்திருக்கின்றோம். விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில் என் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இடம்பெறும் பாடலானது என் ராசாவின் மனசில்லை என்ற படத்திலிருந்து ஒரு பாட்டு. குயிலும் மானும் அன்பை சொல்ல கருப்பொருளாக அமைந்தது இளையராஜாவின் இசையில் இந்த பாடல். ஸ்வர்ணலதா பாடியது, கேட்டுவிடலாம் என் விருப்பத்தில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. 10:14:32 நாம் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி விருப்பகானங்கள். இன்றைய விருப்பகானங்கள் நிகழ்ச்சியில் என் விருப்பத்தில் அடுத்ததாக நான் தரும் பாடலானது செவ்வந்தி என்ற படத்திலிருந்து ஜெயச்சந்திரன் சுனந்தா பாடியது. இளையராஜாவின் இசையில் ஒரு இனிமையான பாட்டு இந்த நேரத்தில் உங்களுக்காக வருகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே.

நேயர்களின் நினைவிற்கு இன்று முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையின் வண்ணம் தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சியாக வளமர இருக்கிறது. தாய்மையின் திருவிழா, தாய்ப்பாலின் பெருவிழா. மகப்பேறு மருத்துவர் ஜெயந்தி பிரசாத் அவர்களுடன் நேர்முகத்தில் உடன் உரையாட இருக்கிறார் ஆர்பி பரிமளாதேவி அவர்கள். 10:20 கடந்து கொண்டிருக்கிறது இந்த இனிய காலை வேளை. இணைந்திருக்கின்றோம் இசையோடு 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. விருப்ப கானங்களில் என் விருப்பம். இனி தொடரும் பாடல் உன்னிமேனன் பி சுசிலா பாடியது. சிற்பியின் இனிமையான இசையில் உருவான இந்த பாடலுக்கு கவி வரிகள் தந்திருக்கிறார் பழனி பாரதி அவர்கள். கோகுலம் என்ற படத்திலிருந்து கேட்டுவிடலாம். இணைந்திருங்கள் நேர்களே, இசையோடு என்றும் நீங்கள்.

இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கின்றோம். விருப்பகானங்கள், விருப்பகானங்களில் என் விருப்பம். நீ சிற்பியின் இசையில் புலமைப்பித்தன் பாடலாசிரியர் பாடல் வரியில் வருகிறது மனோ சுஜாதா குரலில். நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடலாக என் விருப்பத்தில். நன்றி நேயர்களே.

நேரம் சரியாக 10:31. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் இணைந்திருப்பது ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி. ஒரு படத்தோட வெற்றிக்கு அதன் பாடல்களில் பாதி பங்கு இருக்குன்னு சொன்னால் அது உண்மைதாங்க. அந்த படத்தை வெளியிடுறதுக்கு முன்னாடியே அதனால தான் பாடல்களை வெளியிடுறாங்க. பாடல் சக்ஸஸ் ஆச்சுன்னா படமும் சக்ஸஸ் ஆகிடும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த வரிசையில் 2013 அட்லி இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் இசையில் ஏஆர் முருகதாஸ் தயாரிப்பில் வெளிவந்த ராஜா ராணி திரைப்பட பாடல்கள் தான் நாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் பா விஜய் வரிகளில் சக்தி ஸ்ரீ கோபாலன் பாட காற்றலைகளில் கேட்கலாம்.

இசையோடு இன்பமாய் உறவாடும் இசைவாணி, இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நான் முத்துக்குமார் வரிகளில் அல்ஃபோன்ஸ் ஜோசப் அல்கா அஜித் இணைந்து பாடிய ராஜாராணி திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை கேட்கலாம்.

மதுரை பண்பலை 103.3. எனது பங்காளிகளுக்கு, எனது அக்காமார்களுக்கு, எனது தங்கைமார்களுக்கு மதுரை மதிச்சேம்பாளா சார்பாக பண்பலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. நானும் கேட்குறேன், வேற லெவல் பண்ணுறோம்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம்ல ஒரு பட பாடல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். நேயர்களுடைய நினைவிற்கு இன்னைக்கு காலையில 11:02 நேயர்களின் உள்ளங்களை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி இருக்குங்க. இந்த கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி இந்த வார சிறப்பாக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வர காத்திட்ருக்கு. தாய்மையின் திருவிழா தாய்ப்பாலின் பெருவிழா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் மகப்பேறு மருத்துவர் ஜெயந்தி பிரசாத் அவர்கள். அவர்களுடனான நேர்காணல் உடன் உரையாடுபவர் ஆர் பி பரிமலாதேவி அவர்கள். நிகழ்ச்சியில் பங்கு பெற விரும்பும் நேயர்கள் அழைக்கலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு 2530170 என்ற எண்ணிலும் 2530171 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில நாம் ராஜாராணி திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இதோ காற்றலைகளில்.

நேரம் காலை 10:48. ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல்.

போச்சு எனக்கு அவ மாறு வேஷந்தான். அவளை நம்பி போய் நான் ஆன மோசந்தான். அழுது காட்டி போடுறாள் கேடி வேஷந்தான். வருஷம் புல்லா எனக்கு மட்டும் ஆடி மாசந்தான்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கேட்டுட்டு இருக்கக்கூடிய பாடல்கள் எந்த திரைப்படத்திலிருந்து அப்படின்னா, ராஜாராணி திரைப்படத்திலிருந்து தான் இன்னைக்கு ஒரு பட பாடல்களாக நாம கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பா விஜய் வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமார் சக்தி ஸ்ரீ கோபாலன் அவர்கள் இணைந்து பாடிய பாடல் காற்றலைகளில் இதோ.

0: அக்கா காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
1: எதுக்குப்பா, படிக்க போறியா?
0: இல்லக்கா, நான் நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்கா காலையில இருந்து வாக்கிங் போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
1: என்ன சார், ஃபிட்டாக ட்ரை பண்றீங்களா? யார் சொன்னாங்க?
0: ஆமாக்கா, ரேடியோல கேட்டேன், நிறைய ஆரோக்கியம் பத்தி பேசினாங்க, உடல்நலம் பத்தி பேசினாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாயிரலாம்னு ஒரு முடிவுல இருக்கேன்க்கா.
2: ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க.
3: ரிஸ்க் எடுக்கறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
1: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
0: சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே.
3: கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
1: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
0: ஓகே.
4: புதுநலனில் அக்கறையுடன், ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.
5: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிறைவு பெறுகிறது ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி. இதனைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியாக நேயர்களின் உள்ளங்களை பிரதிபலிக்கும் கண்ணாடி மாளிகை. தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வர காத்துட்டு இருக்குங்க. தாய்மையின் திருவிழா, தாய்ப்பாலின் பெருவிழா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் மகப்பேறு மருத்துவர் ஜெயந்தி பிரசாத் அவர்களுடனான நேர்காணல். உடன் உரையாடுகிறார் ஆர்.பி. பரிமலாதேவி அவர்கள். நிகழ்ச்சியில் பங்கு பெற விரும்பும் நேயர்கள் அழைக்கலாம். 04-52 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு, 25-30-170 என்ற எண்ணிலும், 25-30-171 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். அதற்கு முன்னதாக செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசிய கைத்தறி தினத்தையொட்டி கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். திறன், படைப்பாற்றல், அர்ப்பணிப்பு உணர்வுடன் கூடிய நெசவாளர்கள் மற்றும் கைவினைஞர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், பாரம்பரியம் ஆகியவை நமது நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வங்க கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் நினைவு தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். கைத்தறி நெசவாளர்கள் நெசவுக் கலையை பேணி பாதுகாத்து மாநிலத்தின் வளமான பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டிற்கும் சிறப்பு சேர்த்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பான சிறப்பு தீர்மானத்தின் மீதான விவாதம் தமிழக சட்டப்பேரவையில் தற்போது நடைபெற்று வருகிறது. விவசாயிகள் நலன் மற்றும் காவிரி உரிமையை பாதுகாப்பதில் தமிழக அரசு உறுதியுடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கும் அறிவிப்பை

மாநில அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவில் ஆடிப்பூர திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரக்னானந்தா சாம்பியன் பட்டம் வென்றார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சேப்பாக்கம் அணி திருப்பூர் அணியையும் திண்டுக்கல் அணி நெல்லை அணியையும் எதிர்கொள்கின்றன. தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிசா, மத்திய பிரதேசம் அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வணக்கம் நேயர்களே, நேரம் ஒரு பகல் 11:03. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கண்ணாடி மாளிகை. தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சியாக தான் இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி வளம் வர காத்திருக்கிறது. தாய்மையின் திருவிழா, தாய்ப்பாலின் பெருவிழா. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் மகப்பேறு மருத்துவர் ஜெயந்தி பிரசாத் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஆர்.பி. பரிமளாதேவி அவர்கள். நேயர்களே, உங்களுக்கும் ஏதாவது சந்தேகங்கள் இல்ல விளக்கங்கள் தேவைப்பட்ட மருத்துவரோடு தொடர்பு கொண்டு பேசலாம். 25 30 170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25 30 171 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு நிகழ்ச்சியில பங்கு பெறலாம்.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய கண்ணாடி மாளிகை தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சியாக உங்களுக்காக வளம் வரப்போகுது. தாய்ப்பால் வார விழா இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு வார காலம் கொண்டாடப்படுது. ஏன்னா தாய்க்கும் சேய்க்குமான நலம் மற்றும் பாலம் இப்படி நிறைய வகையில் இந்த தாய்ப்பால் வார விழாவை நாம் சொல்லலாம். தாய் சேய் நலம் அப்படின்றது எப்பொழுதுமே எல்லாருக்குமே முக்கியமானது. அது குழந்தையோட ஆரோக்கியமாக இருக்கட்டும், இல்லை தாயோட ஆரோக்கியமாக இருக்கட்டும், இது ரெண்டுக்குமே இது முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது. இதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பேச போகிறோம். இதற்காக இன்றைக்கி நிலையத்துக்கு வருகை புரிந்திருக்காங்க அரசு ராஜாஜி மருத்துவமனையின் மகப்பேறு பிரிவு உதவி பேராசிரியர் ஜெயந்தி பிரசாத் அவர்கள். வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம் மேடம்.
1: தாய்ப்பால் வார விழா அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு வருடமும் இந்த ஆகஸ்ட் முதல் வாரம் நாம் கொண்டாடுறோம். ஏன்னா தாய்க்கும் சேய்க்குமான ஒரு முக்கிய பாலம் அப்படின்றது, அது மட்டும் இல்லை தாய்க்கான ஆரோக்கியமும் சேய்க்கான ஆரோக்கியமும் இதில் அடங்கி இருக்கு. அப்படிப்பட்ட இந்த தாய்ப்பாலோட முக்கியத்துவத்தை பற்றி சொல்லுங்கள்.
2: தாய்ப்பால்ன்றது நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி தாய் மற்றும் குழந்தை ரெண்டு பேருக்குமே ரொம்ப முக்கியமானதாக அமையுது. ஒரு வரம்னு சொல்கிறோம் அந்த தாய்ப்பால். ஸோ அஸ் அ கைனகாலஜிஸ்ட், அம்மாவுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்ப்பால் அவங்க கண்டினியூஸாக குழந்தை பிறந்தோடனே கொடுக்கும் போது கர்ப்பப்பை சுருக்கம் நல்லபடியாக அடைகிறதுனால இரத்தப்போக்கு வந்து அதிகமாக இல்லாமல் இருக்குது டெலிவரிக்கு அப்புறம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பாண்டிங், குழந்தையோட பாண்டிங் இருக்கிறதுனால அந்த சோஷியலாக டெலிவரிக்கு அப்புறம் வர டிப்ரெஷன், மூட் ஸ்விங்ஸ், அது எல்லாமே அந்த அம்மாவுக்கு வந்து நல்லபடியாக சரியாது. இந்த ஹார்மோன் வந்து ஆக்சிடோசின்ற ஹார்மோன் நிறைய சுரக்கிறதுனால அவங்க உடல் வந்து திருப்பி நார்மல் நிலைமை வர்றதுக்கு இந்த தாய்ப்பால் வந்து மிகவும் உறுதியாக இருக்குது. இப்போ குழந்தைக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எஸ்பெஷலி ப்ரீட்டம் பச்சிளம் குழந்தைகள் வந்து பிற குற மாதத்தில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு இந்த தாய்ப்பால் வந்து ஊட்டச்சத்து வந்து மிகுந்ததாக இருக்குது. இதில் விட்டமின், மினரல், புரோதச்சத்து, அயன் சத்து நாளே அதிகமாக இருக்கிறதுனால மித்த பாலை கொடுக்கறத விட இந்த தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தையோட மூல வளர்ச்சி மற்றும் உடல் வளர்ச்சி எல்லாமே சீராக இருக்கு. அதை விட முக்கியமானது பார்த்தீங்கன்னா செரிமானத்தன்மை. குழந்தைக்கு வந்து செரிமானத்தன்மை வந்து தாய்ப்பால் கொடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. எந்த குறை

0: குறைபாடுமே வளர்ச்சியிலையும் சரி உடல் ரீதியாகவும் சரி குழந்தைக்கு ஏற்படுறதே இல்லை. ஸோ நம்ம இந்த பிரஸ்ட் ஃபீடிங் வீக்கோட தீமே வந்து சஸ்டெயினபிள் ஸ்டார்ட் இன் லைஃப் அண்ட் கண்டினியூஸ் பிரஸ்ட் ஃபீடிங் வந்து அம்மா கொடுக்கறதுக்கு ஒரு சோஷியல் சப்போர்ட்டை வந்து நம்ம உண்டாக்கணும் அப்படின்றது தான். ஸோ நீங்கள் ரொம்ப நல்லா ஆல் இண்டியா ரேடியோவில் ஒரு வாரமாகவே இதோட இது கொடுத்துட்ருக்கீங்க. பட் நம்ம ஆஸ் அ டாக்டர்ஸும் சரி அந்த ஃபேமிலி ஃபுல்லாகவே அந்த மதருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி தாய்ப்பால் கண்டினியூஸாக கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்.
1: கண்டிப்பாக, அதாவது தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்றது தான் இப்போ எல்லாருக்குமான ஒரு முக்கிய ஒரு விழிப்புணர்வாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து வேலை காரணமாகவோ இல்லை வந்து கால சூழ்நிலை காரணமாகவோ அதை வந்து ஒரு காரணிகளாக சொல்லாமல், இல்லை கண்டிப்பாக என்னோடய குழந்தைக்கு இந்த தாய்ப்பாலை நான் உறுதியாக கொடுக்கணும், குறைந்தது 6 மாத காலமாவது கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தாய்ப்பால் வார விழா அப்படின்ற ஒரு கொண்டாட்டம் போயிட்டுருக்கு. இப்போ தாய்ப்பால் அப்படின்னு சொல்லும்போது குழந்தை பிறந்த உடனேயே கொடுக்கற அந்த முதல் சீம்பான்னு சொல்லுவாங்க, இல்ல அதுக்கு பேர் இந்த
0: கொலஸ்ட்ரம். அந்த கொலஸ்ட்ரம்ன்றது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, குழந்தைக்கு முதல் 2 நாள் அதாவது 48 மணி நேரம் வந்து இந்த சீம்பால்ன்ற கொலஸ்ட்ரம் தான் வரும். அது வந்து குறைவான அளவு தான் வரும், பட் அதுல வந்து ஃபேட் அண்ட் விட்டமின் கண்டென்ட் வந்து நிறைய அதிகம் இருக்கும். கொழுப்பச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால குறிஞ்சமாக வந்தாலும் குழந்தையோட தண்ணி தவிப்பு மற்றும் ஹங்கர் அந்த பசி ரெண்டுமே அந்த குழந்தைக்கு போதுமையான அளவு நம்மளுக்கு சரி வரும். பட் அதுக்குள்ளே அம்மா அந்த பக்கத்தில் இருக்கவங்க என்ன நினச்சிக்கோங்க, தாய்ப்பாலே வரல அப்படின்னு ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் வந்து அந்த அம்மாவுக்கு கொண்டு வரும்போது அவங்களுக்கு வந்து தாய்ப்பால் ஒருவேளை நம்ம குழந்தைக்கு பத்தலையோ அப்படின்னு நினச்சி அவங்க ஆர்டிஃபிஷியல் ஃபீட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அம்மாவும் புதுசு குழந்தையும் புதுசுன்ற போது நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள சப்போர்ட் பண்ணி சீம்பால் வந்து குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தை கண்டிப்பாக கொடுக்குது. 3வது நாள் 4வது நாள் அவங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே தாய்ப்பால் வந்து சுரக்கும் அப்படின்றத நம்ம தான் என்ஷூர் பண்ணணும் அவங்களுக்கு.
1: இப்போ பிறந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்றத அறிவுறுத்துறீங்க டாக்டர். அதே சமயம் எவ்வளோ கால இடைவெளி, ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க குழந்தை தூங்கிட்டே இருக்குது எப்படி நான் கொடுக்கறது அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம தாய்ப்பால் அப்படின்றத எந்த அளவுக்கு கால இடைவெளி விட்டு கொடுக்கணும்?
0: ஸோ எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் அதாவது தாய்ப்பால் மட்டுமே அந்த குழந்தைக்கு கொடுக்கும் தருணத்தில் நம்ம மார்னிங் ஃபீட்ஸ் காலையில் நேரத்தில் ஒரு 6-7 தடவை கொடுக்கலாம். ஒரு டிமாண்ட் ஃபீடிங்காக கொடுக்கலாம், குழந்தை அழுதோனே கொடுக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு 2-3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கேப்பில் கொடுக்கலாம். நைட்டில் வந்து மினிமம் ஒரு 2-3 ஃபீட்ஸ் ஆகுது கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுதான் நம்ம எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங்னு சொல்கிறோம். அப்படின்னா தண்ணி கூட குழந்தைக்கு வந்து எக்ஸ்ட்ரா தேவையில்லை, ஏன்னா தாய்ப்பாலே வந்து 90% தண்ணி மட்டும்தான் இருக்குது, 10% மித்த ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த தாய்ப்பாலுக்கு பதிலாக அந்த தண்ணி கொடுத்தீங்க அந்த அமௌண்ட் ஆஃப் தாய்ப்பால் வந்து குழந்தை குடிக்காது. ஸோ அதனால மார்னிங் டைமில் ஒரு 6-7 ஃபீட்ஸ் கொடுக்கணும். நைட் டைமில் வந்து 2-3 தடவை கொடுத்தாங்கன்னா அது வந்து குழந்தைக்கு போதுமான அளவு சத்தையும் உணவையும் கொடுத்துரும்.
1: அதாவது தாய்ப்பால்லே வந்து எல்லா சத்துக்களும் அடங்கியிருக்கு, அதை தவிர்த்து அதிக அளவில் இந்த நீர் அப்படின்றத கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதான் முக்கியமான கருத்தாக இருக்குது. ஒரு நேயர் காத்துட்ருக்காங்க, அவங்ககிட்டையும் பேசிடுவோம் டாக்டர்.
0: கண்டிப்பாக.
1: வணக்கம்.
2: வணக்கம் டாக்டர் அம்மா. வணக்கம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: ஆசிமா என் குடியிருந்து என் பாட்டி எங்க அம்மா வைப்பெல்லாம் தாய்ப்பெல்லாம் கொடுப்பாங்க, குழந்தைங்க ஆரோக்கியமா இருக்கு. இன்னைக்கு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு, அதனால குழந்தைங்களுக்கு வளர்ச்சி கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. அதுக்கு வந்து இன்னைக்கு அவேர்னஸ் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன்
0: சார். அவேர்னஸ்ன்றத விட இன்னொரு, எல்லா பெண்களும் வந்து வேலைக்கு போறாங்க சார். ஸோ சீக்கிரமா வந்து வேலைக்கு போறதுனால அவங்களால வந்து டக்குன்னு வந்து தாய்ப்பால் வந்து கொடுக்க முடியல, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ நம்ம அவங்கள்ட்ட என்ன சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து தாய்ப்பாலுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி கொஞ்சம் மெட்டர்னிட்டி லீவ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3-6 மாசம் வந்து கொடுக்கலாம். நம்ம கவர்மெண்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா கவர்மெண்ட் உத்தியோகிகளுக்குலாம் 1 வருஷம் வந்து லீவ் கொடுக்குறாங்க, எதுக்குன்னா குழந்தைக்கு நல்லபடியாக தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு தான். அண்ட் இன்னொன்று வந்து தாய்ப்பால் வந்து இப்போ ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்ற கான்செப்ட் அவங்களுக்கு தெரியும். நம்ம ஊர்ல வந்து நிறைய பேர் பண்றது கிடையாது, தாய்ப்பால் வந்து வீணா தான் போகுது. அந்த தாய்ப்பால் வந்து பம்ப் பண்ணி பிரஸ்ட் அந்த பம்ப்ல எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நார்மல் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கிட்டோம்னா 24 மணி நேரம் நம்ம சேஃபாக வச்சு அதை குழந்தைக்கு கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம தான் பேஷண்ட் வந்து சொல்லிக் கொடுக்கணும். அது சொல்லி கொடுக்காம போறதுனால தான் அவங்க தாய்ப்பால் கொடுக்க முடியலையே அப்படின்ற வேலைக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது அப்படியே விட்டு போயிடுது. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து சோஷியல்

0: வணக்கம்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
0: ஆசிமா, என் குடியிருந்து பாட்டி எங்க அம்மா வைப்பெல்லாம் தாய்ப்பெல்லாம் கொடுப்பாங்க. குழந்தைங்க ஆரோக்கியமா இருக்கு. இன்னைக்கு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு, அதனால குழந்தைகளுக்கு வளர்ச்சி கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. அதுக்கு வந்து இன்னைக்கு அவேர்னஸ் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன்
1: சார். அவேர்னஸ்ன்றதை விட இன்னொரு, எல்லா பெண்களும் வந்து வேலைக்கு போறாங்க சார். ஸோ சீக்கிரமா வந்து வேலைக்கு போறதுனால அவங்களால வந்து டக்குன்னு வந்து தாய்ப்பால் வந்து கொடுக்க முடியல, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ நம்ம அவங்கள்ட்ட என்ன சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து தாய்ப்பாலுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி கொஞ்சம் மெட்டர்னிட்டி லீவ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3-6 வந்து கொடுக்கலாம். நம்ம கவர்மெண்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா கவர்மெண்ட் உத்தியோகிகளுக்கெல்லாம் 1 வந்து லீவ் கொடுக்குறாங்க. எதுக்குன்னா குழந்தைக்கு நல்லபடியாக தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு தான். அண்ட் இன்னொன்று வந்து தாய்ப்பால் வந்து இப்போ ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்ற கான்செப்ட் அவங்களுக்கு தெரியும். நம்ம ஊரில் வந்து நிறைய பேர் பண்றது கிடையாது. தாய்ப்பால் வந்து வீணா தான் போகுது. அந்த தாய்ப்பால் வந்து பம்ப் பண்ணி பிரஸ்ட் அந்த பம்ப்ல எடுத்து வச்சுக்கிட்டோம்னா, நார்மல் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கிட்டோம்னா 24 நம்ம சேஃபாக வச்சு அதை குழந்தைக்கு கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம தான் பேஷண்ட் வந்து சொல்லி கொடுக்கணும். அது சொல்லி கொடுக்காம போறதுனால தான் அவங்க தாய்ப்பால் கொடுக்க முடியலையே அப்படின்ற வேலைக்கு வந்து போக ஆரம்பிச்சாங்கன்னா அது அப்படியே விட்டு போயிடுது. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து சோஷியல்
2: சப்போர்ட் நம்மளுக்கு நெருங்கிய நண்பர் சொல்றாரு. நான் 5-7 வரையிலுமே எனக்கு தாயமுது கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி பெருமிதமா சொல்றாரு. அது உண்மையா அப்படின்றத என்னுடைய கேள்வி. வாய்ப்புக்கு மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.
1: சார், இது 5-7 வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கறதுன்றது கொஞ்சம் சாத்தியமில்லாத விஷயம் தான் சார். அது என்ன பண்ணிருக்கலாம்னா, அவங்க வந்து 1-2 வரைக்கும் அவங்க தாய்ப்பால் வந்து கொடுக்கலாம். அதுக்கு மேல தாய்ப்பால் கொடுக்கும் போது குழந்தை வந்து அது ஒரு விளையாட்டு பொருளா நினைச்சு, அது ஒரு காமன் பிளேஸ்ல வந்து போகும்போது, நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது, கோயிலுக்கு போகும்போது நம்ம தாய்ப்பால் வேணும் அப்படின்னு குழந்தை அழுக ஆரம்பிச்சிடும். அண்ட் மித்த சாப்பாடு வந்து குழந்தை ஒழுங்கா சாப்பிடாது. ஸோ மித்த ஊட்டச்சத்து உள்ள சாப்பாடை வந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி எடுத்துக்கணும் தாய்ப்பால் குடிக்கிறத. ஸோ முடிஞ்ச வரைக்கும் 2 மேல தாய்ப்பால் கொடுக்கறத நாங்கள் அட்வொகேட் பண்ண மாட்டோம் சார். அண்ட் அடுத்த ஒரு பிரெக்னன்சி அவங்க பிளான் பண்ணாலும் அதோட சேர்த்து பிரெக்னன்சியோட அவங்க தாய்ப்பால் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா அந்த தாய்க்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடு, கால்சியம் குறைபாடு வந்து ரொம்ப ஏற்படுது. அண்ட் இன்னொன்று வந்து தாய்ப்பால் கட்டுறதுன்னு ஆமாம், கண்டிப்பாக அவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னா, இப்போ முதல் 2 இப்போ டெலிவரி ஆனோடனே சொன்னோம், முதல் 2 சீம் பால் கொஞ்சம் வந்து கம்மியாக வரும். அப்போ அவங்க அதுக்குள்ள வந்து தாய்ப்பால் கம்மியாக இருக்குன்னு நிறைய தாய்ப்பால் நிறைய சுரக்கிறதுக்கு வந்து சாப்பாடு பொருட்களோ மருந்துகளோ உட்கொள்ளிட்டாங்கன்னா அவங்க 3-4 எடுத்துக்கிட்டிங்கன்னா பயங்கர தாய்ப்பால் வந்து கட்டிக்கணும். ஸோ கட்டிட்டு அதை வெளியேற்ற முடியாமல் ரொம்ப வேதனைப்படுவாங்க. அதனால காய்ச்சல், சளம் வைக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அது வந்து உரிய மருத்துவ சிகிச்சை அளித்து அதை ஒரு ஹார்ட் கம்ப்ரெஷன் அப்புறம் அந்த பம்ப் மாதிரி வச்சு அந்த பாலை வந்து எடுத்துட்டு அவங்க தாய்ப்பால் வந்து கண்டினியூஸாக சீராக கொடுத்துக்கலாம். ஸோ அவங்க ஏதாவது ஒரு டிஃபிகல்ட் இருந்தால் கண்டிப்பாக அவங்களோட டாக்டர் மருத்துவரை வந்து அவங்க அணுகணும்.
3: அதாவது இப்போ இவர் சொன்ன மாதிரி அந்த காலத்துலலாம் 5-6 அப்படின்ற வயதில் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. அப்போ ஒரு தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ காலங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம்?
1: 6 வந்து எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங், அதாவது தாய்ப்பால் தவிர தண்ணி கூட தேவையில்லை அப்படின்றத கொடுக்கலாம். தாய்ப்பால் வந்து அடிஷனல் ஃபுட்ஸாக 1-1.5 வரைக்கும் கொடுக்கலாம் மேடம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வரைக்கும் கொடுக்கலாம். அதுக்கு மேலே அந்த குழந்தை வந்து தாய்ப்பால் குடிக்கிறத வந்து ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி எடுத்துக்கணும். சும்மா வந்து சப்பிட்டே இருக்கும், ப்ளஸ் ரொம்ப நாள் பிரஸ்ட் ஃபீட் பண்ண பண்ண குழந்தைக்கு முதல் பல் வந்து எத்து பல்ல வர வளர்ந்த ஆரம்பிச்சிடும் குழந்தை வளர்ந்த பிறகு. அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு அப்புறம் தனியாக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஸோ மேக்ஸிமம் 1.5 வரைக்கும் நம்ம அட்வொகேட் பண்ணலாம். அதுக்கு மேலே வந்து குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறது நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லது.
3: அப்போ கிட்டத்தட்ட 1-1.5
1: 6 கண்டிப்பாக தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கணும். அதுதான் அந்த எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங்.
3: அதாவது தாய்ப்பால் அப்படின்னு சொல்லும்போது அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றதா இன்னைக்கு கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கு. தொடர்ந்து பேசுவோம் சிறு இடைவேளைக்கு பிறகு.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17-August 17 பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட்.

0: மதுரை சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்தும் மாபெரும் வர்த்தக கண்காட்சி மற்றும் விற்பனை நாள் ஆகஸ்ட் 7-8-9 இடம் அருணாச்சலம் கமலாமல்லாரங்கம் காமராஜர் சாலை மதுரை. தங்கம் வெள்ளி வைர நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் பூஜா பொருட்கள் கட்டிடம் கட்டுமானம் மருத்துவம் காப்பீடு வங்கி கடன் என பல்வேறு அரங்குகள் சப்போர்ட் பை பனிமுகில் கார்டன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கண்ணாடி மாளிகை. இன்னைக்கு கண்ணாடி மாளிகையில் தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி தான் இன்னைக்கு ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. அதாவது தாய்ப்பாலோட முக்கியத்துவம் என்ன, கண்டிப்பாக தாய்க்கும் செய்க்குமான ஒரு ஆரோக்கியமான நிகழ்வாக தான் இந்த தாய்ப்பால் வார விழா கொண்டாட்டம் எப்பொழுதுமே போயிட்டுருக்கு. இதற்காக தான் மகப்பேறு மருத்துவர் ஜெயந்தி பிரசாத் அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வருகை புரிந்து நேர்களுக்கும் நிறைய கேள்விகளுக்கு பதில் கூறிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது டாக்டர், இப்போ மில்க் பேங்க் அப்படின்றத பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அதாவது தாய்ப்பாலை சேகரித்து வைக்கலாம், சேமித்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளை இப்போ நிறைய மருத்துவமனைகள் வந்து ஏற்படுத்திகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அதே சமயம் இப்போ

0: வேலைக்கு போற பெண்களுக்கான ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எங்களால முழுமையா தாய்ப்பாலை கொடுக்க முடியல, அதை எப்படி நாங்க சேமிச்சு வைக்கிறது, எங்களால மில்க் பேங்குக்கு போக முடியல, நாங்க வீட்லயே சேமிச்சு வைக்கணும் அப்படின்னா அது எந்த மாதிரி செய்யணும், அதுக்கப்புறம் நாங்க சேமிச்சு வச்ச அந்த பாலை எப்படி குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு வழிகாட்டுதலை சொல்லுங்களேன்.
1: கண்டிப்பா மேடம். ஸோ இப்ப நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நம்ம தாய்ப்பால் வந்து கட்டிட்டா அதை வந்து நம்ம வேஸ்டா தான் எக்ஸ்பிரஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு இல்லாம தான் இந்த மில்க் பேங்க் ஃபெசிலிட்டிஸ் வந்து அரசு ராஜாஜி மருத்துவமனை சில பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் அவைலபிள் இருக்கு. அதை ப்ராப்பரா நம்ம மில்க் பேங்க் ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம எந்த குழந்தைக்கு எந்த அம்மானால தாய்ப்பால் கொடுக்க முடியல, ஃபார் எக்ஸாம்பிள் அம்மாவுக்கு வந்து ஒரு ஹார்ட் டிசீஸ் இருக்கு, அவங்களுக்கு வந்து ஒரு சிக்கன் பாக்ஸ் ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் இருக்கு, அவங்களால குழந்தைக்கு தொட்டு தாய்ப்பால் அந்நேரத்துக்கு கொடுக்க முடியல அப்படின்னா அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் இல்லாம போயிடக்கூடாது அப்படின்றது தான் இந்த மில்க் பேங்கோட மெயின் எய்ம். ஸோ வேஸ்டா எந்த தாய்ப்பாலுக்கு எக்ஸஸா வந்து தாய்ப்பால் வருதோ அவங்க அதை ப்ராப்பரா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா இந்த மித்த குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த தாய்ப்பாலை வந்து ஷேர் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. அண்ட் மித்த இன்னொன்று நீங்க கேட்டது மேடம் முக்கியமான பாயிண்ட் வந்து, வேலைக்கு போகும் பெண்கள் வந்து ஏதாவது ஒரு சுத்தமான பாத்திரத்தில் அவங்க தாய்ப்பாலை வந்து பிரஸ்ட் பம்ப் வழியாவோ டைரக்டாவோ எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு அதை நார்மல் ரெஃப்ரிஜிரேட்டர் ஃப்ரிட்ஜில் வந்து அவங்க 24 hours வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். அந்த ஸ்டோர் பண்ணிட்டு அதை வெளியில் எடுத்துட்டு மெயினாக டைரக்டாக அந்த தாய்ப்பாலை வந்து ஹீட் பண்ணி குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது. ஒரு பாத்திரத்தில் வந்து சுடுதண்ணி வச்சுட்டு அதில் உள்ள இந்த தாய்ப்பாலை வச்சுட்டு இன்டைரக்ட் ஹீட்டிங் வழியாக அதை நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துட்டு குழந்தைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க காலையில் பம்ப் பண்ணி வச்சுட்டு போனாங்கன்னா வீட்டில் வந்து ஒரு பாட்டியோ அத்தையோ யாராவது இருந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு ஃபுல் டே வந்து தாய்ப்பால் மட்டுமே கொடுத்து அந்த குழந்தைய வந்து ஊட்டச்சத்து உள்ள குழந்தையாக நம்ம வளர்க்கலாம். இது ஏன் நம்ம இம்பார்ட்டன்ட்டுன்னு சொன்னீங்கன்னா மேடம், முதல் வருஷத்தில் தான் குழந்தையோட 80% மூளை வளர்ச்சி வந்து ஏற்படுது. அந்த மூளை வளர்ச்சி ஏற்படும் தருணத்தில் நம்ம வந்து தாய்ப்பால் மட்டுமே கொடுத்தா குழந்தைக்கு வந்து ஆரோக்கியம் வந்து மிக அருமையாக இருக்கும்.
0: கண்டிப்பாக வேலைக்கு போகிற தாய்மார்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனாக இது இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து இதில் தான் டவுட் ஆகிடுறாங்க. அதிலே பாதி பேர் வந்து கிடந்தது ஒரு 3 மாதம் இல்லை 4 மாதத்தோடய ஸ்டாப் பண்ணிடுது.
1: அது வேலைக்கு போனோடனே அவங்க தாய்ப்பாலை வந்து அவங்க பால் கட்டினோடனே அப்படியே நிற்பாட்டிடுறாங்க. ஸோ ஒரு சைக்கிள் மாதிரி இவங்களுக்கு பால் கட்டுறது, குழந்தைக்கு பால் கொடுக்க முடியல அப்படின்னு எண்ணம் வந்துருச்சுனாலே அவங்களுக்கு வந்து தாய்ப்பால் உறையிறதும் உருவாகிறதும் குறைஞ்சிரும். ஸோ அந்த சைக்கிள் வந்து குறையாமல் இருக்கிறதுக்கு அவங்க தாய்ப்பாலை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா, ஆக்சுவலாக ஃப்ரீசரில் வச்சா நம்ம வந்து இன்னொரு 2 days வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணலாம் மேடம். பட் நம்ம நார்மல் ஃப்ரிட்ஜிலே 24 hours வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ரிட்ஜே இல்லாதவங்க கூட 4 மணி நேரத்துக்கு வந்து தாய்ப்பால் எடுத்து அவங்க நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சுத்தமான பாத்திரத்தை மட்டும் அவங்க எடுத்து வச்சுக்கணும் அவ்வளோதான்.
0: அதாவது இந்த தாய்ப்பாலை வந்து நம்ம சேகரித்து வச்சோம் அப்படின்னா கூட குழந்தைக்கு ஆரோக்கியமாக கொடுக்கலாம் அப்படின்றத தான் மருத்துவர் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததாக ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க, அவங்ககிட்டையும் பேசிடுவோம். வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து பேசுறேன். டாக்டர் இருக்கு, 2 கேள்வி இருக்கு. பொதுவா பிரெஸ்ட் ஃபீட் அப்படின்னு பண்ணும் பொழுது பெண்கள் ஒரே சைடு மார்பகத்துலதான் பொதுவாக கொடுப்பாங்க. சோ ஒரே சைடு மார்பகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் யூஸ் பண்ணதுனால ஓகேவா, அல்லது ரெண்டு சைடு மாறி மாறி கொடுக்கும் பொழுதுதான் மில்கோடைய அந்த எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா, அது ஒரு கேள்வியும். சில பெண்கள் வந்து பால் சுரக்கல அப்படிங்கும் பொழுது உடல்ல ஹார்மோன்ஸ் அதனுடைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால நான் நேச்சுரல் வேல ஹார்மோனலுடைய பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கறதுனால சில பொருட்கள் அப்படிங்கறத உட்கொண்டு பால் அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா பண்றேன் அப்படின்னு பண்ணுவாங்க. சோ அவங்களுக்கு நேச்சுரல் வேஸ் ஆஃப் இன்க்ரீசிங் அந்த ஹார்மோன் அப்படிங்கறது உணவு பழக்க வழக்கத்துல பண்ண முடியுமா, அப்படி இருந்ததுன்னா என்ன, இதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க மேம்.
1: கண்டிப்பா மேடம். மேடம் ஃபர்ஸ்ட் கேள்வி நீங்க கேட்டதுக்கு வந்து, இப்ப தாய்ப்பால் வந்து ஒரே மார்பகத்துல முடிஞ்ச வரைக்கும் குடிக்காம 2 மார்பகத்திலயும் கொடுத்தா நல்லது மேடம். ஏன்னா முதல் மார்பகத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சைடு அவங்க பிரஸ்ட் ஃபீட் பண்ணும்போது முதல் 10 நிமிஷம் அந்த பாலோட கண்டென்ட் வந்து வாட்டர் கண்டென்ட் தான் நிறையா இருக்கும், தண்ணி தான் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு 10% அவங்க ஒரு 10 நிமிஷம் கொடுத்துட்டாங்கன்னா குழந்தையோட தாகத்துக்கு வந்து அது தணிச்சிரும். ஸோ அது வந்து 4 மில்க் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் அந்த மார்பகத்தில் ஹைண்ட் மில்க் அப்படின்னு வரும். அந்த ஹைண்ட் மில்க் தான் கொழுப்பு சத்தும் புரோத சத்தும் உள்ள மில்காக இருக்கும். அது குழந்தையோட பசியை வந்து தீர்க்கும், ஹங்கரை வந்து தீர்க்கும். ஸோ நம்ம ஒரே சைடு வந்து கொடுத்துட்டே இருந்தோம்னா அந்த இன்னொரு சைடோட மார்பகத்தில் வந்து பால் சுரக்கிறதே கம்மியாயிடும். ப்ளஸ் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், குழந்தை வந்து கடிச்சு வைக்கும், அந்த நிப்பல் வந்து கொஞ்சம் ஸ்வெல்லிங் ஆச்சுன்னா அவங்க அந்த மாதிரியும் கொடுக்குறதையும் கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ ப்ரிஃபரபிளி ஒரு மார்பை ஃபினிஷ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு 1/2 hour ஒரு ஃபீட் பண்ணாங்கன்னா ஒரு 2-3 hours கழிச்சு அடுத்த ஃபீடிங் எடுக்கும் போது அவங்க அடுத்த மார்பகத்துக்கு வந்தால் தான் இந்த 4 மில்க் ஹைண்ட் மில்க்ன்றது குழந்தைக்கு கரெக்டாக போச்சுன்னா அதோட தாகம் பசி ரெண்டுமே தீரும். உணவு பழக்க வழக்கங்கள் நீங்கள் கேட்ட முக்கியமான

0: விஷயனை கண்டிப்பாக. ஸோ புரோதச்சத்து உள்ள எல்லா பொருட்கள், முட்டை, பால், கீரை எல்லாமே நம்மளோட மார்பக தாய்ப்பாலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதை தவிர பூண்டு, நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் உளுந்தங்களி, இந்த மாதிரி நம்ம பழங்காலத்து உணவுப் பொருட்களை வந்து நம்ம நிறைய எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு தாய்ப்பால் வந்து சீராக பிரச்சனை இல்லாமல் வந்துகிட்டே இருக்கும். இது போது நம்ம மாசமாக இருக்கிற போது நம்ம அயன் கால்சியம் வந்து சத்துள்ள சாப்பாடு அண்ட் ப்ளஸ் அயன் கால்சியம் மாத்திரைகள் வந்து நம்ம உட்கொள்கிறோம். தாய்ப்பால் சீராக வர்றதுக்கும் மினிமம் ஒரு 6 மாத காலங்களுக்கு நம்மளுக்கு வந்து அயன் அண்ட் கால்சியம் மாத்திரையும் நம்ம உட்கொண்டோன்னா தாய்ப்பால் வந்து பிரச்சனை இல்லாமல் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்.
1: அதாவது உணவு பழக்க வழக்கமும் கண்டிப்பாக தாய்க்கும் முக்கியமானது. கருவுற்ற காலத்திலேயே இந்த சத்துக்கள் அடங்கிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஆரோக்கியமானது அப்படின்றத டாக்டர் சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்ததாக ஒரு நேயர் காத்துட்ருக்காங்க, அவங்ககிட்டையும் பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.
2: பிறந்த குழந்தைக்கு சில பெண்களுக்கு பால் சுரக்காம போகுது. குழந்தை வந்து இறந்த ஒண்ணு குழந்தை வந்து பிறந்த ஒண்ணு அதை மதர் ஃபீடிங்க அவாய்ட் பண்ணது, இப்போ சுரக்காம போயிருக்கு பால். அதனால மேடம் ஊட்டச்சத்து ஒரு குறைபாடுனாலயா
0: ஊட்டச்சத்து குறைபாடுன்னு இருக்கலாம் சார். கொஞ்சம் முயற்சி வந்து அவங்க தாய்ப்பார்கள், அந்த டெலிவரி ஆகிற டாக்டர், செவிலியர், அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். ஸோ தாய்ப்பால்ன்றது முதல் எடுத்தோடனே ஃபுல்லாக வந்து வராது சார். அந்த முதல் 2 நாள் வந்து சீம்பால் கொலஸ்ட்ரம் அப்படின்றது ரொம்ப குறைவான அளவில் தான் வரும். பட் அந்த குறைவான அளவு வந்து குழந்தைக்கு கொடுத்தாலே குழந்தைக்கு வந்து ஊட்டச்சத்தும் அந்த பசியும் வந்து நல்லபடியாக தீரும்ன்றதை ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணணும். நம்ம வந்து பேஷண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சொல்லி கொடுத்தா தான் அவங்களுக்கு 3 நாள் வந்து அவங்க என்கரேஜ் பண்ண ப்ராப்பர் பொசிஷன் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். எஸ்பெஷலி வந்து சிசேரியன் பண்ணியிருந்தாங்களே அவங்க கொஞ்சம் படுத்துட்டே ஒரு 45 டிகிரி ஆங்கிள் எப்படி வந்து பேபிக்கு ஃபீட் பண்ணணும் நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோன்னா 3-4 நாள் அவங்களுக்கு நிறைய பால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ முத நாளே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கரேஜ் பண்ணி பால் வரலன்னு குழந்தை அழுகுதுன்னு அவங்க பாட்டியோ அவங்க அத்தையோ உடனே எடுத்து அவங்க ஆர்டிஃபிஷியல் ஃபீட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அந்த அம்மாவுக்கு வந்து உண்மையாகவே நம்மளுக்கு வந்து பால் வரலை, குழந்தை வந்து அழுகுது, அழுதுகிட்டே இருக்கு அப்படின்றத அவங்க மனசில் ஏற்றிட்டாங்கன்னா அந்த உணர்ச்சியே வந்து அவங்கள தாய்ப்பாலை வந்து குறைச்சிரும். ஸோ கம்ப்ளீட் என்கரேஜ்மெண்ட் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், டாக்டர்ஸ் எல்லாத்துலேயும் வரணும். பட் கண்டிப்பாக அவங்க எக்ஸாமினும் பண்ணி பார்க்கணும். அது தவிர அவங்களுக்கு ரெஸ்ட்டில் சுத்தமாகவே மில்க் செக்ரேஷன் இல்லை அப்படின்னா கேலக்டோகாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இவங்க முன்னாடி மேடம் கேட்ட மாதிரி உணவுப் பொருட்கள்லையும் நம்ம தாய்ப்பால் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பூண்டு, அதுக்கப்புறம் உளுந்தங்களி, புரோதச்சத்து உள்ள காய்கறிகள், கீரை, பால், முட்டை அதெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கணும். அதை தவிர மாத்திரைகளும் சில இருக்குது. அதனால நம்ம வந்து அவங்களுக்கு பிரஸ்ட் மில்க் செக்ரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ ப்ராப்பர் பொசிஷனிங் அண்ட் ப்ராப்பர் சப்போர்ட், ஒரு என்கரேஜ்மெண்ட், எப்பயுமே ஒரு என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த மில்க் ரிஃப்ளெக்ஸ் வந்து அம்மாவுக்கு தானாக நல்லா வந்து தாய்ப்பாலும் நல்லா சுரக்கும்.
1: அதாவது தாய்ப்பால் வார விழா அப்படின்னு சொல்லும்போது தாய்க்கும் சேய்க்குமான ஒரு நலம் வழங்கக்கூடிய பாலமாக தான் இது இருக்கு. இதை பற்றி தான் இன்னைக்கு கண்ணாடி மாளிகையில் நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம் சிறு இடைவேளைக்கு பிறகு.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கண்ணாடி மாளிகை. இன்னைக்கு கண்ணாடி மாளிகையில் தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சியை தான் நாம் கேட்டுட்ருக்கோம். இதற்காக மகப்பேறு மருத்துவர் ஜெயந்தி பிரசாத் அவர்கள் தான் நம்ம நிலையத்துக்கு வருகை புரிந்து நிறைய நேயர்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதில் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. ஏன்னா நாங்கள் வந்து முன்னோர்கள் அப்படி சொல்லியிருந்தாங்க, நாங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணணுமா, இல்லை இப்போ வந்து நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் நிறையா வந்திருக்கு, இதை ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவித கன்ஃபியூஷன்லேயே நிறைய தாய்மார்கள் இருக்காங்க. அப்போ தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்னென்ன இருக்குது?
1: ஸோ கண்டிப்பாக என்ன அவங்க கவனித்து கொடுக்கணும்னா, தாய்ப்பால் வந்து அவங்க டிமாண்ட் ஃபீடிங்கை குழந்தை வந்து அழுகும் போது நம்ம வந்து தாய்ப்பால் கொடுத்துட்டா பெட்ரு. ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 6-7 ஃபீடாவது குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி இருக்கணும். அண்ட் நைட் ஃபீட்ஸும் மினிமம் ஒரு 2-3. ஸோ குழந்தைய வந்து அவங்க கங்காரும் மதர்க்கான அவங்க உடம்போடு ஒட்டி அவங்க வந்து தாய்ப்பால் வந்து கொடுத்தாங்கன்னா அண்ட் ப்ராப்பர் பொசிஷனிங்கில் கொடுத்தாங்கன்னா தாய்ப்பாலும் ரொம்ப நேரமாக கொஞ்சம் சீராகவும் வரும். அண்ட் தாய்ப்பால் வந்து ஈஸியாக செரிமானம் ஆகிறதுனால தாய்ப்பால் கொடுக்கும் போதே ஒரு ஃபீட் கொடுத்தோன்னே குழந்தைக்கு ஒரு யூரின் ஒரு மோஷன் போடனே திருப்பி குழந்தைக்கு அழுக ஆரம்பிச்சிடும். உடனே அவங்க என்ன நினச்சிக்கோன்னா, குழந்தைக்கு வந்து நம்ம பால் பத்தலை அப்படின்றது கிடையாது. தாய்ப்பால் மிகவும் ஈஸியாக செரிமானம் ஆகிற ஒரு உணவாக இருக்கிறதுனால தான் குழந்தைக்கு வந்து ஒரு யூரின் போடோன்னே அதுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருது. ப்ளஸ் எஸ்பெஷலி வந்து குறைமாச குழந்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரீ டர்ம் பேபிஸ்க்கு வந்து தாய்ப்பால் தான் மிக ஊட்டச்சத்து உள்ள உணவு. ஏன்னா இதில் புரோதச்சத்து வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அளவு மட்டும்தான் இருக்குது. இதே மித்த பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு மாட்டு பாலோ மித்த பால் எதாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் புரோதச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அந்த குறைமாச குழந்தையோட கிட்னி பாதிப்பு வந்து அதனால் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து தாய்ப்பால் மட்டுமே அவங்களுக்கு அட்வொகேட் பண்ணணும். தாய்ப்பால் அவங்களுக்கு நல்லா வரணும்னா அவங்க நல்ல உணவு, சத்தான உணவை சாப்பிட்றதோட அயன் அண்ட் கால்சியம் டேப்லெட்ஸும் ரெகுலராக எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தாய்ப்பால் சீராக வரும். ஸோ அவங்க என்ன நினச்சிக்க கூடாதுன்னா, தாய்ப்பால் கொடுக்கறதுனால அவங்களோட உடம்பு வந்து சோர்வு ஏற்பட்டுரும், அவங்க உடம்பு அழகு குறைஞ்சி போயிடும், அவங்களுக்கு வந்து ஹார்மோன் சேஞ்சஸ் வந்து வந்துடும், அப்புறம் பிரச்சனை வந்துடும் அப்படின்றத தாய்மாருக்கு வந்து சுத்தமாகவே அந்த தாட் வந்து வரவே கூடாது. தாய்ப்பால் கொடுக்கறதுனால அவங்க கர்ப்பப்பை சுருங்கிறது, ரத்தப்போக்கு வந்து மிக அதிகமாக போகாமல் இருக்கிறது, டெலிவரிக்கு அப்புறம் அவங்க பேக் டு நார்மல் வரதுக்கு அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து ரொம்பவே அவங்களுக்கு யூஸ் ஆகுது.
0: தாய்ப்பால் கொடுக்கறதுனால சேய்க்கு மட்டும் ஆரோக்கியம் கிடையாது, கண்டிப்பாக தாய்க்கும் அது ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான். நேயர் ஒருத்தர் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடுவோம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: சொல்லுங்க மேடம்.
2: மேம் பிரியா மதுரையில இருந்து பேசுறேங்க மேம்.
1: சொல்லுங்க.
2: கேட்டுக்கிறேன் மேம், வந்துருச்சுங்களா? எனக்கு வந்து 3 குழந்தைங்க. 3 குழந்தைன்றதுக்கு போறதுக்கு அப்புறம் 2வது குழந்தை தான் நான் கேரிங்ல இருக்கும் போது டாக்டர் வந்து இன்னும் ட்ரீட் பண்ண வேணாம் ஃபர்ஸ்ட் பேபிக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வயிற்றுல இருக்க குழந்தைக்கு கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஏற்கனவே என் கையில இருக்க குழந்தைய நான் பார்க்கும் போது ட்ரீட் பண்ணாம என்னால இருக்க முடியல, கொடுக்க வேண்டிய சூழலும் வந்துச்சு. இது மாதிரிதான் என்னோட 3 குழந்தைக்குமே அமைஞ்சிருச்சு மேம். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் ஜிஹெச்ல குழந்தை எனக்கு பிறந்ததுனால என்னோட குழந்தைக்கும் தாய்ப்பால் கொடுத்தது போக இப்ப என்ன மாதிரி தாய்மார் குழந்தைகளுக்கு வந்துட்டாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு தம்பி எடுத்துருவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் தாய்ப்பால் கிடைக்கும் அப்படின்னு. அப்ப என் குழந்தைக்கு போக நான்

0: அந்த குழந்தைக்குமே ஃபீட் பண்ணிருக்கேன் இன்னொருத்தவங்களோட குழந்தைக்கு. இந்த மாதிரி குடுக்கலாமான்னு அப்ப எனக்கு தெரியல மேம், இன்னொருத்தவங்க குழந்தைக்கும் நம்ம தாய்ப்பால் குடுக்கலாமா
1: இன்னொரு குழந்தைக்கும் இடைவேளை வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால, இன்டர் பிரெக்னன்சி இன்டர்வல் வந்து கம்மியா இருக்கிறதுனால உங்களோட ஊட்டச்சத்து எஸ்பெஷலி கால்சியம் சத்து எலும்பு தேய்மானம் மிக அதிகமா இருக்கும் மேடம். ஸோ கொடுக்க கூடாதுன்றது கிடையாது, நீங்க தாய்ப்பால் கொடுக்கும் போது உள்ள இருக்கிற சிசுவுக்கு எதுவும் பிரச்சனை ஆகாது, அம்மாவுக்கு வந்து மிடல் உட சோர்வும் கால்சியம் பேக் பெயின் கால்வலி இதெல்லாம் நிறைய வர வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்கள் இனிமேல் அது லைஃப்பில் வராமல் இருக்கணும்னா ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ரெகுலர் எக்ஸசைஸ், வெயிட் போடாமல் இருந்துட்டு கால்சியம் மாத்திரைகளை வந்து நீங்கள் சாப்பிட்லாம். குழந்தைக்கு நாங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஸ்டோரேஜே இருக்குது மேடம், நம்ம ஜிஹெச் எடுத்துக்கிட்டிங்கன்னா மில்க் பேங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ எக்ஸஸ் மில்க் வந்து உங்கள் குழந்தைக்கு போக உங்களுக்கு பால் கட்டுது இல்லைன்னா பால் எக்ஸஸாக இருக்குது இல்லை இப்போதைக்கு உங்கள் குழந்தைக்கு உடல் நலம், சில அம்மாவுக்கு வந்து டெலிவரி ஆகிருக்கும், குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்க முடியாத ஸ்டேஜாக இருக்கும், குழந்தைக்கு வந்து மூச்சுத்திணறல் ஏற்படுறதுனால குழந்தை வந்து லெவல் 3 ஐசியூவில் அட்மிஷனில் இருக்கும், அப்போ அந்த தாய்ப்புக்கு வந்து ஒரு வாரம் தாய்ப்பால் கொடுக்காம விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் குழந்தைக்கு தேவைப்படும் போது அவங்களால கொடுக்க முடியாது. ஸோ அந்த ஒரு வாரம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மில்க் வந்து பம்ப் பண்ணி இந்த மில்க் பேங்க்குக்கு டொனேட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் பண்ண மாதிரி அவங்க மில்க் பேங்க்கில் டொனேட் பண்ணி மித்த எந்த குழந்தைக்கு தேவையோ எந்த தாய்மாருக்கு தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் 8வது நாள் அவங்க குழந்தை அவங்களுக்கு கையில் வரும்போது அவங்க சீராக தாய்ப்பால் கொடுக்க அவங்களுக்கும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் மித்த குழந்தைக்கு கொடுத்தது தப்பே கிடையாது, உங்கள் உடல் நலம் சோர்வு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கால்சியம் மாத்திரைகளை கண்டிப்பாக உட்கொள்ளணும்.
2: அதாவது தாய் அப்படின்னு சொல்லும்போது அவர்களோட உடல் ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு குழந்தை இருக்கும்போது இன்னொரு குழந்தை கருவுற்றோம் அப்படின்னாலும் நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான சத்துக்கள் அடங்கிய அந்த பேலன்ஸ்டு டயட்டை எப்பொழுதுமே எடுத்துக்கிட்டு வந்தால் தான் ஆரோக்கியமாக இருக்கும். அது தாய்க்கும் சரி செய்க்கும் சரி எப்பொழுதுமே ஆரோக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக ஒரு நேயர் காத்திருக்காங்க, அவங்ககிட்டையும் பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம். வணக்கம் டாக்டர். நான் மதுரையிலேருந்து மணிமாறன் பேசுகிறேன்.
1: சொல்லுங்கள் சார்.
3: மேடம், இப்போ அந்த பால் கட்டிக்கிறது மாறுபதில் அப்படின்னு சொல்றாங்க, அந்த மாதிரி சிச்சுவல பெரியவங்க இல்லாம இருந்தா தனியா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் இருக்காங்க குழந்தைய வச்சுன்னா அது எதனால பால் கட்டிக்கிறது, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன பண்ண முடியும், எமர்ஜென்சிக்கு இப்ப சண்டே எல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸ் போக முடியாது இல்லைங்களா, அந்த மாதிரி சமயத்துல என்ன பண்ணும், அது ஒரு கேள்வி மேடம். அப்புறம் ரெண்டாவது வந்து ஃபுட் ஹேபிட்ஸ்னால என்ன அலர்ஜி, அதாவது ஒவ்வாமைனால குழந்தைக்கும் தாய்க்கும் என்னென்ன ஃபுட் எடுத்துக்கிற கூடாது, அந்த ஃபுட் வந்து அலர்ஜியான ஃபுட்ஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மூணாவது கேள்வி வந்து டிஜிட்டல் லைஃப்னால இப்ப இந்த செல்போனு ஸ்கிரீன் டைமிங்னால தாய்க்கும் சேய்க்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும், இது மூணையும் சொல்லிடுங்க மேடம். தேங்க்ஸ்
1: சார். ஃபர்ஸ்ட் கேள்வி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இந்த பால் வந்து கட்டுறதுனால அவங்க என்ன பண்ணலான்னா ஹாட் ஃபோமெண்டேஷன், சுடுதண்ணி வச்சு கொஞ்சம் மார்பகதரை வந்து ஒத்தரம் கொடுத்தாலே ப்ளஸ் பாக்கி இருக்க பாலை அவங்க நார்மலாக மேனுவலாக பம்ப் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை பம்ப் எலக்ட்ரிக் பம்ப் வச்சு எக்ஸஸ் பாலை எடுத்துக்கிட்டாலே அவங்களுக்கு அந்த மாரோட வீக்கம் அண்ட் வலி வந்து குறைஞ்சிரும். அது மேலே வலி இருந்தால் சாதாரண பாராசிட்டமால் மாத்திரை எடுத்துக்கிட்டாலே ஒரு எமர்ஜென்சிக்கு அவங்களுக்கு அந்த வலி வந்து குறைஞ்சிரும் சார். அதுக்கப்புறம் எந்த சாப்பாடுமே தாய்மார் வந்து சாப்பிடக்கூடாதுன்றதே கிடையாது, அதனால குழந்தைக்கு வந்து ஒவ்வாமையே வராது. ஏன்னா தாய்ப்பால் வந்து அவங்க சாப்பிட்ற சாப்பாடு இல்லை, அது மில்காக உருவாகி தான் போகுது, தவிர அதில் ஊட்டச்சத்து மினரல்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். தாய் வந்து ஒரு கீரை சாப்பிட்டா குழந்தைக்கு வந்து சேராமல் மோஷன் போயிடுது, ஒரு வந்து நான்வெஜ் சாப்பிட்டுக்கிட்டா இந்த மாதிரி அப்படின்றதே கிடையாது. சத்துள்ள சாப்பாடு புரோதச்சத்து உணவு சத்து இருக்கிற நல்ல சாப்பாடு வந்து அவங்க வீட்டு சாப்பாடை சாப்பிட்டாங்கன்னா தாய்ப்பால் வந்து எந்த பிரச்சனையும் வராமல் கொடுத்துக்கிறோம். அண்ட் அதுக்கடுத்து வந்து அவங்க என்ன க்வெஸ்சன் கேட்டாங்கன்னு,
2: அதாவது இப்போ நிறைய பேர் வந்து தாய்ப்பால் கொடுக்கும்போது பார்த்தா ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க.
1: ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால தாய்க்கு வந்து மெயினாக வந்து அவங்களோட தூக்கம் வந்து கெடுது. ஸோ குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா சார் இதுதான் டே இதுதான் நைட்டு, நம்ம நைட்டில் வந்து தூங்கிடணும் தாய்ப்பால் குடிச்சோம் அப்படின்றது தெரியாது, அந்த குழந்தையோட சர்க்கேடியம் ரிதம் வந்து ஃபுல்லாக மாறிடும். ஸோ அம்மா வந்து நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் காலையில் வந்து ஃபுல்லாக தூங்குவாங்க. ஸோ அவங்க காலையில் நேரத்தில் வந்து தூங்காமல் அவங்க ஃபோன் வந்து பார்த்துட்டு நிறையா வந்து ஸ்க்ரீன் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களோட தூக்கம் கெடுறதுனால தாய்ப்பால் வந்து அவங்களுக்கு குறையும், இதனால அவங்க உடலுக்கும் சரி குழந்தைக்கும் சரி கேடு ஏற்பட வாய்ப்புள்ளது.
2: இப்போ நிறைய தாய்மார்களுக்கு இருக்கிற இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ நார்மல் டெலிவரி பண்ணுறோம் அப்படின்போது எங்களுக்கு தாய்ப்பால் வந்து குழந்தைக்கு ரொம்ப எளிதாக கிடச்சிருது, ஆனால் சிசேரியன் பண்ணால் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மை, இதில் எந்த அளவுக்கு வந்து பொய் இருக்குது?
1: மேடம் இதில் உண்மைன்றது பார்த்தீங்கன்னா அதில் எந்த சேஞ்சும் கிடையாது, நார்மல் டெலிவரி சிசேரியன் ரெண்டு பேஷண்ட்டுக்குமே வந்து தாய்ப்பால் கொடுக்கறதோ உருவாகிறதுல வந்து எந்த சேஞ்சும் கிடையாது. ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இப்போ சிசேரியன் பேஷண்ட் அவங்களால எந்திரிச்சு உட்காரவே ஒரு நாள் ரெண்டு நாள் ஆக்குவாங்க. ஸோ பொசிஷனிங் வந்து அவங்க சிஸ்டரோ அவங்க கூட இருக்கவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். இதே நார்மல் டெலிவரி பேஷண்ட் அவங்களே பேபியை வந்து ஹேண்டில் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக தாய்ப்பால்

0: அந்த அட்டாச்மெண்ட் லாச்சிங்லாம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம சிசேரியன் பண்ணுற பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அவங்கள வந்து சீக்கிரமாக தாய்ப்பால் வந்து கொடுக்க வைக்கணும். ஸோ இதில் சிசேரியன் பேஷண்ட்டுக்கு இன்னும் வந்து அந்த தாய்ப்பால் கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஒரு கர்ப்பப்பை நல்லபடியாக சுருங்கி அவங்களோட மசில்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா மூவ் ஆகி அந்த ஆக்சிடோசன் நிறைய செக்ரேஷன் ஆகிறதுனால அவங்க இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிறதுக்கு இந்த தாய்ப்பால் வந்து ரொம்ப யூஸாக இருக்கும் மேடம்.
1: இப்போ தாய்ப்பால் அப்படின்னு சொல்லும்போது நம்ம குழந்தைகளுக்கு கண்டிப்பாக அது குறைந்தது 6 மாத காலமாவது கொடுக்கணும் அப்படின்றது இருக்குது. இப்போ பகல் நேரங்களை பார்க்கும்போது இரவு நேரத்தில் எப்படி கொடுக்கணும்? ஏன்னா நிறைய தாய்மார்களுக்கு இது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. நல்லா அவங்க தூங்கிடுறாங்க, நாங்கள் அப்போ வந்து கொடுக்கணுமா இல்லை எழுப்பி கொடுக்கணுமா எப்படின்றது எங்களுக்கு இன்னும் புரியாததாக இருக்குது. அப்படி
0: குழந்தைய வந்து அவங்க பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு தூங்கினா பெட்டர் மேடம். அந்த கங்காரு மதர் கேர் அந்த வார்ம்த் வந்து பேபிக்கு நல்லாயிருக்கும், பேபியோட க்ரோத்து, பேபி பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறதுக்கும் பேபிக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்க படுத்துட்டே தாய்ப்பால் வந்து கொடுக்கலாம். பட் ஆனால் தாய்ப்பால் கொடுத்த பிறகு அவங்க கண்டிப்பாக எந்திரிச்சு அந்த குழந்தைய தோளில் போட்டு கொஞ்சம் பர்ப் பண்ணிவிட்டு அந்த குழந்தை ஏப்பம் விட்ட பிறகு பழக்கிட்டாங்கன்னா படுக்க வச்சாங்கன்னா குழந்தைக்கு வந்து புரையிடாமல் இருக்கும். இல்லாட்டினா மூக்கு வழியாக வாய் வழியாக அந்த பால் எல்லாமே திருப்பி வந்து வெளியில் வந்துடும். ஸோ அவங்க இந்த டைம் கொடுக்கணும்னு இல்லை மேடம், பிரஸ் டிமாண்ட் ஃபீடிங் மாதிரி மினிமம் ஒரு 2-3 மணி நேரத்துக்கு ஒரு தடையாவது குழந்தைய வந்து எழுப்பி தாய்ப்பால் வந்து கொடுத்தாங்கன்னா குழந்தையோட வளர்ச்சிக்கு வந்து இந்த பிரச்சனையும் இருக்காது.
1: கண்டிப்பாக. அதாவது தாய்ப்பால் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு ஆரோக்கியம் அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ செய்கான நலன்கள் எல்லாமே நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ தாய்க்கு என்னென்ன நலன்கள் இருக்குது அதை பற்றியும் சொல்லுங்கள் டாக்டர்.
0: தாய்க்கு வந்து நம்ம உடல் வந்து வெயிட் குறையிறதுக்கு, ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் வெயிட் குறையிறதுக்கு தாய்ப்பால் யூஸ் ஆகுது. கர்ப்பப்பை சுருக்கத்துக்கு அது வந்து யூஸ் ஆகுது. அதிகமாக ரத்தப்போக்கு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு, அதுதான் போஸ்ட்மார்டம் ஹெமரேஜ்னு சொல்கிறோம். அதனால் நம்ம நிறைய தாய்மார் உயிருக்கே ஆபத்து வருது. அந்த ரத்தப்போக்கு வந்து அதிகமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு தாய்ப்பால் வந்து மிக யூஸாக இருக்குது. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் அவங்களோட மாறு எல்லாமே நல்லபடியாக சீரமைச்சு வர்றதுக்கு இந்த தாய்ப்பால் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதை விட முக்கியமானது அவங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தாய்ப்பால் வந்து ரொம்ப முக்கியமான பாண்டிங்காக இருக்குது. தாய்ப்பால் கொடுக்குற மதர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சோஷியலாக அவங்க ஹெல்ப் பண்ணி நம்ம தாய்ப்பால் கொடுக்க வைக்கிறதுனால போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ்ன்னு சொல்லுவாங்க, இதனால் நிறைய பெண்களுக்கு வந்து அவங்க சூசைடல் டெண்டன்சிஸ் கூட வரும். அந்த மாதிரி பேஷண்ட் எல்லாத்துக்குமே தாய்ப்பால் கொடுத்து நம்ம என்கரேஜ் பண்ணோன்னா அவங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் பீரியட் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகும். இதோட தாயோட ஊட்டச்சத்துக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது.
1: கண்டிப்பாக. அதாவது தாய்க்கான ஆரோக்கியமான நிறைய விஷயங்களும் வந்து இதில் இருக்குது அப்படின்றத சொன்னீங்க. ஏன்னா சேய்க்கு மட்டும் இது ஆரோக்கியம் கிடையாது, தாய்க்கான நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. அதனால் தாய்க்கும் சேய்க்குமான ஒரு நன்மை பலிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த தாய்ப்பால் கொடுக்கறது அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அடுத்ததாக நேர் ஒருத்தர் காத்துட்ருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். சரி, பரவாயில்ல, அவங்க கொஞ்சம் நேரம் காத்துட்ருந்து விடுபட்டுட்டாங்க. அதாவது இன்றைக்கி நம்ம தாய்ப்பால் வார விழா அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள், அது முக்கியமாக தாய்க்கும் சேய்க்கும் என்னென்ன ஆரோக்கியங்கள் இருக்குது அப்படின்றத பேசிகிட்டு இருந்தோம் டாக்டர். இப்போ இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நிறைய புதிய தாய்மார்கள் வந்து அவங்களுக்கான ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா தாய்ப்பாலை வந்து பம்ப் பண்ணி வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுலேயே இப்போ என்னென்னா நிறைய டெக்னாலஜி வந்திருக்கு, மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்குது இல்லை ஆட்டோமேட்டிக்காக பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நிறைய, அதாவது நிறைய விஷயங்கள் வந்து புதுசு புதுசாக வந்துட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கிற புதிய தாய்மார்கள் எதை அணுகுவது அப்படின்றது கொஞ்சம் சால சிறந்ததாக இருக்கும்.
0: ஸோ கன்வென்ஷனல் பிரஸ்ட் ஃபீடிங்கிறது தாய்க்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து ஒரு 3-6 மாதங்கள் வரைக்கும் அவங்களுக்கு லீவ் கொடுத்து அவங்கள வந்து தாய்ப்பால் கொடுக்க வைக்கிறது தான் நம்ம இருக்கிறதுலே பெஸ்ட்டு. என்னதான் வந்து அவங்க ஆஃபீஸ் போகிறாங்க, அவங்க பம்ப் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இருந்திருப்பாங்க. குழந்தை வந்து எப்படி இருக்குமோ, தூங்குச்சா சாப்பிட்டுச்சா அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு வந்தாலே அந்த தாய்ப்பால் சுரக்கிறது வந்து கம்மியாயிடும். ஸோ அவங்க வந்து ப்ரிஃபரபிளி 6 மாதமாவது குழந்தையோட லீவ் போட்டு இருந்து அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தாங்கன்னா அந்த குழந்தையோட வாழ்நாள் ஃபுல்லாக அந்த குழந்தைக்கு மூல வளர்ச்சியும் சரி உடல் வளர்ச்சியும் சரி நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம அதை மட்டும்தான் நம்ம அட்வொகேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. செகண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இப்போ மேனுவல் பம்ப்ஸ் அவைலபிளாக இருக்குது, ப்ளஸ் எலக்ட்ரிக் பம்ப்ஸ் அவைலபிளாக இருக்குது. ப்ரிஃபரபிளி வந்து வெளியில் வைக்கிறத விட நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து அவங்க ஸ்டோர் பண்ணி 24 hours வச்சு பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணாங்கன்னா நம்ம யூஸாக இருக்கும். ஸோ நம்ம அம்மா வந்து ஒருத்தவங்க தாய்ப்பால் கொடுக்குற ஒரு தாய்மார் வந்து வீட்டில் இருந்தாங்களா நான் ஹெல்ப் பண்ணவா நம்ம யாருமே கேட்கக்கூடாது. இந்த வருஷத்தோட தீமே அதுதான். அவங்க கம்ஃபர்டபுளாக பிரெஸ் ஃபீட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு சஸ்டெயினபிள் என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம அவங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். குழந்தை வந்து தாய்ப்பால் கொடுக்குற நேரம் தவிர நீங்கள் குழந்தைய கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து அவங்கள பார்த்துக்கிறதுக்கும் தூங்குறதுக்கும் நல்ல சத்தான உணவு சாப்பிட்றதுக்கும் அவங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ அவங்க மேனேஜ் பண்ணிக்கிறாங்க, அதனால் எப்படியாவது பண்ணிக்குவாங்கன்றதை நம்ம விட்டுட்டு ஒரு 6 மாத காலங்களுக்கு எந்த குழந்தை

0: அந்த தாய்மாருக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான், அந்த சோஷியலாக அந்த ஃபேமிலி மெம்பர் யாராவது ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான், ஹஸ்பண்டாக இருக்கட்டும் ஒரு அத்தையாக இருக்கட்டும் ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் அவங்களால 6 மாத அளவுக்கு குழந்தைக்கு நிறையவே தாய்ப்பால் கொடுக்க முடியும்.
1: கண்டிப்பாக, அதாவது தாய் மட்டும் இல்லை, அதாவது குழந்தை பிறந்த உடனே தாயோட அரவணைப்பு மட்டும்தான் குழந்தைக்கு தேவைப்படுவது கிடையாது, குடும்பத்தில் இருக்கிற அத்தனை உறுப்பினர்களோட அரவணைப்பும் அந்த குழந்தைக்கு இருந்தால் மட்டும்தான் அது ஆரோக்கியமான ஒரு பயணமாக இருக்கும் அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம சொல்லிகிட்ருக்கோம். தாய்ப்பால் வர சிறப்பு நிகழ்ச்சி தான் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம் சிறு இடைவேளைக்கு பிறகு.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியா மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கண்ணாடி மாளிகை. இன்னைக்கு கண்ணாடி மாளிகையில் தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி, தாய்மையின் திருவிழா, தாய்ப்பாலின் பெருவிழா. இதற்காக மகப்பேறு மருத்துவர் ஜெயந்தி பிரசாத் அவர்கள் தான் நம்ம நிலையத்துக்கு வருகை புரிந்து நேர்கள் கேட்குற நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தாய்ப்பால் கொடுக்கறது அப்படின்றது ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஆனால் சில சமயம் பார்க்கும்போது தாய் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு 6 மாத காலமோ இல்லை அதைவிட குறைவாகவோ இல்லை ஒரு சில மாதங்கள் மட்டும்தான் எங்களுக்கு தாய்ப்பால் வருது. அதுக்கப்புறம் வந்து என்ன சூழ்நிலைன்னு தெரியலை. நாங்களும் உணவு எடுத்துக்கிறோம், எல்லாமே எடுத்துக்கிறோம், இருந்தாலும் எங்களுக்கு ஸ்டாப் ஆகிடுது. அதுக்கப்புறம் 6 மாதம் காலம் கழித்து இணை உணவெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றாங்க. அப்படி இருக்க காலகட்டத்தில் நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்ற தாய்மார்களோட கேள்விகளுக்கான பதில் என்ன?
2: அவங்க 6 மாதத்துக்கு அப்புறம் அவங்க கண்டிப்பாக வீனிங்கிறது ஸ்டார்ட் பண்ணும் மேடம். அதாவது இணை உணவுகள் வந்து ராகி, கஞ்சி, சாதம் அந்த மாதிரி வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணி குழந்தைக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் அதை தவிர அவங்க தாய்ப்பால் வந்து கண்டினியூ பண்ண, அட்லீஸ்ட் நைட் ஃபீட்ஸ், நைட்டாவது அவங்க குழந்தைக்கு வந்து ஒரு மணி நேரமாவது தாய்ப்பால் வந்து கொடுத்தாங்கன்னா, ஒரு கண்டினியூஸாக 1 இயர் கொடுத்தாங்கன்னா குழந்தையோட மூல வளர்ச்சி சரி, எலும்பு தேய்மானம் வந்து இல்லாமல் இருக்கும். அதை தவிர அவங்க மித்த பால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கெட் பாலாக இருக்கட்டும், இல்லாட்டினா ஃபார்முலா ஃபீட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீட்ஸ் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மாட்டு பால் கொடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்காங்க. பசும்பால் வந்து கொடுக்கலாமா? ஆனால் பசும்பால்ன்றது யூஸ்வலாக 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் அட்வொகேட் பண்ணுறோம். ஏன்னா பசுங்கால் ஏற்கனவே சொன்ன மாதிரி புரோதச்சத்து, ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து ரொம்ப நிறையா இருக்கும். ஏன்னா நம்ம குழந்தையோட சைஸ் எப்படி இருக்கும், கண்ணுக்குட்டியோட சைஸ் எப்படி இருக்கும் பிறந்தோன்னே, அதற்கு எலும்பு ரொம்ப அதிகமாக தேவைப்படுது புரோதச்சத்து. ஸோ அந்த புரோதச்சத்து உள்ள நிறைய பால் வந்து நம்ம கொடுத்தோம்னா குழந்தைக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் வந்து ரொம்ப சீக்கிரமாக வர சான்ஸ் இருக்குது. ஸோ 1 வருஷம் கழித்து தான் அவங்க பசும்பால் கொடுக்கணும். அது வரைக்கும் அவங்க வந்து ஃபார்முலா ஃபீட்ஸுன்ற பால் கொடுக்கலாம். இல்லை நம்ம நார்மலாக வீட்டில் என்ன பால் யூஸ் பண்ணுறோம், ஆவின் பால், ஒரு பேக்கெட் பால் எதை கொடுக்குறோமோ அதை வந்து குழந்தைக்கு டைல்யூட் பண்ணி அவங்க கொடுக்கலாம். ஏன்னா குழந்தை வந்து உட்காரும் போது ஒரு 6 மாதத்தில் வந்து உட்கார ஆரம்பிக்குது, ஒரு 10 மாதம் 1 வருஷத்தை வந்து எந்திரிச்சு நிற்க ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு வந்து பாலுன்றது கண்டிப்பாக வந்து உணவில் வந்து தேவை. ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும்.
1: அப்போ இணை உணவு கொடுக்கும்போது நம்ம பாலையும் சேர்த்து கொடுக்கறது தான் ஒரு ஆரோக்கியமான விஷயம் அப்படின்னு.
2: இணை உணவில் வந்து அவங்க ஒன்றா ஸ்டார்ட் பண்ண, யூஸ்வலாக ஒரு 4 மந்த்ஸ் என்ன இல்லை 5 மாதம் கடைசியில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் ராகி, கஞ்சி, சாதம், அதுக்கப்புறம் ஆப்பிள், ஒவ்வொரு உணவையும் ஒவ்வொரு வாரத்தில் மெதுவாக குழந்தைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஒரு 1 வருஷத்துக்குள்ளே நம்ம சாப்பிட்ற எல்லா சாப்பாடையும் குழந்தைக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கலாம்.
1: கண்டிப்பாக. அதாவது குழந்தைகளோட ஆரோக்கியம் அப்படின்றது தான் வந்து முக்கியமான விஷயம். இன்றைக்கி தாய்ப்பால் வார விழா அப்படின்னு சொல்லும்போது தாய்க்கும் சேய்க்கும் ஆரோக்கியம் அளிக்கக்கூடிய ஒரு பாலமாக தான் இந்த தாய்ப்பால் அப்படின்றது இருக்கு. ஒரு மருத்துவராக நம்ம தாய்மார்களுக்கு, அதே சமயம் இப்ப புதிய தாய்மார்களா இருக்கிறவங்களுக்கு நீங்க சொல்ற ஒரு ஆலோசனை அப்படின்றது என்னவா இருக்கு?
2: என்ன ஆலோசனைன்னா, இந்த பிரஸ்ட் ஃபீடிங் வாரமே இதுக்கு தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ தாய்ப்பால் கொடுக்கறது உங்கள் குழந்தைக்கு கொடுக்குற மிக முக்கியமான கிஃப்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது உங்கள் குழந்தையின் உரிமை. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து ஸ்பெஷலாக அந்த குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்க முயற்சி எடுத்து நீங்கள் கொடுங்க. உங்களுக்கு சப்போர்ட்டாக உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், டாக்டர்ஸ் எல்லாருமே நாங்கள் இருக்கோம். இந்த குழந்தைக்கு நல்ல ஆரோக்கியமான தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தைக்கு பல நன்மைகள் மட்டும் ஏற்படாமல் உங்களுக்கும் பல நன்மைகள் ஏற்படுது அப்படின்னு ஒரு மணி நேரத்தில் நம்ம ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ சஸ்டெயினபிள் பிரஸ்ட் ஃபீடிங், கண்டிப்பாக 6 மாத காலத்துக்கு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறது உங்களது கடமை.
1: கண்டிப்பாக. அதாவது குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்போது அவர்களோட ஆரோக்கியம் தான் எப்பொழுதுமே முக்கியம். அதிலேயும் முக்கியமாக இந்த தாய்ப்பால் வார விழா அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து தாய்க்கும் செய்

0: மதிப்புமான ஆரோக்கியம் என்ன இருக்குது? ஏன்னா இது வந்து சேய்க்கு மட்டும் வந்து முக்கியத்துவம் அளிக்கிற வகையில் கிடையாது. தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தை மட்டும்தான் ஆரோக்கியம் இருக்குது அப்படின்றது கிடையாது. தாய்க்கான ஆரோக்கியம் என்னென்ன இருக்குது, எந்த அளவுக்கு அவங்களுக்கான நன்மைகள் இருக்குது அப்படின்றது ரொம்ப அழகாக இன்றைக்கி எடுத்துரைத்தீங்க. அது மட்டும் இல்லாமல் தாய்ப்பாலை சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் என்ன இருக்குது? இப்போ நீங்கள் சொல்லும்போது இந்த மில்க் பேங்க் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க, அதை தாய்மார்கள் அணுகணும் அப்படின்னா அதை எப்படி அணுகலாம்ன்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிடுங்க.
1: அரசு ராஜாஜி மருத்துவமனையில் மகப்பேறு பிரிவில் 5வது மாடி நியோனேட்டாலஜி டிபார்ட்மெண்ட்டில் வந்து இந்த மில்க் பேங்க் இருக்குது. ஸோ எப்போ வேணாலும் இது 24 நேரமும் திறந்துருக்கும். 24 நேரம் எப்போ வேணாலும் நீங்கள் உங்களோட எக்ஸஸ் மில்கை போய் அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த குழந்தைக்கு தேவையோ அதை கண்டிப்பாக கொடுத்துக்கலாம். ஸோ எஸ்பெஷலி பிரெஸ்ட் மில்க் வந்து நார்மல் டெலிவரி
0: முழுமைக்குமே தாய்க்கும் சேய்க்குமான ஒரு ஆரோக்கியமான வழிகாட்டுதலாக தான் இன்னைக்கு நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு. இதற்காக தான் அரசு ராஜாஜி மருத்துவமனையின் மகப்பேறு பிரிவு உதவி பேராசிரியர் ஜெயந்தி பிரசாத் அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வருகை புரிந்து நேயர்களோட கேள்விகளுக்கு ரொம்ப அழகா தெளிவா வந்து இன்னைக்கு பதில் உரைத்தாங்க. நேயர்களின் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்.
1: நன்றி, நன்றி மேடம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது கண்ணாடி மாளிகை தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய கண்ணாடி மாளிகை தாய்மையின் திருவிழா, தாய்ப்பாலின் பெருவிழா அந்த தலைப்புல தாங்க போயிட்டு இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக வந்து கலந்து கொண்ட மகப்பேறு மருத்துவர் ஜெயந்தி பிரசாத் அவர்களுக்கு நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் நன்றிகள். நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒலிக்கவிருக்கிறது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசிய கைத்தறி தினத்தையொட்டி கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். திறன், படைப்பாற்றல், அர்ப்பணிப்பு உணர்வுடன் கூடிய நெசவாளர்கள் மற்றும் கைவினைஞர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், பாரம்பரியம் ஆகியவை நமது நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கைத்தறி நெசவாளர்கள் நெசவுக்கலையை பேணி பாதுகாத்து மாநிலத்தின் வளமான பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டிற்கும் சிறப்பு சேர்த்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். வங்க கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் நினைவு தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மரியாதை செலுத்தியுள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பான சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானத்தின் மீதான விவாதம் தமிழக சட்டப்பேரவையில் தற்போது நடைபெற்று வருகிறது. விவசாயிகள் நலன் மற்றும் காவிரி உரிமையை பாதுகாப்பதில் தமிழக அரசு உறுதியுடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கும் அறிவிப்பை மாநில அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி கோவில் ஆடிப்பூர திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரக்னானந்தா சாம்பியன் பட்டம் வென்றார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா, ரக்ஷிதா ஸ்ரீ ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஆடவர் உயரம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் பாசந்த் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இம்மாதம்

28ஆம் தேதி துபாயில் தொடங்குகிறது. தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிசா, மத்திய பிரதேசம் அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் நண்பர்கள் வணக்கம். இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இப்போது நாம் கேட்டு ரசிக்க சிநேகிதியே நிகழ்ச்சியில் சிநேகிதிகள் மட்டும் அழைக்கலாம். தொட வேண்டிய எண்கள் 0452. இது மதுரையின் முன் இணைப்பு எண். 25 30 170 மற்றொரு இலக்கம் 25 30 171. இந்த எண்களை தொட்டு நிகழ்ச்சியில் பேசலாம். சிநேகிதியை வரவேற்று காத்திருக்கிறது நம் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அந்த வகையில் இணைப்பில் காத்திருக்கும் முதல் சகோதரி யார், எங்கிருந்து கேட்டுடலாம்? வாங்க, வணக்கம்.
2: வணக்கம்,
1: சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஜெய்கேந்திரபுரத்துல இருந்து. ரொம்ப மகிழ்ச்சியா உங்களோட பேசுனதுக்கு?
2: ரொம்ப மகிழ்ச்சி சார், உங்களோட பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார்.
1: மகிழ்ச்சியில என்ன பாடல் உங்களுக்காக?
2: அபூர்வ காங்கள் பாடல. ஏழீஸ்வரங்களுக்கு எத்தனை பாடல், இடையஸ்வரங்களுக்குள் எத்தனை கேள்வி. சார் படித்தல் பிடித்தவை மனதில் இருந்தவை எட்டு வரி சொல்லிடுறேன் சார்.
1: சரி சொல்லுங்க.
2: கம்பராமாயணத்துல சொல்றேன் சார். அனுமன் சீதையை பார்த்து சீதை, அந்த அனுமன் சீதையை பார்க்கும் படம் சார். அது பேர் என்னன்னு தெரியல. கண்டனன் கற்பிணி தனியை கண்களால் செந்திரை அலைகளை இலங்கை சென்னகர் அண்டநாயகா நீ துரத்தி ஐயமும் பண்டிட உயரமும் என்று அனுமன் பண்ணுவான். இப்பெரும் கடந்தோள் வீரர் வீங்கி நீர் இலங்கை வெற்றி நெப்பெரும் தவத்தலாய நங்கையை கண்டேன் அல்லேன். இப்பிறப்பு என்பது ஒன்றும் இரும் குறை என்பது ஒன்றும் கற்பனும் பெயரது ஒன்றும் கலிநலம் புரிய கண்டேன். வாய்ப்புக்கு நன்றி, மிக்க உதவிக்கு. தேங்க்யூ சார்.
1: நன்றிங்க, நன்றிங்க, அருமையாகவும் பாடுவீங்க. நன்றி. வாணி ஜெயராம் பாடிய பாடல் உங்களுக்காக இந்த நேரத்தில் நாம் தருகிறோம். இணைந்திருங்கள், தொடர்ந்து இசையோடு என்றும் நீங்கள்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர்

0: நிகழ்ச்சி.
1: நண்பர்கள், 12:12 இணைந்திருக்கிறோம். இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 சிநேகிதியே நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும் அடுத்த அன்பான அழைப்பாளர் யார், எங்கிருந்து கேட்டலாம். வாங்க, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? நிலையத்தில் அனைவரும் நன்றாக இருக்கிறோம் அம்மா. சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
2: அழியாத கோலங்கள் படத்துல பூவண்ணம் கோலங்கள்.
1: சரி, அந்த பாடல் கொடுத்துடலாம். நிகழ்ச்சியில் என்ன சொல்ல விரும்புறீங்க?
2: ஒரு வரி மட்டும் நான்
1: சொல்ல. ஒரு வரி எங்க சொல்லுங்க கேட்கலாம்.
2: விட்டு கொடுத்ததும் கெட்டதில்லை, கட்டி பறிச்சதும் வாழ்ந்ததில்லை.
1: அவ்வளவுதானா? ரெண்டு வரி மாதிரி தெரியுதே. ரெண்டு வரி சொல்லிருக்கீங்க, ஒரு வரி. சரி, நல்லது. அழியாத கோலங்கள் அப்படின்ற படத்துல இருந்து ஒரு அருமையான பாட்டு. இந்த நேரத்துல அனைவரும் ரசிக்க மன்னம் கேட்டிருப்பீங்க. நன்றிமா,
2: நன்றி.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: இது 103.3 மதுரை FM மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 நாம் கேட்டு ரசிக்கின்றோம். நண்பகல் வேளையில் சிநேகிதியை நிகழ்ச்சிக்கு அழைக்கலாம். 0452 இது மதுரையின் முன் இணைப்பு எண். 25 30 170 மற்றொரு இலக்கம் 25 30 171. இந்த எண்களை தொட்டு காத்திருக்கும் சகோதரி யார், எங்கிருந்து பேசலாம்? வாங்க. வணக்கம்.
5: வணக்கம் சார், என் பேர் காயத்ரி சார், நான் மதுரையில இருந்து பேசுறேன்.
4: சொல்லுங்கம்மா. வணக்கம். உங்களுக்கு வணக்கங்க.
5: வணக்கம் சார். எனக்கு பூமணம் படத்துல இருந்து என்ன தொட்டு விட்டு தொட்டு விட்டுங்கிற சாங்.
4: சரி, உங்களுக்காக பாடல் தர இருக்கின்றோம். என்ன சொல்ல விரும்புறீங்க நிகழ்ச்சியில? சரி, அவங்க விருப்ப பாடல் இந்த நேரத்துல நான் தருகிறோம். இணைந்திருங்கள் தொடர்ந்து இசையோடு என்றும் நீங்கள்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி சிநேகிதியே. நண்பகல் 12:27, 8 நொடி கடந்து கொண்டிருக்கிறது. இப்போது நம்மோடு பேச காத்திருக்கும் அடுத்த அன்பான சகோதரி யார், எங்கிருந்து? வணக்கம்.
1: இனிய நண்பகல் வணக்கம் சகோதரருக்கு.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: தேனில இருந்து சொர்ணலதா. ரொம்ப நாள் ஆச்சு அவங்க கூட பேசி.
0: ரொம்ப மகிழ்ச்சி. என்ன பாட்டு கேட்கலாம்?

0: எனக்கு ரோஜா பாட்டு வந்து புது வெள்ளை மலை இங்கு பொழிகின்றது அந்த பாட்டுங்க.
1: தேனி பக்கம் சாரல் மலை நின்றது காரணம் இதானா?
0: என்ன சார்?
1: சரி, நல்லது, அருமையா பாடுறீங்கம்மா, நன்றி. என்ன சொல்ல
0: நன்றிங்க.
1: விரும்புறீங்க?
0: இந்த ஒரு அப்துல் கலாம் பொன்மொழிகள் சொல்றியா?
1: சொல்லுங்க.
0: எனக்கு பிரச்சனை என்று சொல்லாதீர்கள், பயமும் கவலையும் வந்துவிடும். எனக்கு ஒரு சவால் என்று சொல்லி பாருங்கள், தைரியமும் தன்னம்பிக்கையும் வந்து சேரும். அப்புறம் இன்னொன்னு, யா நமது பிறப்பு ஒரு சம்பவம் இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும்.
1: நன்றிங்க, நன்றிங்க, நன்றிங்க. மிக சிறப்பாக சொன்னாங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லிடலாம். இப்போ விருப்ப பாடல் கேட்பதற்கு முன்னால் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து அங்கு விருப்ப பாடல் நாம் தர இருக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் இசையோடு என்று நீங்கள்.
2: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி
1: 103.3 மதுரை FM ரெயின்போவில் நேயர் விரும்பி கேட்ட பாடல் தேனியிலிருந்து சொன்னலதா பேசினாங்க. ரோஜா என்ற படத்திலிருந்து விருப்ப பாடல் இதோ வருகிறது. இணைந்திருங்கள் நேயர்களை இசையோடு என்றும் நீங்கள்.

மதுரை சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்தும் மாபெரும் வர்த்தக கண்காட்சி மற்றும் விற்பனை நாள் ஆகஸ்ட் 7-8-9 இடம் அருணாச்சலம் கமலாமல்லாரங்கம் காமராஜர் சாலை மதுரை. தங்கம் வெள்ளி வைர நகைகள் வீட்டு உபயோக பொருட்கள் பூஜா பொருட்கள் கட்டிடம் கட்டுமானம் மருத்துவம் காப்பீடு வங்கி கடன் என பல்வேறு அரங்குகள் சப்போர்ட்டட் பை வேல் ஹாஸ்பிட்டல். ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 சிநேகிதியை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். 12:35 இப்போது நம்மோட பேச காத்திருக்கும் அடுத்த சகோதரி, வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: திருநகர் மெகராஜ் பேகம் சார்.
1: வணக்கம்மா, என்ன சொல்ல விரும்புறீங்க நிகழ்ச்சியில?
2: பட்டிக்காட்ட என்ன இல்லை சார், ஒன்றும் சொல்லுங்க.
1: இல்லை, சரி, பரவாயில்லைங்க, ரொம்ப மகிழ்ச்சி. என்ன பாடல் உங்களுக்காக?
2: பட்டிக்காட்ட சார்.
1: சரி,
2: சரி,
1: ஒரு பக்தி பாடல் கேட்டிருக்கீங்க. சரி, பாடல் கேட்டு விடலாமா?
2: கேட்கலாம்.
1: நன்றிங்க.
2: நன்றிங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கின்றோம். சிநேகிதியே தொடர்பு கொண்டு பேசலாம். 0452 இது மதுரையின் முன் இணைப்பு எண். 25 30 170 மற்றொரு இலக்கம் 25 30 171. இந்த எண்களை தொட்டு காத்திருக்கும் அடுத்த அன்பான நேயர், வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் சார், அங்குவள்ளி பேசுறேன்.
1: அங்குவள்ளி சொல்லுங்கம்மா.
2: திருவிளையாடலிருந்து பாட்டும் நானே பாடலும் நானே பாட்டுவேன்.
1: பாடல் கொடுக்கலாம். என்ன சொல்ல விரும்புறீங்க நேயர்களுக்காக?
2: இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை சார்.
1: சரி,
2: பக்தி பாட்டு கேட்கணும்னு கேக்குறேன்.
1: சரி, நல்லது. வேற ஒண்ணும் இல்ல, வேற பாட்டு கேட்டலாமா?
2: சரிங்க சார், சரிங்க சார்.
1: நன்றி.

ஜும்மக்கு ஜும்மக்கு தின்தா இந்த சரி நீ சரி நீ சரி நீ

கேட்டேன்.

0: இது 103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கின்றோம். இசையோடு சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் நிறைவாக நம்மோடு பேச காத்திருக்கும் நேயர் யார் எங்கிருந்து கேட்டலாம். வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: பூரணிகா, தானிபுரத்துல இருந்து.
0: வணக்கம்மா, என்ன சொல்ல விரும்புறீங்க நிகழ்ச்சியில? என்ன பாடல் கேட்கலாம்?
1: பூவே உனக்கு கலந்து ஆனந்தம் ஆனந்தம் பாடுங்க. பாட்டு
0: கொடுத்துடலாம். நேயர்களுக்காக நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க?
1: இந்த சின்ன இப்ப இருந்தே சின்ன பிள்ளைகளுக்கு வந்து பெண் பிள்ளைகளுக்கு வந்து உளுந்தங்காளி, உளுந்த புட்டு, இந்த மாதிரி காசி பயிர் இந்த மாதிரிலாம் கொடுத்தோம்னா பின்னாடி அவங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும். அதுகளுக்கு
0: உங்களுடைய வாழ்க்கை முறை வந்து நன்றாக இருக்கு.
1: பாப்பாக்கு நாங்க கொடுப்போம். எங்க பாப்பா கணிஷ்கா பேசும், பட்டா முடிச்சுட பேசும்.
0: சரி, மகிழ்ச்சிங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்கம்மா. நன்றி. சரிங்களா?
1: நன்றி. சரி,
0: உதவு உங்களுக்கான பாட்டு இப்ப கேட்டுடலாம்.

0: 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது சிநேகிதியே. நிகழ்ச்சியில் பங்குபெற்ற முயற்சித்த கேட்டு ரசித்த அத்தனை சகோதரிகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளும் வாழ்த்துக்களும். மீண்டும் சந்திக்கலாம் பெரிதோர் நிகழ்ச்சியில். இனி தொடர்வது பாரதிய சேனா பாடல் ஒன்று வருகிறது. இணைந்திருங்கள் தொடர்ந்து இசையோடு.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஒரு ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்டரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே ஏக் ஏக் நாகரிக் கோ யே கீத் சமர்ப்பித் ஹை ஹமாரே தேஷ் கி பாவனாவோ கே அனுரூப் ஹமாரி பாரத் கி சேனாவோ கே கௌரவ் கா கான் ஓர் ஸ்துதி ஹி யஹ கீத் ஹை ரக் ரக் மே ஜோஷ் பர் தேனே வாலா யஹ கீத் ஹமாரே ஹர் பாரதிய கோ சமர்ப்பித் கர்த்தா ஹூம் மை ஹூம் ஆப்கா கைலாஷ் கேர்.
2: அதம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கி பஹ்சான் ஹை பாரதிய சேனா ஜல் थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना हर संकट का समाधान है भारतीय सेना भारत का गौरव है स्वाभिमान है भारतीय सेना

0: நண்பகல் ஒரு மணி. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்கங்க. அப்படி காலத்தோட பயணத்துல காத்துல மறையாம காற்றில் கலந்து நம் இதயத்தில் நுழைந்து நீங்காத இடம் பிடித்த தங்கமான பாடல்களின் தொகுப்பு தான் கேட்க போறோம். இது வசந்த கானங்கள் காவிய கானங்களின் தொகுப்பு. நிகழ்ச்சியில முதல் பாடலாக மருதகாசி வரிகளில் கே வி மகாதேவன் இயக்கத்தில் டி எம் சவுந்தரராஜன் குரல் கொடுத்த மக்களை பெற்ற மகராசி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.
1: உண்மைய

0: காற்றலைகளில் வர்ணஜாலம் காட்டும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். இது காலத்தால் அழியாத காவிய கானங்களின் தொகுப்பு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வண்ணக்கிளி திரைப்படத்தில் இருந்து மருதகாசி வரிகளில் கே வி மகாதேவன் இசையில் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் குரல் கொடுக்க கேட்கலாம் காற்றலைகளில்.
1: காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரம் பார்த்திருக்க ஆட்டம் போட்டு மயிலக்கால தோட்டம் மேய பாக்குதடா மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரம் பார்த்திருக்க காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரம் பார்த்திருக்க ஆட்டம் போட்டு மயில கால தோட்டம் மேய பார்க்குதடா மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம்

0: பார்த்துடடா மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: மதுரை சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்தும் மாபெரும் வர்த்தக கண்காட்சி மற்றும் விற்பனை நாள் August 7-8-9 இடம் அருணாச்சலம் கமலாமல்லாரங்கம் காமராஜர் சாலை மதுரை. தங்கம் வெள்ளி வைர நகைகள் வீட்டு உபயோக பொருட்கள் பூஜா பொருட்கள் கட்டிடம் கட்டுமானம் மருத்துவம் காப்பீடு வங்கி கடன் என பல்வேறு அரங்குகள் சப்போர்ட்டட் பை சௌபாக்கிய டைமண்ட்ஸ்.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
4: காலத்தால் அழியாத காவிய கானங்களின் தொகுப்பாய் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் 1965 வெளிவந்த பழனி திரைப்படத்தில் MS விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் TM சவுந்தரராஜன், சீர்காழி கோவிந்தராஜன், BV ஸ்ரீனிவாஸ் ஆகியோர் இணைந்து குரல் கொடுத்த பாடல் உங்களுக்காக காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம். இது காலத்தால் அழியாத காவிய கானங்களின் தொகுப்பு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக விவசாயி திரைப்படத்தில் இருந்து மருதகாசி வரிகளில் கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் குரல் கொடுத்த பாடலை கேட்கலாம்.

0: கற்றலைகளில் இது.
1: என்னமோ பெருசா கழனி காட்ட பத்தி படிக்க வச்சுங்களே, பாத்தீங்களா? நான் அப்பவே சொன்னேன், ஒரு டாக்டருக்கோ என்ஜினியருக்கோ படிக்க வைங்கன்னு. கேட்டீங்களா?
2: அரஞ்சனா தெரியுமா, இப்ப படிச்சு வச்சதுல என்னடி குறைஞ்சு போச்சு? நீ சொல்றிய டாக்டர், அந்த டாக்டருக்கும் இன்ஜினியருக்கும் ஏன் இந்த உலகத்துக்கே சோறு போடுறோம் யார் தெரியுமா? யாரு யாருன்னு?
3: விவசாயி விவசாயி

பொறுப்புள்ள

வணக்கம். நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.

இசையோடு இன்பமாய் உறவாடும் இசைவாணி நம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக 1956 வெளிவந்த காலம் மாறி போச்சு திரைப்படத்திலிருந்து மாஸ்டர் வேணு இசையில் ஜிக்கி அவர்கள் குரலிலிருந்து கேட்கலாம் காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். இது காலத்தால் அழியாத காவிய கானங்களின் தொகுப்பு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் 1971 வெளிவந்த ஒரு தாய் மக்கள் திரைப்படத்திலிருந்து. வாலி வரிகளில் MS விஸ்வநாதன், இசையில் TM சவுந்தரராஜன், P சிசிலா ஆகியோர் குரல் கொடுக்க கேட்கலாம் காற்றலைகளில்.

0: உலகம் ஏசலாம்.
1: ஊரும் உறவும் துணை இருந்தா வசந்த வாழலாம். எதையும் உனக்கு மட்டும் சேர்த்து வச்சா உலகம் ஏசலாம்.
0: காத்தும் மழையும் யாருக்கும்

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பெரியடத்து பெண் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா, எல் ஆர் ஈஸ்வரி ஆகியோர் இணைந்து குரல் கொடுக்க காற்றலைகளில் கேட்கலாம் பாடலை.

நம் இதயத்தோடு இன்பமாய் உறைவாடும் இசை வாணி நம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நம் மனதை மயக்கும் காவிய கானங்களின் தொகுப்பாய் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் 1959 வெளிவந்த பாகப்பிரிவினை திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில் TM சவுந்தரராஜன் பி சுசிலா குரல் கொடுக்க விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைக்க கேட்கலாம் காற்றலைகளில்.

இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. காலத்தால் அழியாத காவிய கானங்களின் தொகுப்பாய் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் 1958 ஆண்டு வெளிவந்த பிள்ளை கனியமுத திரைப்படத்திலிருந்து. மருதகாசி வரிகளில் கே வி மகாதேவன், இசையில் டி எம் சௌந்தரராஜன், குரலில் கேட்கலாம் காற்றலைகளில்.

இனத்தோடு இன்பமாய் உறைவாடும் இசைவாணி ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நம் மனதை மயக்கும் காவிய கானங்களின் தொகுப்பாய் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் நிறைவான நேரத்துக்கு வந்தாச்சுங்க. இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக கேட்கலாம் 1969 வெளியான குருதட்சணை திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன், பி சிசுலா ஆகியோர் இணைந்து குரல் கொடுத்த பாடல் இது. உங்களுக்காக காற்றலைகளில்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய பகல் வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கிராமத்து மனத்தோட தெம்மாங்கு பாடல்கள் காற்றலைகள்ல இசைக்கு கேட்டு ரசிக்கலாம். இனிவரும் 54 நிமிடங்களும் ஆகாஷ்வாணியின் காற்றலைகளில் தெம்மாங்கு பாடல்கள் இசைக்கு காத்திருக்கிறது. கிராமம் அப்படின்னு சொன்னோலே நமக்கு ஒரு குளிர்ச்சியான ஒரு பச்சை பசேல்னு அந்த ஒரு நினைவு வருது இல்லையா? அப்படியே ஒரு ஸ்மூத்தான அந்த நல்ல எண்ணங்களோட ஃப்ரெஷ்ஷாக க்ரீனிஷாக பாடல்கள் கேட்டு ரசிக்கலாமா? இதோ முதல் பாடல் வந்துட்டே இருக்கு. ஐ லவ் இந்தியா திரைப்படத்திலேருந்து இளையராஜாவுடைய சில வாலியுடைய வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மின்மினி குரலில்.

2:07 கேட்டுட்டு இருக்கோம் தேமாங்கு பாடல்கள். மண்ணின் மனம், மக்களுடைய வாழ்வு, காதல், பாசம், நகைச்சுவை, இப்படி எல்லா உணர்வுகளையும் இனிய இசையில சுமந்து வரக்கூடிய நம்ம தமிழருடைய பாரம்பரிய நாட்டுப்புற இசை வடிவத்துல ஒண்ணுதான் தெம்மாங்கு பாடல்கள். தென்றல் தாளாட்டும் தென்னை நிழலில் பிறந்த தேன் தமிழ் இசை இந்த தெம்மாங்கு பாடல் வரிசையில அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு. பெரிய மருது திரைப்படத்திலிருந்து இளையராஜாவுடைய இசையில புலமைப்பித்தன் வரிகள்ல மனோ சித்ரா குரல்ல

கைவளையல் வாட்டு கட்ட கால் சலங்க தாழ்ந்த எடுப்போம். பாத்தசாரம் இச்சு கொட்ட பாராட்டி வெற்றி கொள்ள எல்லோரும் கை பிடிப்போம்.

0: மதுரை சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்தும் மாபெரும் வர்த்தக கண்காட்சி மற்றும் விற்பனை நாள் ஆகஸ்ட் 7-8-9 இடம் அருணாச்சலம் கமலாமலாரங்கம் காமராஜர் சாலை மதுரை. தங்கம் வெள்ளி வைர நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் பூஜா பொருட்கள் கட்டிடம் கட்டுமானம் மருத்துவம் காப்பீடு வங்கி கடன் என பல்வேறு அரங்குகள். சப்போர்ட் பை பனிமுகில் கார்டன்.
1: நேரம் பகல் 2:12 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் தேமாங்கு பாடல்கள். தாளம் தொடங்கினால் கால்கள் தானாக ஆடும், தெம்மாங்கு ஒழித்தால் மனம் தானாக மகிழும் தானே. அப்படிப்பட்ட அடுத்த பாடல் எந்த திரைப்படத்திலேருந்து கேட்டு ரசிக்க போறோம்னா கும்பகர தங்கையா திரைப்படத்திலேருந்து. இளையராஜாவோட இசையில மலேசியா வாசுதேவன், சித்ராவின் குரலில்.

நேரம் பகல் 2:17, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. தெம்மாங்கு பாடல்கள் இசைக்கு வரும் அடுத்த பாடல் தேவர் மகன் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவுடைய இசையில. இது பாடல் காற்றலைகளில்.

ஜல்லி காளையை போல் துள்ளி குதிப்பேன், ஒரு பம்பரமா சுத்தி அடிப்பேன், உங்க பட்டனுக்கும் கத்து கொடுப்பேன், சந்து பட்டு ஒரு சந்தன பட்டு.

கொடுத்தா அடுத்தவன் வரக்கழு குளுத்தா அவன் தோல் உரிப்பவன்டா தமிழச்சி பால் குடிச்சவன்டா ஆட விஷயங்கள் பல அறிஞ்சவண்ணா விவரங்கள் பல புரிஞ்சவண்ணா பண்டைக்கு வந்தா சவால் விட்டா தடியத்தான் புடிச்சுத்தான் கை விரல்ல சுத்துற சுத்துல அண்ணாச்சி ஒண்ணனா புண்ணாக்கு தின்னவ

உள்ளத்தில் உள்ள சுச்சமன் தெரியும். ஒரு ஆத்திரம் பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும். ஒரு சந்தன புட்டு எடுத்து வச்சுக்க மாமா பூ முடிச்சு ஒரு

0: சும ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் பகல் 2:23. கேட்போர் மனதை கவரும் எளிமையும் இனிமையும் நிறைந்த இசை வடிவமான தெம்மாங்கு பாடல்களின் வரிசையில் அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு. சின்னவர் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவுடைய இசையில மனோ சித்ரா குரல்ல.

0: கட்டிக்கலாமா?
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆதி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
4: பாடல்களை காற்றலைகளில் இசைத்துக் கொண்டிருக்கிறது தெம்மாங்கு பாடல்கள். 2:30 நாம் கேட்டு ரசிக்கவிருக்கும் அடுத்த பாடல் கரிசக்காட்டு பூவே திரைப்படத்திலிருந்து இளையராஜாவுடைய இசையில கஸ்தூரி ராஜாவின் வரிகளில்.

மண்ணின் வாசனையும் மக்களின் வாழ்வியலையும் சுமந்து வரும் பாரம்பரிய பாடலாக தெமாங்கு பாடல்கள் கேட்டிட்ருக்கோம். காதலும் பாசமும் கலந்த கிராமத்து இதயங்களின் இனிய மொழியின் வரிசையில் அடுத்த பாடல் நேயர்களே, உங்களுக்காக காற்றலைகளில் கேட்டிணைந்திருங்கள். பொற்காலம் திரைப்படத்திலிருந்து தேவாவுடைய இசையில்

0: தேவாவுடைய இசையில வைரமுத்துடைய வரிகளில் சுஜாதா மோகன், அனுராதா ஸ்ரீராம், அருண்மொழி இவங்களுடைய குரல்ல பாடல் கேட்டு முடிச்ச நேரம் 2:41.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: பசுமை வயலின் நடுவே பரவும் பறவைகளின் இசையோடு கலந்த மெட்டு உழவனின் வியர்வையையும் உழைப்பின் பெருமையையும் பாடும் நாட்டுப்புற இசையாக தெமாங்கு பாடல்கள் கேட்டிருக்கோம். நேரம் 2:42. வரும் பாடல் என்ன செய்ய மச்சான் திரைப்படத்திலிருந்து, தேவாவுடைய இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ராவின் குரலில்.

0: அடி போடடி போடடி துடுப்பு போம் போட வரும் எடுப்பு
1: அடி போடடி போடிருக்கிறோம் பலவிருக்கிறோம் அண்ணா பிடிச்ச வலையில் சிக்கிரம் வந்து சிக்கிக்கம்மா
2: சிக்கிக்கம்மா
3: தெமாங்கு பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். நேரம் பகல் 2:47. இதை தொடர்ந்து 3:32 மெல்ல வரும் பாட்டு மனதிற்கு இனிமை தரும் பாடல்களுடன் காற்றலைகளில் இசைக்க காத்திருக்கிறது. அதை தொடர்ந்து 4:02 இன்றைக்கு சிறப்பான நிகழ்ச்சி தான் கேட்க போறோம். என்ன அப்படின்னா ஆடி வெள்ளி சிறப்பு நேரலையாக வரப்போகுதுங்க. எங்கேருந்து? மதுரை தெப்பக்குளம் மாரியம்மன் திருக்கோவில்லேருந்து. ஆடி வெள்ளியில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கோயிலுக்கு போய் அந்த கோயிலுடைய சிறப்புகள் அப்படியே பக்தர்கள் அவங்ககிட்டலாம் பேசிகிட்டு போகும் இல்லையா, அந்த மாதிரி இன்று மாலை 4:02 ஆடி வெள்ளி சிறப்பு நேரலையாக மதுரை தெப்பக்குளம் மாரியம்மன் திருக்கோவிலிருந்து நம்ம நிலையத்திலேருந்து அறிவிப்பாளர்கள் சென்று அங்கே இருக்கக்கூடிய சிறப்புகளையெல்லாம் சொல்ல காத்துட்ருக்காங்க. கேட்க தவறாதீங்க, இன்று மாலை 4:02 சிறப்பு நேரலையாக ஆடி வெள்ளியை முன்னிட்டு மதுரை தெப்பக்குளம் மாரியம்மன் திருக்கோவிலிருந்து சிறப்பு நேரலை காத்துட்ருக்கு உங்களுக்காக. கேட்டு நேர்ந்தீர்கள் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: பசுமை வயலின் நடுவே பரவும் பறவைகளின் இசையோடு கலந்த மெட்டாக தெம்மாங்கு பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். வரும் பாடல் பாஞ்சாலம் குறிச்சி திரைப்படத்திலிருந்து, தேவாவுடைய இசையில வைரமுத்துவுடைய வரிகள்ல, ஹரிஹரன், அனுராதா ஸ்ரீராம் மற்றும் பலரின் குரலில்.

55 நிமிடம் 25 நொடி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசி 6 சென்டிமீட்டர், புதுக்கோட்டை மாவட்டம் ஆயன்குடி, அறந்தாங்கி, திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, சின்னக்கல்லாறு, வால்பாறை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், சின்கொனா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் சூலாங்குறிச்சி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், வேலூர் மாவட்டம் மேலாலத்தூர், புதுச்சேரி, கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியார் திட்டப்பகுதி, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், பேராவூரணி, வாழப்பாடி, புதுச்சேரி பாகூர், ரிஷிவந்தியம், குடியாத்தம், புதுக்கோட்டை, புதுச்சேரி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், சென்னை சென்ட்ரல், கீழ்ப்பாடி, பணப்பாக்கம், பெரியாறு, காவேரிப்பாக்கம், கடலூர், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், கடலூர் ஆட்சியர் அலுவலகம், திருமயம், நெய்யூர், ஏத்தாப்பூர், எறையூர், திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு, கடலூர் மாவட்டம் குடித்தாங்கி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் பாலம்மூர், தென்காசி மாவட்டம் குண்டாரணை, திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, நீலகிரி மாவட்டம் தேவாலா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கலையநல்லூர், கடலூர் மாவட்டம் பண்ருட்டி, புதுக்கோட்டை மாவட்டம் அலையூர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், கொடலூர் பசார், புதுச்சேரி பத்துக்கண்ணு, வானமாதேவி, ஊத்துக்கோட்டை, அதிராமப்பட்டினம், நகுடி, வேதாரண்யம், பிள்ளையார்குப்பம், மேல்கூடலூர், பெருங்கலூர், பொள்ளாச்சி, கொல்லிமலை, சோளிங்கர், மக்கினம்பட்டி, ஹாரிசான், வீரகவூர், விண்ட்வர்த், பெருஞ்சாணி அணை, கள்ளக்குறிச்சி, பொன்னை அணை, சூரலக்கோடு, சோழிங்கநல்லூர், உட்பிரையர், தேக்கடி, வடப்புதுப்பட்டு, வேதாரண்யம், ஜமுனா மருத்தூர், பேச்சுப்பாறை, சிவலோகம், தியாகதுர்க்கம், செங்கோட்டை, உளுந்தூர்பேட்டை, ஆலங்குடி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 2 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. ஈரோடில் பதிவான மிக அதிகள வெப்பநிலை 37.6 டிகிரி செல்சியஸ், மிக குறைந்தள வெப்பநிலையான 22.2 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 12.4 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்து காணப்பட்டது. தஞ்சாவூர், கன்னியாகுமரி, மதுரை, கடலூர், தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. மதுரை மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. ஈரோடு, கரூர், ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கடலூர், மதுரை, தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு.

0: நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் ஓரிடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த இடிமழைக்கு இன்று வாய்ப்புண்டு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், தமிழ்நாட்டின் வட மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். வட தமிழக மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 19 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 29.5 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 23.4 டிகிரி செல்சியஸ். குமரி கடற்பரப்பை ஒட்டி பலத்த காற்று இன்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
1: வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறாமல் இருப்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி கவலை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு இடையே முக்கியமான மசோதாக்கள் நிறைவேற்றப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் மேம்பாட்டிற்கு வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை நீட்டிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. காவிரி பிரச்சினையில் அரசியல் ரீதியாக செயல்பட தமக்கு விருப்பமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். கோவில் நிலம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு காணப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். மேகதாது அணை பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்கு அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு தாவேக அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று திமுக மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அரிஹா தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டி உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் இன்று தொடங்கியது. கொழும்பில் இன்று தொடங்கிய இந்தியாவிற்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இலங்கை 11 அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 246 ரன் எடுத்துள்ளது. இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்ற உலக செபக் டக்ரா சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பிற்பகல் 3:02. இனி கேட்கலாம் NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

நேரம் 3:33. நேர்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. கேட்க இருப்பது மெல்ல வரும் பாட்டு. காற்றின் மிதவையில் தேனாய் வந்து அமைதி அலைகளில் மெல்ல பொழிந்து பூவின் இதழாய் மனதை தொட்டு துயரம் போக்கும் இனிய பாட்டு, மீண்டும் கேட்க தோன்றும் பாட்டு, அதான் மெல்ல வரும் பாட்டு.

song is for you.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: Yeah, Akashvani, that's lit.

நேரம் 3:40. நேர்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில். அடுத்து வர இருக்கும் பாடல் பாம்பே ஜெயஸ்ரீ மற்றும் ஹரிச்சரண் குரலில், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில்.

நேரம் 3:45. நேர்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கோம். மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில் அடுத்து வர இருக்கும் பாடல் பேசிய திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா குரலில்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: Yeah, Akashvani, that's lit.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பண்பலை 103.3 நேயர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கம். நான் உங்க இயக்குனர் சீனு ராமசாமி பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னுடைய படங்களுடைய பாடல்களை தொடர்ந்து வழங்கி என்னை ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிற மதுரை பண்பலைக்கு என்னுடைய அன்பு.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறாமல் இருப்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி கவலை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு இடையே முக்கியமான மசோதாக்கள் நிறைவேற்றப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் மேம்பாட்டிற்கு வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை நீட்டிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. காவிரி பிரச்சினையில் அரசியல் ரீதியாக செயல்பட தமக்கு விருப்பமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். கோவில் நிலம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு காணப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்கு அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு தாவேக அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று திமுக மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. கோவை நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அரிஹா பேங்கம்பம் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டி உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் இன்று தொடங்கியது. கொழும்பில் இன்று தொடங்கிய இந்தியாவிற்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இலங்கை 11 அணி சற்று முன்வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 271 ரன் எடுத்துள்ளது. இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிராணேஷ் பட்டம் வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்ற உலக செப்பக் டக்ரா சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: வணக்கம் நேயர்களே, நேரம் மாலை 4:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆடி வெள்ளி சிறப்பு நேரலை. மதுரை தெப்பகுளம் மாரியம்மன் திருக்கோவிலிலிருந்து வலம் வர காத்திருக்கிறது. நம்முடைய நிலைய அறிவிப்பாளர்கள் நிகழ்ச்சியை வழங்க காத்திருக்கிறார்கள். ஜே டயானா, எம் சிவசங்கரி, வி சூரிய பிரகதீஷ். வாருங்கள் நேயர்களே, நாமும் கோவிலுக்கு செல்லலாம்.
3: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆடிவள்ளி சிறப்பு நிரலை நிகழ்ச்சியாக வண்டியூர் மாரியம்மன் திருக்கோவிலிருந்து நாங்கள் இணைகிறோம். நேர்களே, சிவசங்கரி, சூரிய பிரகதீஷ், ஜெய டயனா, நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் எழுதா மறையின் ஒன்றும் அருள்.

0: பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியா முக்தி ஆனந்தமே அறிந்து கொள்ள முடியாத வேதாசரத்தில் கலந்தவளே அருள் வடிவமே ஹிமாவாசனுக்கு பிறந்தவளே உமா அழியாத பேரின்பமான முக்தியின் வடிவமே நான் எந்த நிலையிலும் உனையே உணர்கிறேன் உன் மலர் போன்ற பாதங்களையே வணங்குகிறேன் இப்படி இந்த அம்மனை நினைச்சு நம்ம வழிபட்டு இந்த ஆடி வெள்ளி எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் பக்தர்கள் இங்க வந்து அவங்களுடைய வேண்டுதலுக்கு பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இங்க நிறைய பக்தர்கள் அதாவது கூட்டம் கூட்டமா கண்ணுக்கு எட்டும் தூரம் வரை அதாவது பெண்கள் கூட்டம் தான் இங்க அலையமோதுது அப்படின்னு சொல்லணும் இந்த அம்மன் வந்து அனைவருக்கும் நல்ல சிறப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்காக நிறைய பக்தர்கள் இங்க காத்துட்டு இருக்காங்க அதுல முதலாவது பக்தர் கிட்ட நம்ம இப்ப பேசலாம் சிவசங்கர் இப்ப நம்ம கூட நிகழ்ச்சியில் நினைக்கிறாங்க என்னங்க சிவசங்கர்
1: அனைவருக்கும் வணக்கம் அருள்மிகு வந்தியூர் தெப்பக்குளம் மாரியம்மன் திருக்கோவில்ல இருந்து நாம இன்னைக்கு ஆடி வெள்ளி கிழமையினா பக்த சிறப்பு நிகழ்ச்சியாக இணைந்திருக்கிறோம் இந்த கோவிலோட சிறப்பு என்ன இங்க வருவதால என்னென்ன நன்மைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்மளே பிரசந்தகிறதுக்காக ஒரு பக்தி மங்கள்னு சொல்லலாம் அவங்க வந்து இணைந்திருக்கிறாங்க வணக்கம் மேம்
2: ஹலோ வணக்கம்
1: வணக்கம்
2: பேருந்து நான் வசந்தா நாங்க மேலமடையில இருந்து வர்றோம் நாங்க 15 வருஷம் அந்த கோயிலுக்கு வர்றோம் நாங்க 15 வருஷம் அந்த கோயிலுக்கு வர்றோம் என்ன வேண்டுனாலும் கிடைக்கும் இது எதுலாம் கிடையாது என்ன வேண்டுனாலும் கிடைக்கும் பிள்ளைக்கு ஜாப் கிடைக்கிறதுல இருந்து குழந்தை வரம் கொடுக்கறதுல இருந்து எல்லாமே கிடைக்குது எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணுக்கு வந்து ரொம்ப நாளா குழந்தை இல்ல ஆனா அந்த பொண்ணுக்காக நாங்க வேண்டணும் ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து அடுத்த வருஷமே கிடைச்சது என் பையனுக்கு வந்து கல்யாணம் முடிக்கணும் அப்படின்றது முத வருஷம் வந்து கிடைச்சு அதே அடுத்த வருஷத்துல குழந்தையும் பிறந்துருச்சு இப்ப குழந்தை பிறந்து பாப்பா இருக்கா அவளை கூட்டிட்டு வந்து இங்க வந்து மாலை வாங்கி போட்டு இங்க எல்லாமே செஞ்சோம் இந்த வேண்டுதெல்லாம் பெருசுல நம்ம வந்து நின்றாலே அவ கொடுப்பான்
1: அதாவது நின்று அவர்
2: வந்து கேட்டோம்னாலே அவ கொடுப்பான்
1: அதாவது பிள்ளைக்கு என்ன வேணும்னு தாய்க்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம வந்து நின்று கேட்டாலே கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இங்க இன்னொரு பக்தர் இருக்காங்க நம்மகிட்ட இங்க என்னென்ன நேர்த்தக்கிழமைகள்லாம் வைப்பாங்க அவங்க பேர் சொல்லிட்டு
3: வணக்கம் வணக்கம் மேடம் என் பேர் வளர்மதி இளங்கோ கார்பரேஷன் ஸ்கூல்ல வந்து நான் டீச்சரா இருக்கேன் என் அம்மாட்ட வந்து எது கேட்டாலும் கிடைக்கும் அதாவது நம்ம கண்ணீரோடு வந்து அம்மாட்ட வந்து கேட்டோம்னாக்கும் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா ஆயிரும் நம்ம கேட்கறது குறையா கேட்டா கூட அவ நிறைவா தான் தருவாங்க அம்மா தருவாங்க நம்பிக்கையோட நம்ம ப்ரேயர் பண்ணா போதும் இங்க வந்து நிறைய கேப்ப கூழ் ஊப்புவாங்க அப்புறம் பொங்கல் வைப்பாங்க மாவிளக்கு ஏற்றுவாங்க அம்மனை நினைச்சு நம்ம எந்த காரியத்தை செஞ்சாலும் நல்லபடியா சிறப்பா சீரும் சிறப்பா முடியும் நிறைய விஷயங்கள் வந்து நான் அம்மா நான் வந்து சிறு வயதுல இருந்தே அம்மா என்னை கூட்டிட்டு வருவாங்க எனக்கு மாரியம்மன் முருகன் அப்படி நம்ம இந்து கடவுள் எல்லாருமே எனக்கு பிடிக்கும் அதுல நம்ம அம்மன் வந்து ரொம்ப இஷ்டமான தேவதை எனக்கு ரொம்ப அந்த மதுரை வானல் நிலையம் எனக்கு ரொம்ப இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நாங்க டெய்லி காலையில எங்களுக்கு ரொம்ப எப்பவும் ஆன் பண்ணிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்போம் தேங்க்யூ நன்றி நன்றி
0: ரொம்ப அழகாவே வந்து திருக்கோவில் வரலாறு சொன்னாங்க நேர்களே ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்

0: ராணி விசேஷத்து கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: மதுரை சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்தும் மாபெரும் வர்த்தக கண்காட்சி மற்றும் விற்பனை நாள் August 7-8-9, இடம் அருணாச்சலம் கமலாமலரங்கம் காமராஜர் சாலை, மதுரை. தங்கம் வெள்ளி வைர நகைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், பூஜா பொருட்கள், கட்டிடம், கட்டுமானம், மருத்துவம், காப்பீடு, வங்கி கடன் என பல்வேறு அரங்குகள். சப்போர்ட்டட் பை பனிமுகில் கார்டன்.
3: நேரம் மாலை 4:13. ஆடி வெள்ளி சிறப்பு நேரலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மதுரை தெப்பக்குளம் மாரியம்மன் திருக்கோவிலிருந்து வளம் வர கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து அவங்களோடு பேசலாம்.
4: அரண்மனை தெப்பக்குளம் மாரியம்மன் திருக்கோவில் வந்து சிறப்பு நேரலையில் இணைகிறோம் நேயர்களே. அதாவது இன்னைக்கு ஆடி வெள்ளி பாத்தீங்கன்னா, அம்மன் வந்து பச்சை பட்டுடுத்தி அப்படியே நம்ம கண்ணுக்கு முன்னாடி அழகா அருள் பாலிச்சுட்டு இருக்காங்க. இங்க வந்து இந்த இதர சன்னதிகள் என்னென்ன இருக்கு இந்த திருத்தலத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாரியம்மன் தவிர தேக்கி அம்மன், விநாயகர் சன்னதிகளும் இங்க இருக்கிற அரசு முடிச்சிருக்க அரசுல அழகா அமைஞ்சிருக்காங்க. இப்ப நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு பக்தை அப்படின்னே சொல்லலாம், அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அவங்கள பத்தி சொல்லுங்க, அவங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்க, அதே மாதிரி இந்த கோவிலுக்கு எத்தனை வருஷமா வந்துட்டீங்க, இந்த கோவில வந்து உங்களுக்கு நிறைய நடந்து

0: விஷயங்கள் அதை பத்தி சொல்லுங்க நேர்களுக்கு. அதாவது நான் பிறந்ததே மதுரை தான். நானும் சின்ன வயசு அம்மா கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க, அப்பிருந்தே நான் வந்துட்டு தான் இருக்கேன். நிறைய விஷயம் நடந்திருக்கு. கனவுல வந்து ஒரு தடவை வந்து நான் 8 வயசு இருப்போம், கனவுல வந்து வந்து சொன்னாங்க நீ வந்து என்னை வந்து பாருங்க. அன்னைக்கு இருந்து நான் இன்ன வரைக்கும் நான் அந்த கோயிலுக்கு வந்துட்டே தான் இருக்கேன். ஒரு நினைச்சு ஒரு விஷயத்த நினைச்சு நான் அது என்ன தங்கப்பிரதர் பண்ணினேன். அதுல ஒரு விஷயம் ரொம்ப நடந்துச்சு, அதுல இருந்து ரொம்ப நம்பிக்கையாகவும் இன்னமும் அந்த கோயிலுக்கு நான் வந்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப நன்றிமா, அழகா சொன்னீங்க. இதே மாதிரி உங்களுக்கு எப்பயுமே உங்க வாழ்க்கை முழுவதும் நல்ல விஷயங்களே நடக்கட்டும். நன்றி நன்றி. கேட்டிருக்கீங்க, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து நிறைய நல்ல விஷயங்களை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம இங்க இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, திருமலை நாயக்கர் மகால் வந்து கட்டுறதுக்காக இங்க இருந்துதான் மண் எடுத்திருக்காங்க. அந்த இடம் வந்துதான் குளமா பின்னால மாறி அங்க வந்து விநாயகர் சன்னதி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறும் வந்து இந்த கோவிலுக்கு உண்டுங்க. அடுத்துதான் இன்னொரு நேயர் நம்ம கிட்ட பேசுறது காத்திருக்காங்க, வாங்க அவங்க கிட்டையும் நம்ம பேசலாம். வணக்கம்மா, உங்களை பத்தி சொல்லுங்க.
1: நாங்க மதுரையில இருந்து ஆரப்பாளையம்ல இருந்து வர்றோம். நான் கல்யாணம் 35 வருஷம் இருக்கு. 35 வருஷமா இங்க வந்துட்டு தான் இருக்கோம். மாசம் ஒரு கிழமை வந்துருவோம். அந்த ஆடிலேயே கை வச்சு வந்தாலே சாமி அலாரங்களும் கூட இங்க வந்து அதுல பார்த்தாலே நல்லா அவனுக்கு சுத்திக்கிழமை விசேஷமா இருக்கும். அவங்க மாவளத்து போட்டு சாமி பார்த்து ரெடியா இருக்காங்க. கிட்டவே எனக்கு உடம்பு சில வைக்கிற மாதிரி நன்மையே நடக்கும், நல்லதே நடக்கும். எப்போ நிறைய நாங்கள் கேட்போம். காலையில 5 மணிக்கு போட்டிருக்கோம். அதுல ஈவினிங் 6 மணி 6 to 6 வேலை வேற பாட்டு பற்றி பார்த்துருக்கோம். அதுவும் நாங்கள் கேட்போம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க கூட வந்து மாரியம்மன கைவிட்ட யாரையும் கைவிட்ட பார்த்தா நம்பி வரவங்களுக்கு நம்பிக்கை உண்டு. நம்பி வரவங்களுக்கு நல்லதே நடக்கும் சொல்லிருக்கீங்க. நீங்க ஆடி மாதம் எல்லா வெள்ளிக்கிழமையிலும் வந்துடுறீங்களா தவறாம? இந்த கோவிலுக்கு நானும் 3 வெள்ளிக்கிழமை இல்ல மாசம் ஒரு கிழமை வந்துடுவோம். மாசம் மாசம் ஒரு கிழமை வந்துடும். ஆடி வெளி வாரம் வளர்த்தாலும் மாசம் ஒரு கிழமை தவறாம வெள்ளிக்கிழமை எங்க நம்மள வந்து பார்த்தா எங்களுக்கு ஒரு மன நிறைவு. அதாவது மன நிறைவு வந்து கோவிலுக்கு வந்தவுடன் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு நேர்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துகிட்டே இருக்காங்க. மஞ்சள் சேலை கட்டி அம்மனுக்கு வந்து இன்னைக்கு கூழ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாருக்குமே வந்து. அப்படி ஒவ்வொருத்தரும் வந்து அந்த கொத்தா கொத்தா வரிசையில வந்து அதாவது வரிசை தோறும் சுகமா நின்று அதை வாங்கி சென்று கொண்டுட்டே இருக்காங்க அப்படின்னா சொல்லணும். கூட்டம் வந்து இருக்க அதிகமாகிட்டே தான் இருக்கு அப்படின்னு மட்டும்தாங்க சொல்லணும். அதாவது 1000 தீபங்களால மற்றும் மின் விளக்குகளால இந்த குளம் முழுவதும் ஜொலிக்குமா? அது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வெப்ப திருவிழா நடக்கும். இந்த வெப்பத்தோட விசேஷமே இன்னொரு சிறப்பு மதுரைக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். மீண்டும் வணக்கம். அதாவது ஆடி மாதம் அப்படின்னாலே நம்மளுக்கு முதல்ல நினைவு வருவது கூழ் அப்படின்னு சொல்லலாம். வேம்புக்கு மின்சின மருந்தும் இல்ல, கூழுக்கு மின்சின விருந்தும் இல்லைன்னு சொல்லுவாங்க. இங்க வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே வந்து அம்மனுடைய அருட்பிரசாதமா எதை வாங்கிட்டு போறாங்க அப்படின்னா கூழ் தான் வாங்கிட்டு போறாங்க. பக்தியில மனம் நிறைவதோட மட்டுமல்லாமல் கூழோட நம்மளுடைய வயிறும் நிறைந்து எல்லோரும் வெளியே போயிட்டு இருக்காங்க. இந்த கோவில்ல நின்று நாங்க எல்லோரும் பேசுவது இங்க இருக்கக்கூடிய மக்கள் பெண்களை எல்லாம் பார்க்கும்போது அத்தனை பக்தி பரவசமா அவங்க எல்லாருமே வந்து மஞ்சள் புடவை கட்டி வந்து அம்மன் மாதிரி தான் எங்களுக்குமே காட்சி தராங்க. இப்போ நம்ம கூட வந்து சூரிய பிரகதீஷ் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். அவங்களும் இந்த அம்மனை பத்தி 2 வார்த்தைகள் பேசுவார்.
2: இந்த வருஷத்தோட வெயிலின் தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்காக நேயர்கள் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மழை வேண்டிதான் நாங்க இந்த வருஷம் வந்து கும்பிடுறோம். நிறைய தடவை நிறைய விஷயங்கள் வேண்டி நடந்திருக்கு. இந்த வருஷத்தோட வெயில் மக்களுக்காக வந்துட்டு மழைக்காக வேண்டிக்கிறோம். மழை கண்டிப்பா வந்து தேவைப்படுது. ஏன்னா தெப்பக்குளம் 5 வருஷமா வந்து வற்றவே இல்லை. நல்லபடியா இருந்த தெப்பக்குளம் வந்து இந்த வருஷம் வந்து வற்றி காணப்படுது. அதுக்கேத்த மாதிரி நேயர்கள் எல்லாருமே வந்துட்டு மழை நிறைய பெய்யணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அதோட பாத்தீங்கன்னா நேரத்துக்கு நேரம் வந்துட்டு இன்னைக்கு ஆடி வெள்ளி அதுமா மக்களோட அலை வந்துட்டு இங்க அதிகமா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இங்க இருக்கிற நேயர்கள் எல்லாரும் பக்தி பரவசத்தோட உள்ள போய் சாமி கும்பிட்டு திரும்ப வெளியே வரும்போது கூழ் வாங்கிட்டு வராங்க. கூழ் குடிச்ச முன்னே நேர்கள் எல்லாம் வெளியே வர்றதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதோட பாத்தீங்கன்னா இங்க சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாருமே வந்துட்டு ஜாலியா விளாண்டுட்டு அந்த சாமியை குடிச்சிட்டு தலையில வந்துட்டு அவங்க அதுக்கான பக்தியோட எல்லாருக்கும்

0: இதுலயே வந்து பண்ணிட்டு திரும்ப வந்து வெளியே வர்றத நம்மளால பாக்க முடியுது. நம்மளோட இணையாங்க டயலா.
1: இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா நீராழி மண்டபம் அப்படின்னு சொல்லி இருக்கு. தோண்ட இந்த நீராழி மண்டபம் முழுவதும் வருஷம் முழுவதும் தண்ணீர் இருக்கிற மாதிரி வைகை நதியோட இந்த தெப்பத்தை வந்து இணைத்து அழகு சேர்த்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். இன்னும் வந்து இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தெப்பம் தோண்டும் போது வந்து பாத்தீங்கன்னா கண்டெடுக்கப்பட்ட பிள்ளையார் தான், முத்துரை பிள்ளையாரா மீனாட்சி அம்மன் கோயிலும் நமக்கு அருள் பாலிக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு இடமும் சிறப்பு வாய்ந்ததா இருக்கு. கோயில்ல நடக்கும் அதாவது

0: பிள்ளையார் தான், முத்துரை பிள்ளையாரா மீனாட்சி அம்மன் கோயில நமக்கு அருள் பாலிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு இடமும் சிறப்பு வாய்ந்ததா இருக்கு. கோயில அதாவது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப இன்னும் ஒரு நேர் நம்ம கிட்ட பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம பேசிடலாம். அம்மா வணக்கம்மா, உங்களை பத்தி சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்கன்னு சொல்லுங்க. கோயிலோட சிறப்புகள் உங்களுக்கு நடந்த நிறைய விஷயங்களும் நேர்களுக்கு சொல்லுங்கம்மா. என் பேர் மல்லிகா செட்டி, ஒவ்வொரு வெளிக்கும் நான் வர செய்வேன், வருவேன். இந்த ஆத்தாவோட சிறப்பு வர வரும் நல்லதாவே நடக்கும், நல்லதாவே நடக்கும். பொருந்தும் இந்த அவசியம் ஆத்தா கிட்ட வர பொருந்தும். நம்ம நினைச்சது நம்ம கடந்து வந்து நினைவா நேர்ந்துகிட்டா கண்டிப்பா நடக்கும். அதனோட இது சக்தி ரொம்ப சக்தி வாய்ந்தது மாரியம்மன். இதுல எல்லா வேலையுமே எல்லா கிராமம்ல எல்லா ஊர் மதுரை மாவட்டம் எல்லாருமே இங்க வந்துட்டு போறாங்க. எல்லா ஊர்ல இருந்து இங்க வந்துட்டு போறாங்க. அந்த அளவுக்கு இந்த ஆட்டா சக்தி வாய்ந்தது. கோலாகலமா நடந்துச்சு. நான் வந்து பக்கத்துல தான் வந்திருக்கேன். இப்ப நான் கோயிலுக்கு வந்திருக்கேன். இப்ப நாடு வெளி கூட்டம் அதிகமாயிருக்கனால வரிசை நின்று கூடு இப்ப கூடு ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. நல்லபடி எல்லாம் விழாக்கும் வர வர நல்லபடி நடக்கும். நன்றிம்மா, நன்றிம்மா. ரொம்ப நல்ல விஷயங்களை சொன்னீங்க, ரொம்ப நன்றிம்மா. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா தெய்வத்தை சுற்றி வந்து கூட்டம் இருக்கு. கோவிலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அலை மோதுகிற கூட்டம் வந்து அப்படின்னு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும். நினைத்தது நடக்கும். அதாவது ஒரு பெருமை வேணும் இந்த அம்மன் கிட்ட வந்து நம்ம நிலை சேர்ந்துக்கும் போது அப்படின்றதையுமே வந்து எல்லா பக்தர்களுமே வந்து நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. நிறைய சிறப்புகள் இந்த கோயில் தலத்துக்கு இருக்கு. அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஒரு சிறிய பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சி இணைவோம். இது ஆகாஷ்வாணி மதுரை வாசல் பண்றது மற்றும் ராமேஸ்வரம் பண்றது வந்தது ஆடி வழி சிறப்பு நிகழ்வு.
1: ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
2: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நம்ம நிலைய அறிவிப்பாளர்கள் சூர்யா, சிவசங்கரி. ஆடி வெள்ளி சிறப்பு நேரலை முன்னிட்டு மதுரை தெப்பக்குளம் மாரியம்மன் திருக்கோவில்ல இருந்து பேசிட்டு இருக்கோம்.
1: நேயர்களுக்கு மீண்டும் வணக்கம். மதுரை ஆடிவள்ளி சிறப்பு நிகழ்ச்சி சிறப்பு நேரலைக்காக மதுரை வள்ளியூர் தெப்பக்குளம் மாரியம்மன் திருக்கோவிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நான் சிவசங்கரி, நம்மளோட இணைந்திருக்கிறது சூரிய பிரகதீஷ் மற்றும் டயானா அவர்கள். இப்போ இந்த மாரியம்மனுடைய சிறப்பை பத்தி நம்மகிட்ட தெரிவிக்கிறதுக்காக நம்மளிடையே ஒரு பக்தர் இருந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். அம்மா வணக்கம்.
2: வணக்கம்.
1: எங்க இருந்து வரீங்கம்மா?
2: நான் இங்க மாரியம்மன் தெப்பக்குளத்துலதான் வீடு இருக்கு, பக்கத்துலதான் இருக்கோம் கோயில் பக்கத்துல. இந்த கோயில்ல வந்து பங்குனி திருவிழா ரொம்ப சூப்பரா நடக்கும். இப்ப ஆடி மாசமும் ரொம்ப விசேஷமா இருக்கும். ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை எல்லாம் பயங்கர கூட்டமா இருக்கும். நம்ம சாமியை பார்த்தோம்னா ஒரு 3:30 வந்தா கூட கொஞ்சம் சாமியை பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போறதுக்கு ஒரு 7 ஆயிரும். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா ஃபுல்லா இருக்கும் கூட்டம். சாமியை பார்த்தா ரொம்ப இருக்கும். மாவிளக்கு வைக்கிறது, பொங்கல் வைக்கிறது, இந்த மாதிரிலாம் ரொம்ப விசேஷமா இருக்கும். அதுலயும் நேர்த்திக்கடன் பண்ணிக்கிட்டு ஒரு சிலர் வந்து ஒவ்வொன்றும் நினைச்சு நேர்த்திக்கடன் பண்ணி உருண்டு கொடுப்பாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அது நினைச்ச காரியம் நல்ல மாதிரியே தான் நிறைவேற்றுவாங்க.

0: உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு நேர்த்திக்கடன் நீங்க வச்சு நிறைவேறினதுண்டா?
1: என் மகன் கல்யாணத்தட்டா ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சு. அப்ப ஆசா மாரியா தட்டா தான் நான் நினைச்சுக்கிட்டேன், நல்லபடியா நல்ல கல்யாணம் நடக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாம அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தேன். சாமி நல்லபடியா நடத்தி வச்சாங்க, எந்த குறையும் இல்லாம சூப்பரா நடத்தி வச்சாங்க. எனக்கு மாரியதா மேல முழு நம்பிக்கை.
0: உண்மை உண்மை. அதாவது கேட்போருக்கு கேட்கும் மரங்களை அள்ளி அள்ளி தருவோல் அந்த மாரியாத்தா அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அதாவது எப்படி மழை வந்து பாரபட்சம் இல்லாம எல்லா இடங்களிலும் பொழிந்து செழிப்பை தருகிறதோ அது போலத்தான் இந்த மாரியம்மனும் கருணை கண்திறந்து அனைவரையும் பார்த்து அனைவருக்கும் வேண்டியதை வேண்டும் மரத்தினை அள்ளி அள்ளி தருபவள் தான் இந்த மாரியம்மா. இந்த கோவிலுக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கஞ்சாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் கழியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் ஆளாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் போனாத கோளும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் தூய அவள் பாதத்தின் மீது நிலைத்த அன்பும்னு சொல்லக்கூடிய அபிராமிப்பட்ட சொல்லக்கூடிய அந்த 16 செல்வங்களும் அந்த அம்மன் அருள்வாள் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்குது. நேயர்களுக்காக இணைப்பில் வந்ததற்கு ரொம்ப நன்றிமா.
1: நன்றி நேயர்களே.
2: நன்றி
3: நேயர்களே. இதுவரை ஆடி வெள்ளி சிறப்பு நேரலை மதுரை தெப்பகுளம் மாரியம்மன் திருக்கோவிலிருந்து வளம் வர கேட்டோம். நிகழ்ச்சியை நமக்காக வழங்கினாங்க ஜே டயானா, எம் சிவசங்கரி, வி சூரிய பிரகதீஷ். நன்றி நேயர்களே. ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 4:32. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 தொடர்ந்து கேட்கலாம் பக்தி பாடல்கள்.

பக்தி பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி அடுத்த பாடல் கேட்கலாம், அரண்மனை கிளி திரைப்படத்திற்காக.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
5: நடத்தும் மாபெரும் வர்த்தக கண்காட்சி மற்றும் விற்பனை நாள் August 7, 8, 9 இடம் அருணாச்சலம் கமலாமல்லாரங்கம் காமராஜர் சாலை மதுரை. தங்கம், வெள்ளி, வைர நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், பூஜா பொருட்கள், கட்டிடம், கட்டுமானம், மருத்துவம், காப்பீடு, வங்கி கடன் என பல்வேறு அரங்குகள். சப்போர்ட் பை BVK குரூப்.
6: நேரம் 4:45. பக்தி பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும்

0: ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி அடுத்த பாடல் கேட்கலாம், புருஷ லட்சணம் திரைப்படத்திற்காக.
1: கோலவிரியம்மா, ராஜகாளியம்மா, பாளையத்தாயம்மா, பங்காரு மாயம்மா, முத்துமாரியம்மா, பத்ரகாளியம்மா, முண்டக்கண்ணியம்மா, எங்க சென்னியம்மா.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 4:51. பக்தி பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அடுத்த பாடல் கேட்கலாம். ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி திரைப்படத்திற்காக.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
2: நிறைவடைகிறது பக்தி பாடல்கள். தொடர்வது செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறாமல் இருப்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி கவலை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு இடையே முக்கியமான மசோதாக்கள் நிறைவேற்றப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் மேம்பாட்டிற்கு வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை நீட்டிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கால்நடை மருத்துவ பட்டப்படிப்பிற்கான மாணவர் சேர்க்கையை பிளஸ் டூ தேர்வு மதிப்பெண் அல்லது மாநில அரசுகளால் தீர்மானிக்கப்படும் முறையில் மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். கோவில் நிலம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு காணப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். மேகதாது அணை பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்கு அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு தாவேக அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று திமுக மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் உரிய பயனாளிகளுக்கு சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். கோவை நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அரிஹா பனாம்பம் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டி உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் இன்று தொடங்கியது. கொழும்பில் இன்று தொடங்கிய இந்தியாவிற்கு எதிரான மூன்று நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இலங்கை 11 அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 6 விக்கெட் இழப்பிற்கு 340 ரன் எடுத்துள்ளது. இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரானேஷ் பட்டம் வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்ற உலக செப்பக் டக்ரா சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 5:03. இனிய மாலை வணக்கம் நேர்களே. மனதை மயக்கும் இனிய மெல்லிசை தென்றலாய் நேயர்களின் செவிகளை வருட வருகிறது மாலை தென்றல். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மாலை தென்றல். நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக கேட்கலாம் சட்டம் திரைப்படத்திலிருந்து பாடல், எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் ஆகியோரின் குரலில்.

நேரம் 5:08 இணைஞ்சிருக்கும். மாலை நேரத்தின் இனிய துணையாக இன்னிசை பாடல்களை ஒலித்துக் கொண்டிருப்பது மாலை தென்றல். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் நெற்றிக்கண் திரைப்படத்திலிருந்து பாடல். இளையராஜாவோட இசையமைப்புல கே ஜே யேசுதாஸ் அண்ட் எஸ் ஜானகி பாடியிருக்காங்க. பாடல் கேட்கலாம். நெற்றிக்கண் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் FM 100.9 ஓட.

காற்றில் கலக்கும் இசையும் நினைவுகளில் கரையும் வரிகளும் மனதை வருடி செல்லும் இனிய பாடல்களுமாய் நாம் இணைஞ்சிருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மாலை தென்றல். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் உயிருள்ளவரை. உஷா திரைப்படத்தில் இருந்த பாடல், டி ராஜேந்தர் அவங்களோட இசையமைப்புல பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

நேரம் 5:18 இன்றைய இந்த இனிய மாலை பொழுதை இசையோடு சேர்ந்து ரசிச்சுட்டே இருக்கும் மாலை தென்றல் நிகழ்ச்சியில ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் டார்லிங் டார்லிங் டார்லிங் திரைப்படத்திலிருந்து. சங்கர் கணேஷ் அவங்களோட இசையமைப்புல SB பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம் சேர்ந்து பாடியிருக்காங்க. பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காங்க புலமை பித்தன்.

நேரம் 5:28 நேயர்களின் செவி நுழைந்து இதயம் வருடும் இனிய தென்றலாய் கேட்டுட்டே இருக்கும் மாலை தென்றல் நிகழ்ச்சி தரும். அடுத்த பாடலாக கேட்கலாம் கர்ஜனை திரைப்படத்திலிருந்து பாடல். மலேசியா வாசுதேவன், உமார் ரமணன் ஆகியோரின் குரலில் பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும்

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 5:34 நிமிடத்தில் இணைஞ்சிருக்கோம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மாலை தென்றல். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் தென்றலை எண்ணெய் தொடு திரைப்படத்திலிருந்து பாடல். இளையராஜாவோட இசையமைப்புல கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி சேர்ந்து பாடியிருக்காங்க. பாடல் இதோ

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் நெஞ்சமெல்லாம் நீயே திரைப்படத்திலிருந்து பாடல், வானில் ஜெயராம் ஆகியோரின் குரலில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அழகே உன்னை ஆராதிக்கிறேன் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், வாணி ஜெயராம் குரலில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மாலை தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் போக்கிரி ராஜா திரைப்படத்திலிருந்து பாடல்.

போக்கிரி ராஜா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சு சீலா குரல்ல எம் எஸ் விஸ்வநாதனை சில பாடல் கேட்டு முடிச்சிடும். 5:56 இன்றைய மாலை தென்றல் நிகழ்ச்சியில் நிறைவான பாடலாக கேட்கலாம் கோகுலம் திரைப்படத்திலிருந்து.

இதுவரை மாலை தென்றல் நிகழ்ச்சி கேட்ட அனைத்து நேர்களுக்கும் நன்றி கூறிய நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். தொடர்வது செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் குறை கூறியுள்ளார். பாதுகாப்பான ரயில் பயணத்திற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். கால்நடை மருத்துவ பட்டப்படிப்பிற்கான மாணவர் சேர்க்கையை பிளஸ் டூ தேர்வு மதிப்பெண் அல்லது மாநில அரசுகளால் தீர்மானிக்கப்படும் முறையில் மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். கோயில் நிலம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு காணப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். மேகதாது அணை பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்கு அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு தமிழக அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று திமுக மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் உரிய பயனாளிகளுக்கு சென்றடைவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். டாஸ்மாக் மதுபான கடைகளில் கூடுதல் தொகை வசூலித்தால் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது நுகர்வோர் புகார் அளிக்கலாம் என்றும் இது தொடர்பாக உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. கோவை நீலகிரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அரிஹா பங்கம்பம் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் இரண்டு வெள்ளி பதக்கங்களை வென்றது. கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான மூன்று நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இலங்கை லெவன் அணி முதல் இன்னிங்ஸில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு 363 ரன் எடுத்துள்ளது. இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரானேஷ் பட்டம் வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்ற உலக சபாக் டாக்ரா சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமலை 6:02. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் கேட்கவிருப்பது சேவை செய்திகள். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு நாச்சியார் திருக்கோவிலில் திரு ஆடிப்பூர திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் இன்றைய நிகழ்வாக இன்று இரவு ஸ்ரீ ஆண்டாள் சந்திரபிரபை வாகனத்திலும் ஸ்ரீ ரங்கமன்னார் சிம்ம வாகனத்திலும் இரவு திருவீதி புறப்பாடு நடைபெற உள்ளது. விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி, தமிழ்நாட்டில் உள்ள நியாய விலைக்கடைகளில் இகேஒய்சி பதிவு மேற்கொள்ளாத அனைத்து குடும்ப அட்டை பயனாளிகளுக்கும் ஆகஸ்ட் மாதம் 8 அதாவது நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய நாட்களில் அனைத்து நியாய விலைக்கடைகளிலும் விற்பனை முனைய இயந்திரம் மூலமாக விரல் ரேகை அல்லது கண் கருவிழி சரிபார்ப்பின் மூலம் இகேஒய்சி பதிவு மேற்கொள்ள தமிழ்நாடு அரசால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி விருதுநகர் மாவட்டத்தில் இகேஒய்சி பதிவினை 100% நிறைவு செய்யும் பொருட்டு அனைத்து நியாய விலை கடைகளிலும் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. எனவே இகேஒய்சி பதிவு மேற்கொள்ளாத குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் அறி

0: உள்ள நியாய விலைக்கடைகளுக்கு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி, அதாவது நாளை அல்லது நாளை மறுநாள் 9ஆம் தேதி அன்று நியாய விலைக்கடைகளுக்கு நேரில் சென்று இகேஒய்சி பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். மேலும் குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்களில் இகேஒய்சி பதிவு செய்யாத எவரேனும் பணி நிமித்தமாக தமிழ்நாட்டின் வேறு பகுதிகளில் தற்காலிகமாக வசிப்பவரெனில் அவர்களும் தற்போது வசிக்கும் பகுதிக்கு அருகில் உள்ள நியாய விலைக்கடைகளுக்கு தமது குடும்ப அட்டை விபரத்துடன் சென்று இகேஒய்சி பதிவு செய்யலாம். எனவே இகேஒய்சி பதிவு செய்யாமல் உள்ள குடும்ப அட்டை உறுப்பினர்கள் அனைவரும் இகேஒய்சி சிறப்பு முகாமில் அவசியம் பதிவு மேற்கொண்டு விருதுநகர் மாவட்டத்தில் இகேஒய்சி பதிவு செய்யும் பணி 100% நிறைவு பெறுவதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார்.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

நேரமலை 6:05 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது பக்தி மாலை. பக்தி மனம் கமழும் பாடல்களோடு இது விளக்கேற்றும் வேளை. இறைவனை துதிக்கும் ஆன்மீக பாடல்களின் வரிசையில் இதோ முதல் பாடல் காற்றலைகளில்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆன்மீக பாடல்களை காற்றலைகளில் இசைக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். விளக்கேற்றும் வேளையில்

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆன்மீக பாடல்களை காற்றலைகளில் இசைத்துக் கொண்டிருக்கிறது விளக்கேற்றும் வேலை. நேரம் மாலை 6:20. விளக்கேற்றும் வேலையில் கேட்கவிருக்கும் நிறைவான பாடல்

0: நேயர்கள் இதுவரை கேட்டிருந்தீர்கள் விளக்கேற்றும் வேலை. மீண்டும் கேட்கலாம் நாளை மாலை 6:05 நம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரமாலை 6:25.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: 6:25 நேர்கள் கேட்கவிருப்பது இனி வரும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். 6:30 அந்திப்பூக்கள், 7:00 புத்தம் புது பாடல்களின் தொகுப்பாக பாட்டு இது ஹிட். 8:00 செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சலாக. 8:05 பட்டாம்பூச்சிகள், செல்ல குழந்தைகளின் நேரமாக பட்டாம்பூச்சிகள் கேட்கலாம். 8:30 இலக்கிய உலா, புறநானூற்றில் பெண்களின் வீரமும் தாய் அன்பும், பேருரை வழங்குகிறார் எஸ். சுகுமாரி சவுண்டையன் அவர்கள். 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மக்காக தலைவரிசையில் எம் இன்றைய ஒளிபரப்பு நிறைவுபெறும். மீண்டும் நாளை காலை 4:45 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மக்காகத்தில் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சி நேரமும், 11:05 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 காவிய கானங்களின் தொகுப்பாக தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை தமிழ் பண்பலை 102.3 மெகாஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும்.

0: நேரம் மலை 6:30 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது அந்தி பூக்கள். அந்தி சாயும் வேளையில் உற்சாகமான பாடல்களை காற்றலைகளில் இசைக்க வருகிறது இன்றைய அந்தி பூக்கள். முதல் பாடலாக மன்மதன் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில வாலி பிளேஸுடைய வாலியுடைய வரி மற்றும் பிளேஸுடைய வரிகள்ல
1: Here we go, ladies, this one's for yo. Let me fight beneath with your breaker. See, doggy, the old Lolita. No, you know, I gotta get with ya. Come on, girls, can I kiss ya? Wanna be with ya, my Chandrika. Wanna be with ya, yo. I miss ya, wanna hold you, girl. I make you mine. Wanna hold you, girl, baby, all the time. Mina, Mina, Oma, Mina. Girls, girls, you know I need ya. Come on, girls, give it up to me.

செவ்வானம் சிவக்கும் அழகிய மாலை வேளையில் மனதிற்கு இனிமை தரும் பாடல்களை காற்றலைகளில் இசைத்துக் கொண்டிருக்கிறது அந்தி பூக்கள். கேட்டு ரசிக்கவிருக்கும் அடுத்த பாடல் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து நா முத்துக்குமாரோடைய வரிகளில் ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையில்.

நன்றி கூறி நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். நிறைவான பாடலாக வருகிறது மதுரை திரைப்படத்திலிருந்து வித்யாசாகருடைய இசையில் யுகபாரதி வரிகள்ல.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7 மணி. இனிய மாலை வணக்கம் நேர்களே. பாட்டு கேட்கறதுனாலே ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் நம்ம ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு கேட்கறதுனா இன்னுமே கூடுதல் மகிழ்ச்சினே சொல்லலாம். இந்த 1 மணி நேரமும் நல்ல ஹிட்டான சாங்ஸா கேட்டு ரசிக்க போறோம். பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில. நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக கேட்கலாம் நானும் ரவுடிதான் திரைப்படத்திலிருந்து பாடல், அனிருத் அவங்களோட இசையமைப்பில்.

நேரம் 7:06 கேட்டுட்டே இருக்கும் பாட்டு இது ஹிட் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் புஷ்பா திரைப்படத்திலிருந்து பாடல் தேவி ஸ்ரீ பிரசாத் அவங்களோட இசையமைப்புல சித் ஸ்ரீராம் பாடியிருக்காங்க பாடல் இதோ காற்றலைகளில்

நேரம் 7:10 கேட்டுட்டே இருக்கும் பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் மனிதன் திரைப்படத்திலிருந்து பாடல். பிரதீப் குமார், பிரியா ஹிமேஷ் பாடியிருக்காங்க, சந்தோஷ் நாராயணன் அவங்க பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க. பாடலை கேட்டு இணைந்து இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 உடன்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க பாட்டு இது ஹிட். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் வாயை மூடி பேசவும் திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 7:19 நாம இணைஞ்சு கேட்டுட்டே இருக்கும் பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சி தரும். அடுத்த பாடலாக கேட்கலாம் பாகுபலி திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலின் 100.9 உடன்.

நேரம் 7:27 கேட்டுட்டே இருக்கும் பாட்டு இது ஹிட். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில கேட்க போற அடுத்த பாடல் பாம்புச்சட்டை திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு இது ஹிட். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் ஹே சினாமிகா திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 7:38 கேட்டுட்டே இருக்கும் பாட்டு இது ஹிட்டு. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் கருடன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டே இருக்கும் பாட்டு இது ஹிட். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் கட்டா குஸ்தி திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 7:45 கேட்டுட்டே இருக்கும் பாட்டு இது ஹிட். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் மாவீரன் கிட்ட திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 உடன்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: காற்றலைகளில் இசைக்கும் இனிய பாடல்களாக கேட்டுட்டே இருக்கும் பாட்டு இது ஹிட்டு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3

பாட்டு ஹிட்டு தரும் நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக கேட்கலாம். சீதாராமம் திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை கேட்டு ரசித்த துணை நேயர்களுக்கும் நன்றிகளை கூறிய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுபத்ரா தேவி. நன்றி நேயர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம கேட்கவிருக்கிறது செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

கதைகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். கடந்த நிதியாண்டில் 140க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு காஃபி ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் வாகனங்கள் விற்பனையும் கடந்த மாதம் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் ஊரக பகுதிகளிலும் விற்பனை அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது என்றும் திரு நரேந்திர மோடி மற்றொரு பதிவில் கூறியுள்ளார். பாதுகாப்பான ரயில் பயணத்திற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக ரயில் விபத்துகள் வெகுவாக குறைந்துள்ளதாக கூறினார். 2014 135 இருந்த ரயில் விபத்துகளின் எண்ணிக்கை தற்போது 2 இருப்பதை சுட்டிக்காட்டினார். பாதுகாப்பான ரயில் பயணத்திற்காக 541,00,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான மதிப்பில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். கால்நடை மருத்துவ பட்டப்படிப்பிற்கான மாணவர் சேர்க்கையை +2 தேர்வு மதிப்பெண் அல்லது மாநில அரசுகளால் தீர்மானிக்கப்படும் முறையில் மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். கால்நடை மருத்துவ அறிவியல் படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை பொது நுழைவுத் தேர்வின் அடிப்படையில் நடைபெற வேண்டும் என்று இந்திய கால்நடை மருத்துவ குழுமம் பரிந்துரைத்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் நுழைவுத் தேர்வு நடத்த முடியாத பட்சத்தில் நீட் தேர்வின் தரவரிசை பட்டியலின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இது தமிழகத்திற்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பொது நுழைவுத் தேர்வு நடத்த வேண்டும் என்ற இந்திய கால்நடை மருத்துவ குழுமத்தின் முடிவினை மறுபரிசீலனை செய்ய பிரதமர் அறிவுறுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் அந்த கடிதத்தில் கூறியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் உரிய பயனாளிகளுக்கு சென்றடைவதை தவைக்க அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வீடுகளை கட்டாமல் 21 லட்சம் ரூபாயை முறைகேடு செய்திருப்பதாக வெளியான செய்திகள் அதிர்ச்சியளிப்பதாக கூறியுள்ளார். முந்தைய திமுக ஆட்சிக் காலத்தில் நிலவிய ஊழல் கலாச்சாரமும் அதிகாரிகளின் மெத்தன போக்குமே இத்தகைய முறைகேடுகள் துணிச்சலாக நடைபெற காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏழை மக்களுக்காக மத்திய அரசு வழங்கும் நிதியை சுரண்டுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற தவறுகள் நடைபெறாமல் இருப்பதை தடுப்பதோடு முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது தவைக்க அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயின்றவர்களுக்கு ஜப்பான் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு வழங்க வகை செய்யும் ஒப்பந்தம் இன்று சென்னையில் கையெழுத்தானது. தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தலைமையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயின்ற மாணவர்களுக்கு சிறப்பு தொழில்நுட்ப பயிற்சி அளித்து அந்த நிறுவனத்திலேயே வேலைவாய்ப்பு வழங்க இந்த ஒப்பந்தம் வகை செய்வதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகளில் கூடுதல் தொகை வசூலித்தால் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது நுகர்வோர் புகார் அளிக்கலாம் என்றும் இது தொடர்பாக உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதி திரு இளந்தரையன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மது வாங்கிய போது ரசீது வழங்கப்படவில்லை என்றும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டதாகவும் மனுதாரர் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது. மதுபானங்கள் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்பட்டது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்யுமாறும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆசிய இளையோர் பளுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கெண்டில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் மகளிர் 65 கிலோ எடைப்பிரிவில் பரிஷ்மிதா கோகோய் தங்கப்பதக்கம் வென்றார். டிட்லி மாஜி 2 வெள்ளிப்பதக்கங்களை கைப்பற்றினார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் அரிஹா பங்கம்பம் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். தாய்லாந்தில் நடைபெற்ற உலக செப்பாக் டக்ரா சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. ஆசிய ஜூனியர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்மோல் இகா தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் மோக்கியில் வரும் 30ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரானேஷ் பட்டம் வென்றார்.

0: வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது பட்டாம் பூச்சிகள். செல்ல குழந்தைகளோட மழலை குரல்ல அவங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இனி வரும் 24 நிமிடங்களும் நிகழ்ச்சியில செல்ல குழந்தைகளுடைய நேரமாக அவங்க பங்கேற்கணும் அப்படின்னா அவங்களுக்கான எண்கள் 25 30 170 25 30 171. இந்த எண்களில் வரலாம் 0452 என்ற மாதிரி முன்னிணைப்போடு. இணைப்பில் காத்திருக்கும் செல்ல குழந்தை யார் எங்கிருந்துன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: ராமநாதபுரம் கமுதியில இருந்து அஜித் பாண்டி.
0: சொல்லுங்க அஜித் பாண்டி, என்ன பாட்டு கேட்கலாம் இன்னைக்கு?
1: என்ன
0: சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்? என்ன சொல்ல போறீங்கன்னு கேக்குறேன்னு நினைச்சிட்டீங்களா? சரி சொல்லுங்க, திருக்குறள் சொல்லுங்க கேட்டோம்.
1: அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல்ல தலை பொருள். தன்னை திரண்டுபவரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்பவரை பொறுப்பதே தலை சிறந்தது.
0: அதாவது நம்மள திட்டுறவங்களையும் நம்ம ஒண்ணும் சொல்லக்கூடாது, பொறுமையா போகணும் அப்படிதானே?
1: ஆமாங்க, அந்த ஒரே ஒரு குரல் இருக்கு, சொல்லலாம்.
0: சொல்லுங்க.
1: திறநல்ல தற்பிறர் செய்யினும் நோன் உண்டு, அறநல்ல செய்யாமை நன்று பொருள். பிறர் தனக்கு தரக்கூடாத துன்பத்தை தந்தாலும் மன நந்து மரமல்லாத செயல்களை செய்யாமலிப்பதே நன்றாம்.
0: ரொம்ப நல்லா சொல்லிட்டீங்க அஜித் பாண்டி. இதுவரைக்கும் உங்களை யாரும் திட்டிருக்காங்களா?
1: என்னக்கா,
0: இதுவரைக்கும் உங்களை யாரும் திட்டிருக்காங்களான்னு
1: கேட்டேன்.
0: திட்டினதே இல்லையா? எல்லாத்துலயும் சூப்பரா அஜித் பாண்டி, கரெக்டா இருப்பீங்களா?
1: நீங்க
0: வந்து பேசுனது, உங்களோட பேசுனதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி இணைப்புல வந்ததுக்கு. 8:08 அஜித் பாண்டி அவருக்காக விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. கில்லி திரைப்படத்திலிருந்து கேட்டவங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் பாடல் வருகிறது காற்றலைகளில்.

0: நேரம் 8:13 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் நம்மளோட பேச காத்திருக்கும் அடுத்த செல்ல குழந்தை. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பாட்டு கேக்கலாம்? மோனிகா பாட்டு கேக்க போறீங்களா? அதுக்கு முன்னாடி நீங்க எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: But the boat when they're sailing away and away, it sails and they sail for a night and a day. Thank you.
0: Super, super. அருமையா பாடிட்டீங்க.
1: தமிழ் பாட்டு பாடுறேன்க்கா.
0: பாடுங்க.
1: அன்னை தமிழ்

0: உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன். சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே. நன்றி.
1: ரொம்ப அருமையா பாடினீங்க ஸ்ரதாஸ்ரீ. ரெண்டு பாட்டுமே சூப்பரா இருந்துச்சு, ஆனா எங்களுக்கு தமிழ் பாட்டு தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே ஒரு உணர்ச்சியோட பாடினீங்க. இந்த பாட்டு உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? ஸ்கூல்ல மிஸ் சொல்லி கொடுத்தாங்களா?
0: ஆமாங்கா.
1: அப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த பாட்டு தெரியும்?
0: தெரியும்க்கா.
1: சரி, ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க?
0: ஃப்ரெண்ட்ஸ்
1: அஞ்சு பேர் இருக்காங்களா? சரி, எல்லாரும் சேர்ந்து ஏதாவது பண்ணிருக்கீங்களா, விளையாண்டிருக்கீங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு
0: பீரியட்ல விளையாண்டிருக்கோம்க்கா.
1: என்ன விளையாண்டிருக்கீங்க?
0: கேம்ஸ் பீரியட்ல விளையாண்டிருக்கோம்க்கா.
1: கேம்ஸ் பீரியட்ல சூப்பரா விளையாடுவீங்க அஞ்சு பேர் சேர்ந்து.
0: விளையாடுவோம்க்கா.
1: சரி, வீட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
0: நானு, அம்மா, அப்பா, அண்ணா.
1: அண்ணா இருக்காங்க. சரி, அண்ணாவோட சண்டையெல்லாம் போடுவீங்களா?
0: நன்றி
1: உங்களோட பேசினதுல ரொம்ப மகிழ்ச்சி. இதோ பாடல் வந்துட்டே இருக்கு கோழி திரைப்படத்துல இருந்து.

பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். 8:20. இதைத் தொடர்ந்து 8:30 இலக்கிய உலா. இன்றைய இலக்கிய உலா நிகழ்ச்சியில் புறநானூற்றில் பெண்களின் வீரமும் தாய் அன்பும் அப்படின்ற தலைப்பில் தான் பேருரை வழங்க வராங்க எஸ் சுகுமாரி சவுண்டேன் அவர்கள். அதைத் தொடர்ந்து 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள். நேர்களாகிய உங்களுடைய விருப்ப பாடல்களும் நமது வானொலி நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய விமர்சனங்களையும் கேட்டு ரசிக்கலாம். இன்றிரவு 9:00 to 10:00 வரைக்கும் காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் புதுசாக கேட்கக்கூடிய நேர்கள், நீங்களும் இந்த நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கடிதம் எடுத்துக்கோங்க. அந்த கடிதத்தில் உங்கள் பெயர், ஊர் குறிப்பிட்டு, நீங்கள் எந்த படத்துலேருந்து என்ன பாட்டு வேணும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நிலை இயக்குனர், காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி, சொக்கிக்குளம், மதுரை 2 இந்த முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. அதே மாதிரி நம்ம வானொலியில் நீங்கள் கேட்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அது குறித்து உங்களுடைய விமர்சனங்கள், இந்த நிகழ்ச்சி நல்லா இருந்துச்சு, இல்லை இதில் இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணியிருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. விமர்சனங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நிலை இயக்குனர், காற்றில் விரும் கடித மலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி, சொக்கிக்குளம், மதுரை 2 இதே முகவரிக்கு தான் விருப்ப பாடல் ஒரு கடிதத்திலையும் விமர்சனம் மற்றொரு கடிதத்திலையும் தனித்தனி கடிதங்களாக எழுதி அனுப்புங்க. கேட்டு ரசிக்கலாம் தினம் தினம் 9:00 நம்ம ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருங்கள். காற்றலைகளில் பட்டாம்பூச்சிகள் கேட்டுட்ருக்கோம். நேரம் 8:22.

0: வீரன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். 8:25. பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில நம்மளோட பேச காத்திருக்காங்க ஒரு செல்ல குட்டீஸ், யார் எங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: சொல்லுங்கம்மா, உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க?
1: என் பேர் ஹுதேஷ் லவோகா.
0: சொல்லுங்க ராஜா.
1: நான் வில்லாபுரத்துல இருந்து பேசுறேன்க்கா.
0: சொல்லுங்க, எனக்கு என்ன பாட்டு கேட்கலாம்?
1: எனக்கு யூத்ல இருந்து முத்தகலக்கி பாட்டுக்கா.
0: பாடல் கொடுத்துடலாம். நீங்க எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: ஒரு சாமி பாட்டு பாட போறேங்கக்கா.
0: பாடுங்க, கேட்டுருவோம்.
1: சிஞ்சிறு பெண் போலே சிற்றாடையிடை உடுத்தி, சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடையிடை உடுத்தி, சிவகங்கை குல தருகே சிதுர்க்கை சிறு திருப்பால், சின்னஞ்சிறு பெண் போலே சென்னவளின் கண்ணலகை பேசி முடியாது, சென்னவனின் கண்ணலகை பேசி முடியாது.

0: என்ன பாட்டு கேக்கலாம்?
1: எனக்கு யூத்ல இருந்து முத்த கலக்கி பாட்டுக்கா
0: பாடல் கொடுத்துடலாம். நீங்க எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: ஒரு சாமி பாட்டு பாட போறேங்கக்கா.
0: பாடுங்க, கேட்டுருவோம்.
1: சிஞ்சிறு பெண் போலே சிற்றாடையிடை உடுத்தி, சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடையிடை உடுத்தி, சிவகங்கை குல தருகே சிதுர்க்கை சிறு திருப்பால், சின்னஞ்சிறு பெண் போலே பெண்ணவளின் கண்ணலகை பேசி முடியாது, பெண்ணவனின் கண்ணலகை பேசி முடியாது, தீண்டாக வேறொன்றும் கிடையாது, தீண்டாக வேறொன்றும் கிடையாது, சின்னஞ்சிறு பெண் போலே.
0: ரொம்ப அருமையா, அதுவும் ஒரு சாமி பாடல், ஆடி வெளியாதமா சூப்பரா பாடிட்டீங்க, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. இனிப்புல இருந்ததுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல் இதோ வந்துட்டே இருக்கு, காற்றலைகள்ல யூத் திரைப்படத்துல இருந்து.

0: நிகழ்ச்சியில் புறநானூற்றில் பெண்களின் வீரமும் தாய் என்பும் பேருரை கேட்கலாம். வழங்குபவர் தமிழாசிரியை சுகுமாரி சவுண்டையன் அவர்கள்.
1: நூல்களில் எட்டு தொகையில் அடங்கும் நூல்களில் புறநானூறு முக்கியமானது. சங்ககால தமிழ் மக்களின் புற வாழ்வை சித்தரிக்கும் 400 பாடல்கள் இதில் அடங்கியுள்ளன. பண்டை தமிழரின் புற வாழ்வு காட்சிகளை தருவது இந்த நூல். இதில் போரும் போர் வீரர் தீரமும் வெளிப்படுகின்றன. 100 மேற்பட்ட புலவர்களின் பாடல்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. அவ்வாறே பாடப்பட்ட சான்றோர் எண்ணிக்கையும் 100 மேற்படுகிறது. புலவரின் பெயர் தெரியாத 16 பாடல்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. அவ்வையார், கபிலர், பரணர், கோவூர் கிழார், முடமோசியார் போன்றோர்கள் 10 மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார்கள். அந்த வகையில் நாம் புறநானூற்று பாடல்களின் ஊடாக பெண்கள் தொடர்பாக பெண்களின் வீரம், தாய்ப்பாசம், வீரத்தை போற்றுதல் மற்றும் தம் குலத்தின் பெருமையை பாதுகாத்தல் என பல வகைகளில் பாடல்கள் காணப்படுவதை காணலாம். வீரக்குடியில் பிறந்த பெண்கள் மூதின் மகளிர் என்ற சொல்லால் போற்றப்பட்டனர். அவர்கள் தங்கள் குடும்பத்திற்கும் குடிக்கும் பெருமை சேர்த்தனர். வீரர்களாக வளர்வதே மகன்களின் கடமையாக கருதப்பட்டாலும் பெண்களும் போர்க்களத்தில் வெற்றி பெற்றவர்களை வரவேற்கும் போதும் தம் வீரத்தை வெளிப்படுத்தும் போதும் சிறந்த வீரத்தை பதிவு செய்துள்ளனர். புறநானூற்றில் தன் மகனை போருக்கு அனுப்பும் தாயின் வீரம் போற்றப்படுகிறது. பிள்ளைகளை பெறுவதும் வளர்ப்பதும் தாயின் கடமையாக இருந்தாலும் மகனை வீரனாக வளர்த்து அவன் போரில் வெற்றி வாகை சூடி வருவதையே தாய் விரும்புவாள். புறநானூற்று பாடல்களில் பெண்கள் வீரம் மிக்கவர்களாக இருந்தனர் என்பதற்கு பல எடுத்துக்காட்டுகள் உள்ளன. உதாரணமாக போர்க்களத்தில் வெற்றி பெற்ற மகனை வரவேற்கும் தாயின் வீரம் குறிப்பிடப்பட்டுள்ளது. புறநானூறு தமிழ்நாட்டில் பெண்களின் வீரப் பெருமிதத்தை போற்றும் வழக்கம் தொன்று தொட்டே இருந்ததை சுட்டிக்காட்டுகிறது. புறநானூற்றில் பல பெண்பால் புலவர்கள் உள்ளனர். அவர்களில் அவ்வையார், அஞ்சில் அஞ்சியார், அஞ்சியத்தை மகள் நாகையார் போன்றோர் குறிப்பிடத்தக்கவர்கள். பெண்களின் நிலை, அவர்களின் பாதுகாப்பு ஆகியவற்றை விவரிக்கும் மகட்பார் காஞ்சி என்ற சிறப்பு துறையும் புறநானூற்றில் உள்ளது. புறநானூற்றில் கணவனை இழந்த பெண்ணின் நிலை, உடன்கட்டை ஏறும் செயல் ஆகியவையும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. முக்கியமாக பெண்களின் வீரம் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கியுள்ளமை, சிறந்த ஒழுக்கமுடையவர்களாக காணப்பட்டுள்ளமை, பெண்கள் அதிக கட்டுப்பாடுகளை எதிர்நோக்கியுள்ள தன்மை போன்ற விஷயங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. பெண்களின் வீரம் என்ற வகையில் பார்த்தோமானால் புறநானூற்று பாடல்களில் பெண்களின் வீரச் சிறப்பினை கணிசமான பாடல்கள் வெளிப்படுத்தியுள்ளன. வீரத்தில் ஆண்களுக்கு நிகராகவும் அவர்களை மிஞ்சும் அளவிற்கு பெண்கள் சிறந்து விளங்கியுள்ளனர் என்பதை அவ்வையார், காவற் பெண்டு, பாரி மகளிர் முதலான பெண்பால் புலவர்களின் வாயிலாக அறிய முடிகின்றது. பெண்கள் தாம் மட்டும் வீர உணர்வுடன் காணப்படாமல் தங்களுடைய தலைமுறையினர்களையும் வீர உணர்வு மிக்கவர்களாக மாற்றும் ஆற்றல் மிக்க சமுதாயத்தை உருவாக்கும் உன்னத பணியையும் மேற்கொண்டிருந்தனர். அந்த வகையில் பெண்களின் வீர உணர்வு பின்வரும் சந்தர்ப்பங்களில் வெளிப்படுவதை நாம் காணலாம். எப்படி என்றால், தாய் தனது மகனை வீர மகனாக வளர்க்கிறாள். எப்படி என்று பாருங்கள். உன் மகன் எங்கே என்று கேட்ட பெண்ணிற்கு வீரத்தாய் அளிக்கும் பதில், புலி இருந்த குகை அவனை பெற்ற என் வயிறு, அவன் எப்போதும் புகழ் சிறக்க போர்க்களத்தில் தான் இருப்பான் என்கிறார். இதனை புறநானூற்று பாடல் வரிகள் வெளிப்படுத்தியிருக்கிறது. புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவே, தோன்றுவான் மாதோ போர்க்களத்தோனே. புறம் 86 பாடல் இதை சிறப்பாக விவரித்து கூறுகிறது. தாய் மகனை பெற்ற வயிற்றினை புலி தங்கிய குகை என்று குறிப்பிடும்போது தன்னுடைய மகன் புலியை போல வீரமுடையவன் என்றும், அவனை பெற்ற தானும் வீரம் மிகுந்தவள் என்றும் வீரத்தை முன்னிலைப்படுத்தி கூறுவதன் மூலம் தாய் தன்னுடைய மகனை வீர மகனாகவே எண்ணி வளர்த்ததையும் அறிய முடிகின்றது. போர்க்களத்தில் ஒரு தாய் தன் மகன் இறந்த செய்தி கேட்டு மகிழ்ச்சி அடைகிறாள். இது எப்படி இருக்கு? அதாவது போர்க்களத்தில் போர் புரிந்த தன் மகன் வீர மரணம் அடைந்த செய்தியை கேட்ட வீர தாயின் மன உணர்வை பூங்கணுத்திரை என்னும் புலவர் படம் பிடித்து காட்டுகின்றார். ஈன்ற ஞான்றினும் பெரிதேழு கண்ணீர் நோன் களை அலம் வரும் வேரதித்து வான் பெயர் தூங்கிய சிதறினும் பலவே. புறநானூற்றில் 277வது பாடலாக இந்த பாடல் வருகிறது. அதாவது அதனோட பா

0: இதுவரை பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சி செய்த கேட்ரஸ்த அனைத்து நேயர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நன்றி கூறிய நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம்.
1: ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இலக்கிய உலா. இன்றைய

பாடலுடைய விளக்கம் பார்த்தீர்களானால், முதிய தாயின் கூந்தலானது கொக்கின் இறக்கையைப் போல நரைத்து காணப்பட்டது. அவள் தன்னுடைய மகன் போரில் யானையுடன் போர் புரிந்து அந்த யானையை வீழ்த்தி கொன்று தானும் இறந்து விட்டான் என்னும் செய்தியை கேட்டு அப்புதல்வனை பெற்ற பொழுது அடைந்த மகிழ்ச்சியை விட அதிக அளவு மகிழ்ச்சி அடைந்தால் என்பது இதனூடாக விளங்குகின்றது. தாய் வயது முதிர்ந்தவளாக இருந்தால் இறுதி காலத்தில் தன்னை தன் மகன் காப்பாற்றாமல் இறந்துவிட்டானே என்று கவலை கொள்ளாமல் மகனை பெற்றதே சிறந்த வீரனாக உருவாக்க வேண்டும் என்ற உள்ளார்ந்த நோக்கத்தை கொண்டிருந்த தாயின் வீர உணர்வை அடையாளம் காண முடிகின்றது. அதே போல இன்னொரு தாயை பார்க்கலாம். அதாவது, போர்க்களத்தில் தன் மகன் புறம் கொடுத்து ஓடினான் என்று பிறர் கூற கேட்ட தாயின் ஒரு அரிய செயலை இந்த புறநானூற்று பாடல் வரிகள் ஆவணப்படுத்துகிறது. எப்படி என்று பார்த்தால், படை அழிந்து மாறினன் என்று பலர் கூற மண்டு அமர்க்கு உடைந்தனன் ஆயின் உண்ட என் முளை அறுத்திடுவேன் என்ற புறநானூற்று பாடல் 278 அந்த தாயானவள் என்ன சொல்கிறாள்? முதுமடைந்த தாய் அவள், தன் மகன் போர்க்களத்தில் புறம் கொடுத்து ஓடினான் என்று பிறர் சொல்வதை கேட்டு போர்க்களம் செல்வதற்கு முன்பே என்ன சொல்கிறாள் என்றால், அவ்வாறு அவன் உண்மையாக புறம் கொடுத்து ஓடினான் என்றால் பால் உண்டு வளருவதற்கு காரணமாகிய என் தனங்களை அறுத்திடுவேன் என்று கோபமாக வாளை கையில் எடுத்துக்கொண்டு போர்க்களத்திற்கு சென்றாள். அவ்வாறு சென்றவுடன் அங்கு வீழ்ந்து கிடக்கும் பிணங்களில் தன் மகனின் உடலை தேடி பார்த்தாள். போர்க்களத்தில் இரு துண்டுகளாகி கிடக்கும் மகனின் உடலை பார்த்ததும் அந்த தாயானவள் அவனை பெற்ற பொழுது அடைந்த மகிழ்ச்சியை விட மிகவும் மகிழ்ச்சி அடைகிறாள் என்று அந்த பாடல் கூறுகிறது. அப்போ அந்த தாயுடைய வீரம் என்னவென்று நாம் சொல்வது? தனது மகனை போர்க்களம் செல்ல பணிக்கக்கூடிய இன்னொரு தாயை நாம் பார்ப்போம். தாய் ஒருத்தி தன் ஒரே ஒரு மகனை போருக்கு அனுப்பும் செயலை ஒக்கூர் மாசாத்தியார் பாடிய ஒரு புறநானூற்று பாடல் சிறப்பாக பதிவு செய்திருக்கிறது. அந்த பாடல், கெடுக சிந்தை கடிது இவள் துணிவே மூதின் மகளிர் ஆதல் தகுமே மேல் நாள் உற்ற செருவிற்கு இவள் தன்னை யானை எரிந்து களத்து ஒளிந்தன்னே நெருநல் உற்ற செருவிற்கு இவள் கொழுநன் பெருநிறை விலக்கி ஆண்டு பட்டனனே இன்றும் செருப்பறை கேட்டு விருப்புற்று மயங்கி வேல் கை கொடுத்து வெளிது விரித்து உடியவ பாரு மயிர் குடுமி என்னை நீவி ஒரு மகன் அல்லது இல்லோல் செருமுக நோக்கி செல்க என விடுமே. புறநானூற்றில் 279 பாடல். பெண்ணின் தந்தை போர்க்களத்தில் இறந்தான். பின்பு அவளுடைய கணவனும் வீர மரணம் அடைந்தான். அவர்கள் இருவரையும் இழந்த பெண் தன்னுடைய ஒரு மகனையும் போர்க்களத்திற்கு செல்லும்படி அனுப்புகின்றாள். தன் மகனுக்கு ஆடையிட்டு அவனுடைய தலைமுடிக்கு எண்ணெய் தேய்த்து கையில் வேலை கொடுத்து போர்க்களம் நோக்கி போ என்று அனுப்பி வைத்தாள். தன் சொந்தங்களை இழந்த தாயானவள் அதற்காக வருத்தப்படாமல் தன் ஒரே மகனும் போர்க்களத்துக்கு செல்வதும் அவனை அனுப்புவதும் கடமை என்று கருதி போர்க்களத்திற்கு அனுப்பி வைக்கும் தாயின் வீர உணர்வையும் போருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் உன்னத குணப்பண்புகளையும் நாம் இந்த பாடல் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது. இன்னொரு தாய், போரில் வீரன் ஒருவன் போர் புரியாமல் புறங்கொடுத்து ஓடியதை கண்ட தாய் தன் மகனை வெறுத்ததையும் மிக தாழ்வாக எண்ணியதையும் ஒரு புறநானூற்று பாடலில் காணலாம். அந்த தாய் போர்க்களத்திற்கு சென்று புறங்கொடுத்து வந்த தன் மகனை பார்த்து, போர்க்களத்தில் இறங்காமல் நீ யானையுடன் போரிட்டு உன்னுடைய ஆயுதமாகிய வேலை மட்டும் இழந்து விட்டு உயிருடன் மீண்டு வந்து பெரும் வலியை ஏற்படுத்தினாய். நம் முன்னோர்கள் யாரும் செய்யாத இழிசெயலை செய்தாய். அதனால் உன்னை பெற்ற என் வயிறை அறுப்பேன் என்று கூறி உள்ளம் குமுறி வருந்துகின்றார். தாய் தன் மகன் எந்த குற்றங்கள் செய்தாலும் பொறுத்து கொள்ளும் இயல்புடையவள். ஆனால் அந்த தாயே மகன் போரில் புறங்கொடுப்பவன் என்று அறிந்து அதை ஏற்றுக்கொள்ளாமல் அவனை கடிந்து கொள்வதுடன் தன்னையே வருத்தி கொள்ளும் இயல்புடன் விளங்குவதன் ஊடாக தாயானவள் தன் மகன் ஒரு வீரனாக விளங்க வேண்டும் என்ற உயரிய கொள்கையுடன் சித்தரிக்கப்பட்டுள்ளதை காணலாம். இதனை, வெள்ளை வெள்ளையாட்டு செச்சை போல தன்னோர் அன்ன இளையர் இருப்ப பலர் மீது நீட்டிய மண்டை என் சிறுவனை கால்வலி கட்டிலிரு கிடப்பி தூ வெள்ள அறுவை போர்பிளதே என்ற புறநானூற்றின் பாடல் வரிகள் மூலம் நாம் காணலாம். அதாவது, வெண்ணிற வெள்ளாட்டு தலை போன்ற தோற்றத்துடன் என் மகனது தோழர்களாகிய இளையர், அதாவது வீரர்கள்,
பலர் இருக்க

இருக்கும்போது என் சிறுவன் மட்டும் இல்லை, அதாவது என் மகன் மட்டும் இல்லை, அவன் ஆணிரை மீட்கும் கரந்தை போரில் ஈடுபட்டிருக்கும் போது பலரது மண்டைகளை உருட்டினான். இப்போது அவன் மண்டையும் உருண்டு விட்டது. அதனால் இறந்தவர்களை காலில்லாத பாடைக்கட்டிலில் கிடத்தி வெள்ளை துணி போர்த்து சடங்கு செய்து எரிப்பார்களே, அது போன்ற சடங்கை கூட என்னால் செய்ய முடியவில்லையே என்று வருந்துகிறாள் தாய் ஒருத்தி. இந்த பாடல் ஔவையார் எழுதிய சிறப்பான பாடல். அதே போல இன்னொரு பெண் வீர மரணம் அடைந்த கணவனை நினைத்து மகிழ்கிறாள். மார்பில் புண்பட்டு இறந்து கிடக்கும் கணவனை கண்டு முகம் மலர்ந்து அவனை தழுவி கொண்டாள் மனைவி என்று கூறும் புறநானூற்று 288வது பாடல் மனைவியின் வீரத்திற்கு சான்றாக அமைகிறது. ஈன்று புறந்தருதல் என் கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல் வடித்து கொடுத்தல் கொள்ளர்க்கு கடனே, ஒளிரு வான் அஞ்சம் உருகி களிரெறிந்து பெயர்தல் காலைக்கு கடனே என்ற பாடல் இங்கு அழகாக அதை குறிப்பிடுகின்றது. இங்கு இடம்பெறும் பொன்முடியார் பாடல் அது. ஒவ்வொருவரின் கடமைகள் பேசப்பட்டதை போன்று தோன்றினாலும் தாயின் உணர்வு மாறுபட்டது. பிறந்தது ஆண் பிள்ளை என்றால் அது சமுதாயத்திற்கு, நாட்டை காப்பதற்கு, போரிலே ஈடுபடுவதற்கு என்று ஆகிவிட்டது. இதில் தாயின் இழப்பு, அதாவது தாய்க்கும் மகனுக்கும் இடைவெளிகள் தோன்றினாலும் தாய் வீர உணர்வு கொண்டவளாகவே காணப்படுகிறார். இது மட்டுமல்ல, வீரம் மட்டுமா புறநானூற்றில் பெண்கள் சிறப்பாக இருந்ததாக சொல்கிறது? இல்லை, கல்வி கேள்விகளிலும் சிறந்து விளங்கினார்கள் அந்த காலத்து பெண்கள் என்பதை புறநானூற்று பாடல்கள் சிறப்பாக சொல்கிறது. புறநானூற்று பாடல்களில் பெண்கள் பெருமைக்குரியவர்களாகவே கருதப்பட்டுள்ளதை நாம் காண முடிகின்றது. ஒரு ஆடவனை அறிமுகம் செய்யும் போது அவனது மனைவியின் சிறப்பை சொல்லி அவனை அறிமுகம் செய்யும் வகையில் பெண் குடும்ப வாழ்க்கையில் சிறந்து விளங்கியுள்ளார். இதற்கு இந்த புறநானூற்று பாடல் வரியை உதாரணமாக கூறலாம். மனைக்கு விளக்கிய நாணுதல் கணவன் என்ற புறநானூற்று 311வது பாடல் இதனை தெளிவாக கூறுகிறது. இதன் ஊடாக பெண்கள் குடும்பத்தை சீர் செய்வதோடு குழந்தைகளை பேணும் பொறுப்பு வாய்ந்தவர்களாக காட்டப்பட்டுள்ளனர். வேத காலத்தைப் போலவே சங்க காலத்திலும் ஆண் பெண் இரு பாலரும் கல்வி கற்றிருந்தனர் என்பதற்கு பெண்பார் புலவர்களும் அவர் தம் பாடல்களுமே சான்றுகளாகும். ஔவையார், ஆதிமந்தி, காக்கை பாடினியார், பாரி மகளிர், பொன்முடியார், வெள்ளி வீதியார், முள்ளியூர் பூதியார், பொத்தியார், நக்கன்னையார், கூகை கோழியார், நச்செள்ளையார் போன்ற 30க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் ஆணுக்கு சமமாக கல்வி கற்று சமூகத்தில் உயர்நிலையில் இருந்துள்ளதை அறிகின்ற போது பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக சங்ககால மக்கள் இருந்துள்ளதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. பெண்கள் கல்வியில் உயரும்போதுதான் அந்த சமுதாயம் வளர்ச்சி பெறுகிறது. காக்கைப்பாடினியார் என்ற பெண் கவிஞர் சங்க காலத்தில் மற்ற கவிகளால் மதிக்கப்பட்டு மதுரை தமிழ்ச் சங்கத்தில் மற்ற புலவர்களுக்கு சமமாக அமரும் பெருமை பெற்றிருந்தார். இவர் தன்னை பற்றி பாடிய ஒரு பாட்டுக்காக சேர மன்னன் இவருக்கு 9 துலாம் பொன்னும் 100,000 பொற்காசுகளும் பரிசாக வழங்கினாராம். அவ்வளவு சிறப்பு பெற்றிருந்தார் அவர். புறநானூற்றில் பெண்கள் கல்வி கற்றிருப்பது பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக பெண்களும் ஆண்களைப் போலவே கல்வியில் சிறந்து விளங்கினார்கள். இதற்கு சிறந்த உதாரணம் புறநானூற்றின் பல பாடல்கள் பாடிய பெண்பார் புலவர்களே நாம் சொல்லலாம். பெண்களின் கல்வியறிவு அக்காலத்தில் உயர்வாக இருந்ததை இது காட்டுகிறது. பெண்பார் புலவர்கள் அப்படின்னு புறநானூற்றில் பார்த்தோமானால் ஔவையார், அஞ்சில் அஞ்சியார், அஞ்சியத்தை மகள் நாகையார், அல்லூர் நன்முல்லையார் போன்ற பல பெண்பார் புலவர்கள் புறநானூற்றில் பாடல்கள் இயற்றியுள்ளார்கள். இது பெண்களின் கல்வி தகுதியையும் புலமையையும் எடுத்து காட்டுகிறது. சங்க காலத்தில் ஆண்களும் பெண்களும் கல்வி கற்பதில் சிறந்து விளங்கினார்கள். ஒரு சிறந்த கல்வியறிவு உடைய ஆணையே அந்த பெண்ணானவள் மணந்து கொள்ள விரும்பினாள். உலக படைப்புகளில் உயர்ந்த படைப்பு பெண்ணே. அனைத்து உயிர்களையும் உண்டாக்குவதும் காப்பாற்றுவதும் உயிர்ப்பிப்பதும் பெண்ணே. அன்பு, ஆதரவு, பகிர்தல் இந்த மூன்றுக்கும் பொருத்தமாய் மனித குலத்தில் வாழ்பவள் பெண். அவளே ஆக்கலும் காத்தலும்
ஆற்றலுக்குமான ஆதி தொன்ம தாய் வடிவில் உள்ளாள். சக்தி மகத்தான ஆற்றல் படைத்த பெண் தெய்வம் என்று இந்து மத வழிபாடு தெரிவிக்கிறது. மனைவியை மனையறத்தின் வேர் என்று சேக்கிழார் புகழ்ந்துள்ளார். அதனால்தான் பெண்ணின் பெருந்தக்க யாவுள என்று வள்ளுவரும் வினவுகிறார். பெண்களின் பெருமையை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்தே அறிந்து கொள்ளலாம். புராண காலத்துக்கு காரைக்கால்

அம்மையார் போன்றவர்களையும், சங்ககாலம் தழுவிய காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி ஆகியவற்றில் உள்ள பெண் பாத்திரங்களின் வரலாறுகள் பெண்ணியத்திற்கு பெருமை தேடி தந்துள்ளன. சிலம்பில் கண்ணகி, மாதவி, கவுந்தி அடிகள், தேவந்தி போன்றவர்களின் வரலாறுகள் பல பண்புகளை உயர்த்தி நிற்கின்றன. கண்ணகி தெய்வமாகியது பெண்மைக்கே உய்வு தருவது. மாதவி மணிமேகலையின் துறவு மேன்மை போன்றவற்றை நாம் மறக்கவே முடியாது. பெண்பார் புலவர்கள் சங்க காலத்திலேயே கல்வியில் சிறந்தவர்களாக இருந்துள்ளனர். தலைமை பண்பு மிக்கவர்களாக சரித்திர சாதனை புரிந்துள்ளனர். மன்னர்களுடன் இப்புலவர்களின் தொடர்பு தூது போன காட்சிகளும் உண்டு. ஆதிசங்கரருடன் விவாதம் செய்த பெண் பற்றிய வரலாறும் உண்டு. இத்தகு சிறப்பினை பெற்ற சங்ககால பெண் புலவர்கள் யார் என்றால், ஔவையாரை தவிர வேறு யாருடைய பெயரும் நம்மில் பலருக்கு தெரியாது. நமக்கு கிடைத்துள்ள சங்க பாடல்களை எழுதிய புலவர்களின் எண்ணிக்கை 473 பேர். அவற்றில் பெண் புலவர்களின் எண்ணிக்கை 41 ஆகும். 16 புறநானூற்று புலவர்கள், அவர்கள் 59 பாடல்களை பாடியுள்ளனர். இந்த பெண் புலவர்களின் பாடல்கள் மூலமும் ஆண் புலவர்கள் பாடிய பாடல்கள் மூலமும் புறநானூற்று கால பெண்கள் இயல்பு பற்றி நாம் சிறப்பாக அறிந்து கொள்ளலாம். பெண்ணின் கடமையும் வீரமும் புறநானூற்றில் சிறப்பாக கூறப்பட்டுள்ளது. ஒரு ஆணை பெற்று வளர்த்து ஆளாக்குவதில் அவனது தாய்க்கு பெரும் பங்கு உண்டு. புலவர் பொன்முடியார் ஒரு தாய். அவர் சொல்கிறார், ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல் வடித்து கொடுத்தல் கொள்ளர்க்கு கடனே, நன்னடை நல் கல் வேந்தர்க்கு கடனே, ஒளிரு வாழ் அருஞ்சமம் முறுக்கி களிறு எரிந்து பெயர்தல் காலைக்கு கடனே. அதாவது, மகனை பெற்று பேணி காப்பது எனக்கு கடமை, அவனை சான்றோனாக்குவது தந்தைக்கு கடமை, அவனுக்கு நல்ல நடத்தையை அளிப்பது மன்னனுக்கு கடமை, அவனுக்கு வேல் வடித்து கொடுத்தல் கொல்லனது கடமை, ஒளிர்கின்ற வாளால் கடும் போரிலே யானையை வெட்டி மீள்வது என் மகனாகிய காளைக்கு கடமை என முடியும் புகழ் பெற்ற அந்த பாடல். ஆண் மகனை பெறுவதில் சங்ககால சமூகத்துக்கு இருந்த மகிழ்ச்சியையும், அதைவிட அவனை சான்றோனாக்குதலில் இருந்த இரட்டிப்பு மகிழ்ச்சியையும் நாம் இங்கே பார்க்கலாம். சங்க காலத்தில் சான்றோன் என்பதற்கு வீரன் என்ற பொருளே பொதுவாக இருந்தது. அதே போல காதல் வாழ்விலும் சங்ககால மகளிர் சிறப்பாக இருந்தனர் என்பதை புறநானூற்று பாடல் விளக்குகிறது. சங்க காலத்தில் பெண்கள் தமக்குரிய மணமகனை தேர்ந்தெடுக்கும் உரிமை அளிக்கப்பட்டிருந்தது. அதனை களவு என்று அக்கால சமூகத்தார் குறிப்பிட்டனர். அவனையே திருமணம் புரிந்து கொண்டு இல்லற வாழ்வை இயற்றுவது கற்பாகும். எனவே அக்கால சமூகத்தில் மகளிருக்கு இருந்த உரிமைகளுள் தலையாய உரிமை தலைவனை தேர்ந்தெடுத்தலே ஆகும். இதனை மகளிருக்கு வழங்கிய சமூகம் சிறப்புடையது. பருவ பெண்களை மகளிர் எனல் சங்ககால வழக்கு. மகளிர் குளத்தில் நீராடுகின்றனர். குளத்தில் பூத்திருக்கும் பூவை பறித்து வருகின்றனர். மகளிர் பாவை செய்து, பாவை என்றால் பொம்மை, அந்த பாவை பொம்மைக்கு குளத்தில் பறித்து வந்த பூக்களை அழகாக தைத்து சூட்டி மகிழ்கின்றனர். சமைக்கும் முறையை பற்றியும் பாடல்கள் தெரிவிக்கின்றன. அக்கால பெண்கள் உணவு சமைக்கும் முறையை ஒரு பாடல் அழகாக கூறுகிறது. அருவி ஆர்க்கும் களைப்பயில் நனந்தலை, கறி வளர் அடுக்கத்து மலர்ந்த காந்தல், கொழுங்கிழங்கு மிளிர கிண்டி கிளையடு, கடுங்கன் கேளல் உழுத பூலி, நன்னால் வருபதம் நோக்கி குறவர் உழா அது வித்திய பரு உக்குரர் சிறு தினை, முந்து விளையானர் நாள் புதிது உண்மார், மறையான் கறந்த நுரைக்கொள் தீம்பால், மான் தடி புளுக்கிய புலவு நாறு குளிசி, வான்கேள் இரும்புடை கலா அது ஏற்றி, சாந்த விரகின் உவிந்த புன்கம், பூதலங் கவினிய குளவி முன்றில், செழுங்கோள் வாழை அகல் இலை பகுக்கும் ஊரா குதிரை கிழவ என்ற புறநானூற்றின் 168 பாடல் கருவூர் கந்தப்பிள்ளை சாத்தனார் என்ற புலவர் பாடியிருக்கிறார். இந்த பாடலின் வழியாக சமைக்கும் முறையில் பெண்கள் சிறப்பாக இருந்தனர் என்பதையும் நாம் அறியலாம். அதே போல பெண்கள் சிறந்த ஒழுக்கமுடையவர்களாக காணப்பட்டுள்ளார்கள் புறநானூற்று பாடல்களில். சங்க இலக்கியங்களில் பெண்களின் ஒழுக்கம் அதாவது கற்பு வலியுறுத்தப்பட்டுள்ளது. கணவனை இழந்த பெண்களின் மறுமணத்திற்கு அக்காலத்தில் அவ்வளவாக வரவேற்பு இருக்கவில்லை. அத்துடன் கணவன் இறந்தவுடனேயே பெண் இறந்து விடுதலே சிறந்த ஒழுக்கமாக கருதப்பட்டது. பூதபாண்டியன் இறந்தவுடன் அவனது மனைவி
பெருங்கோ பெண்டு கணவனின் ஈமத்தீயில் குதித்து உயிர் நீத்தாள். இதன்

இதனை புறநானூற்று பாடலின் வாயிலாக அறியலாம். பெருந்தோட்கணவன் மாய்ந்தன வரும் பர வள்ளிதழ் அவிந்த தாமரை நல்லிக்கும் பொய்கையும் தீயுமோரற்றே. புறநானூற்று பாடல் 246 வாயிலாக இந்த செய்தி சொல்லப்படுகிறது. கணவனை இழந்த பெண்கள் கூந்தலை நீக்கி கொண்டார்கள் என்பதையும், அணிகலன்கள் அணியாது இருந்தனர் என்பதையும் இந்த புறநானூற்று பாடல் வரிகள் வெளிப்படுத்துகின்றன. கூந்தல் கொய்து குறுந்தொடி நீக்கி அள்ளி உணவின் மனையோடு என்ற புறநானூற்றின் 312 பாடல் இதை தெளிவாக கூறுகிறது. அதே போன்று கணவனை இழந்த பெண்கள் நீர் சோற்றை உண்ண வேண்டும், பாயின்றி தரையில் உறங்க வேண்டும் என்பதையும் இந்த புறநானூற்று பாடல் வரிகள் வெளிப்படுத்துகின்றன. கால் போனல் விலர் நறுனை தீண்டா தடையிடை கிடந்த கையிழி பிண்டம் வெண்ணெட் சாந்தோடு புளிப்மெய் தட்ட வேலை வெந்தை வல்சியாக. புறநானூற்றின் 246 பாடல் இவ்வாறு கூறுகிறது. இவ்வாறு கணவனை இழந்த பெண்கள் கைமை நோன்பு நோற்று துன்பத்தை அனுபவித்திருந்தாலும் கற்பு என்பது எல்லா நிலையிலும் பெண்களுக்கு மட்டுமே வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஆணும் பெண்ணும் சமுதாய சட்டத்திற்கு முன் சமமாக கருதப்படவில்லை என்பது இதன் மூலம் பெறப்படுகின்றது. அதே போல பெண்கள் அதிக கட்டுப்பாடுகளை எதிர்நோக்கி இருந்தார்கள். ஆண்களை விட பெண்களுக்கே அதிக கட்டுப்பாடுகள் இருந்தன. தலைவன் மீது கொண்ட காதலை சொல்வதற்கும் தலைவனை தலைவி சந்திப்பதற்கும் பல்வேறு கட்டுப்பாடுகள் இருந்துள்ளன. கோப்பெருநர் கிள்ளியின் மீது தக்கண்ணையார் காதல் கொண்டு அவருடன் சேர முடியாது இருந்ததிலிருந்து அக்கால கட்டுப்பாடுகள் தெரிய வருகின்றன. நற்கிள்ளியின் பருத்த தோலை தழுவ துடிக்கிறேன், ஆனால் எங்களிடையே சான்றோர் அவை இருப்பதை எண்ணியும் என் தாயை எண்ணியும் அஞ்சுகிறேன் என்று பாடுகிறார் அவர். இதனை புறநானூற்று பாடல் வரிகள் வெளிப்படுத்தியுள்ளன. தொடி களி திடுதல் யான் யாய் அஞ்சுவலே அடுகிறேன் முயலங்க அவை நானுவலே என்ற புறநானூற்று பாடலில் இதை நாம் அறியலாம். புறநானூற்று பாடல்களில் பெண்களின் வீரம் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கியுள்ளமை, சிறந்த ஒழுக்கமுடையவர்களாக காணப்பட்டுள்ளமை, பெண்கள் அதிக கட்டுப்பாடுகளை எதிர்நோக்கியுள்ளமை போன்ற விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. எனினும் கைமை நோன்பு நோற்று துன்பங்களை அனுபவித்தாலும் அதிக கட்டுப்பாடுகளுக்கு முகம் கொடுத்தாலும் கற்பில் சிறந்து விளங்கியுள்ளதோடு வீரத்தில் ஆண்களுக்கு இணையாக அவர்கள் விளங்கியுள்ளார்கள் என்பது புறநானூற்று பாடல்களின் ஊடாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. புறநானூற்றில் பெண்கள் மன்னன் தவறு செய்தால் அதை கண்டிக்க கூடிய புலவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். மற்ற சான்றோர்கள் இருக்கிறார்களே அவர்கள் கண்டிப்பார்கள் என்று பொறுமையாக இருக்கவில்லை. சாதாரண மக்கள் வாழ்க்கையில் அத்தன்மை இருந்தால் அதற்கு சமுதாயம் அங்கீகாரம் கொடுத்து விடுகிறது, எவ்வித மறுப்பும் காட்டுவதில்லை. அதுவே மன்னனாக இருந்தால் அதை கண்டிப்பதற்கு பெண் புலவர்கள் மிகவும் தயாராகவே இருந்தார்கள். அதற்கு நாம் ஔவையாரையே உதாரணமாக கூறலாம். அதே போல பாரி வள்ளலுடைய மகளிர் நிலைமை அப்படின்னு பார்த்தோம் என்றால், மன்னன் இறந்துபட்டால் அவன் மக்களின் வாழ்க்கை நிலையும் சரியும், அப்படித்தானே? எப்படிப்பட்ட உன்னதமான நிலையில் இருந்தாலும் ஒரு சரிவு ஏற்பட்டது என்றால் வாழ்க்கையில் அதைவிட வேறு அவலம் தேவையில்லை என்றே கூறலாம். தொல்காப்பியம் அவலத்தின் நிலைகளாக இளவே, இழிவு, அசைவு, வறுமை என்று கூறும். அசைவு என்பது வாழ்க்கையின் உச்சகட்டத்திலிருந்து ஏற்படும் மிகப்பெரிய சரிவு எனலாம். உதாரணமாக கோவலனின் நிலை மற்றும் ராவணனின் வாழ்க்கை என கூறலாம். ரெண்டையுமே நம்ம இதற்கு உதாரணமாக கூறலாம். புறநானூற்றிலும் இத்தகைய வாழ்க்கைக்கு பஞ்சமே இல்லை. மிக பெரிதாக பேசப்பட்டவன் பாரி. கபிலரின் தூய நட்பு நமக்கெல்லாம் தெரியும். கபிலர் பாரியின் மகளை திருமணம் செய்விப்பதற்காக ஒவ்வொரு ஊராக அழைத்து செல்கின்றார். என்ன ஒரு வேதனை, என்ன ஒரு அவமானம்! இந்த பாடல் 200 நெஞ்சை உருக்க வல்லது. கபிலர் விச்சிக்கோவினிடத்தில் கூறுகிறார், இத்தனை நாள் நீ எனக்கு கொடுத்தாய், இப்பொழுது நான் கொடுக்க நீ பெற்றுக்கொள்வாய். கரங்கு மணி நெடுந்தேர் கொள்கென கொடுத்த பரந்தோங்கு சிறப்பிற் பாரி மகளிர் யானே பரிசிலன் மண்ணு மந்தனினேயே நினக்கு யான் கொடுப்ப கொன்மதி என்று கூறுகிறார். அவன் பாரி மகளிரை ஏற்றுக்கொண்டானா? இல்லையே. கொடுப்பது யார்? மிக்க சிறப்பு பெற்ற கபிலர், தமிழ் உலகம் போற்றும் கபிலர். புலவர் பாடினால் என்ன, தந்தால் என்ன? பொருள் யார்? பாரி மகளிர். தந்தையின் நிலை கேவலம், அவன் கொல்லப்பட்டான். ஆகையால் தந்தையின் நிலை சீர்கெடும் போது அவனுடைய மக்களுக்கு அவலம்தான் உண்டாகும் என்பதை இந்த பாடல் மெய்ப்பிக்கிறது. அவன் மக்களை ஏற்று காப்பார் இல்லை. கபிலர் அதற்காக மனம் சோர்ந்து விடவில்லை. மக்கள்
மக்களுடன் இருங்கோவனிடத்தில் செல்கிறார். நெடுமாப்பா

0: மகளிர் யானே தந்தை தோழரன் இவன் என்று மகளிர் அருந்தனன் புலவன் கொண்டு வந்தனனே, நீயே யான் தர இவரை கொன்மதி. இந்த பாடலில் கபிலர் பாரியையும் புகழ்ந்து இருங்கோவையும் புகழ்கிறார். அவன் அதை பற்றி கவலைப்படாமல் மிக தீர்மானமாக அவனும் மறுத்து விடுகிறான். மிக்க வேதனை கொண்டவராக இவர் கைவன் பாரி மகளிர் என்ற என் தேற்றா புன்சொல் தோற்றீர் சிற்பெரும என்கிறார் விடுத்தெனின் என்று விடை பெறுகிறார். இதைவிட தந்தையின் இறப்பு கண்டு பாரி மகளிர் பாடும் பாடல் உள்ளத்தை உருக்க வைப்பது. அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் என்ற பாடலை யாரால் மறுக்க இயலும், மறக்க இயலும்? சற்றே மாறுதலாக வீட்டில் கணவன் இல்லை என்றால் மனைவி விருந்தினர்களை போற்ற தயங்குவாள் என்பது சங்ககால நிலைகளில் ஒன்று. உதாரணமாக கோவலனிடத்தில் கண்ணகி பேசும் பொழுது விருந்தினர்களை போற்ற முடியவில்லை என்று கூறி வருத்தப்பட்டாள் என்பதை நாம் பார்க்கிறோம். சீதையும் ராமனை பற்றி நினைக்கையில் விருந்து கண்டு எண்ணுறுமோ என விம்மினாள் என்பதாக கம்பன் கூறுவார். மாறாக புராண நூற்றில் ஒரு பாடலில் இளவிச்சி கோவினிடத்தில் பெருந்தலை சாத்தனார் கூறுவது இது. கணவன் பொருளுக்காக சேட்புலம் சென்றால் மனை கிழவி தன் தகுதிக்கேற்ப மற்றவருக்கு பொருளை கொடுப்பர், அது அவருடைய கற்பின் மாண்பு என்று பாராட்டுகிறார். கிழவன் சேட்புலம் படரன் நிலை அணிந்து பெண்டிரும் தம் பதம் கொடுக்கும். இந்த பாடல் எதற்காக பாடப்பட்டதென்றால் அவையிலே இளங்கண்டீரக்கோவும் இளவிச்சிக்கோவும் இருக்க சாத்தனார் முன்னவரை மட்டும் தழுவி பின்னவரை விட்டுவிட்டார். அதற்கு அவர் கூறும் காரணம் பின்னவர் நன்னன் மரபை சேர்ந்தர் என்பதனால் தழுவவில்லை என்று. தவறு செய்தவனை தண்டிப்பது மட்டுமன்று அவனுடைய மரபை சார்ந்தவர்களையுமே சற்று ஒதுக்கி விடுவதை இதன் மூலமாக பார்க்கிறோம். மேலும் கணவன் வீட்டில் இல்லை என்றாலும் மனைவி தன் கடமையை ஆற்றும் பண்பும் இதன் மூலம் பெறப்படுகிறது. புறநானூற்று பாடல்கள் சங்ககால மக்களின் வீரத்தை மட்டுமல்லாது அவர்களுடைய வேதனை, மன வருத்தம் போன்றவற்றையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது என்று சொல்லலாம். சங்ககால பாடல்களில் பெண்கள் மிக சிறப்பான நிலையிலேயே இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் இதன் மூலம் அறியலாம். சங்ககால புறத்துறை வாழ்வியல் நிலைகளை புறநானூறும் பதிற்று பத்தும் சிறப்பாக உரைக்கின்றன. வரலாற்று நிகழ்ச்சிகள் நேர்வரிசையாக கூறப்பெறவில்லை என்றாலும் அப்பாடல்கள் அந்த கால மக்களின் பழக்க வழக்கங்கள், தொழில் முறைகள், பண்பாட்டு கூறுகள், கல்வி முதலியானவற்றை விளக்குகின்றன. இதில் பெரும்பான்மையான பாடல்கள் பல மன்னர்களையும் குறுநில மன்னர்களையும் அவர்களின் வீரம், கொடை போன்றவற்றையும் விரிவாக பேசுகின்றன. இதன் மூலமாக புறநானூற்று பாடல்களில் பெண்களின் வீரம், கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கியுள்ளமை, சிறந்த ஒழுக்கமுடையவர்களாக காணப்பட்டுள்ளமை இந்த பாடல் வரிகள் நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்து காட்டுகிறது.
1: இதுவரை புறநானூற்றில் பெண்களின் வீரமும் தாய் என்பும் பேரூரை கேட்டோம். வழங்கியவர் தமிழாசிரியை சுகுமாரி சவுண்டையன் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இலக்கிய உலா.

வணக்கம். நான் வந்து நந்தினி ரமணி, பரதநாட்டிய கலைஞர். அனைவரும் கேளுங்கோ, மதுரை எஃப்எம் 103.3. மறக்காதீங்க, நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அளிக்கக்கூடிய சேனல் எஃப்எம் மதுரை 103.3.

0: வணக்கம் நேர்களே, நேரம் இரவு 9 மணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றலைகளில் உங்களுடைய கடிதங்களை வாசிக்க ஆர்வமாக நாங்கள் காத்திட்ருக்கோம். நாங்கள் அப்படின்னா யார் யாருன்னு கேட்குறீங்களா?
1: ஜானகி மற்றும்
0: கண்டிப்பாக அதை கேட்குறதுக்கும் நேயர்கள் ஆர்வமாக காத்திட்ருப்பாங்க இல்லையா?
1: கண்டிப்பாக. நான் சுபத்ரா தேவி.
0: மற்றும் ஜானகி. ஆமாம் நேயர்களை, இன்றைக்கி ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுடைய கடிதங்களை கடகடான்னு வாசித்து அப்படியே உங்களுக்கு பிடிச்ச பாட்டையும் டக் டக்குன்னு கொடுத்துடலான்னு பார்க்குறோம். அப்படி தானே சுபத்ரா?
1: கண்டிப்பாக. நேயர்களோட விருப்ப பாடல்களும் விமர்சனங்களும் இடம்பெறும் நிகழ்ச்சி தான் காற்றில் விரியும் கடிதமலர்கள். சரி, நம்ம இதெல்லாமே சொல்லிட்டோமே, அட்ரஸ் ஒரு முறை சொல்லிடலாமா? நேயர்கள் வந்து எந்த முகவரிக்கு எழுதி அனுப்பலாம்?
0: எந்த முகவரிக்கு எழுதி அனுப்பணும்னா, நிலை இயக்குனர் காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி, சொக்கிக்குளம், மதுரை 2. இந்த முகவரிக்கு எழுதி அனுப்பணும். என்னங்க எழுதி அனுப்பணும்
1: அப்படின்னு கேட்கலாம்.
0: கண்டிப்பா, ஒரு கடிதத்துல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்க பேர், ஊர் குறிப்பிட்டு எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. இல்ல இன்னொரு கடிதத்துல அப்ப என்ன எழுதணும் அப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க கேட்கக்கூடிய நம்மளுடைய வானொலி நிகழ்ச்சிகள், அந்த நிகழ்ச்சிகள் குறித்த உங்களுடைய விமர்சனங்களை நீங்க எழுதி அனுப்பலாம். இரண்டுக்குமே ஒரே முகவரி தான், ஆனா விருப்ப பாடல் ஒரு கடிதத்திலையும், விமர்சனம் மற்றொரு கடிதத்திலையும் எழுதி அனுப்புங்க. சரி, இன்னைக்கு காற்றில் விரும்பும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில முதல்ல ஒரு நேயரோட விருப்ப பாடலோடு காத்துட்டு இருக்கேன்.
1: கண்டிப்பா, விருப்ப பாடலோட தான் நம்ம எப்பவுமே நிகழ்ச்சியை தொங்குவோம் இல்லையா? சோ அந்த வகையில யார் எங்க இருந்து என்ன பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறீங்களா?
0: ஒரு அருமையான மெலோடி சாங் கேட்டிருக்காங்க. யாருன்னா, மதுரை கைத்தறி நகர்ல இருந்து ஸ்ரீதேவி குமரன். அவங்களுடைய விருப்ப பாடலாக சாட்டை திரைப்படத்திலிருந்து. கேட்ட அவங்களுக்காகவும் கேட்ட சிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் இந்த பாடல் காற்றலைகளில்.

0: கடித வழி விருப்ப பாடல்களையும் விமர்சனங்களையும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் காற்றில் விரும்பும் கடித மலைகள் நிகழ்ச்சியில். 9:07 என்கிட்ட ஒரு விமர்சனம் ரெடியா இருக்கு, உங்ககிட்ட என்ன இருக்கு?
1: என்கிட்ட ஒரு விருப்ப பாடல் கடிதம் ரெடியாவே இருக்கு. சரி, முதல்ல நீங்க விமர்சனத்தை வாசிச்சிருங்க, அதுக்கப்புறம் நம்ம விருப்ப பாடல் கேட்போம்.
0: கண்டிப்பா. விமர்சனம் எழுதுறது பொதுவா இப்பெல்லாம் நம்ம இருக்கக்கூடிய நவீனமான இந்த உலகத்துல எவ்வளவு வேகமா நம்ம வேலைகள் பார்க்க முடியுமோ அவ்வளவு வேகமா பார்த்துட்டு இருக்கோம். அதுலயும் நமக்காக கடிதம் எழுதி அனுப்பியிருக்காங்க இல்லையா?
1: இந்த யார் எங்க இருந்து என்ன நிகழ்ச்சிக்காக விமர்சனம் எழுதி அனுப்பியிருக்காங்க?
0: அதாவது குண்டேந்தல்பட்டியில இருந்து மா தவமணி எழுதி அனுப்பியிருக்காங்க. எந்த நிகழ்ச்சி குறித்த விமர்சனம்னா, டெய்லி காலையில கேட்கிறோம் இல்லையா இணைத்தானும் நல்லவை கேட்க, அந்த நிகழ்ச்சிக்கான விமர்சனம் தான். இது என்னைக்கு இடம்பெற்றுச்சுன்னா 3 மே. அந்த நிகழ்ச்சியில மகிழ்ச்சி அப்படின்றது ஒரு தலைப்பா அவங்க வந்து கொடுத்து பேசியிருக்காங்க இணைத்தானும் நல்லவை கேட்கல. மகிழ்ச்சி அப்படின்றது எல்லாராலும் தேடக்கூடிய ஒன்று. அது குழந்தை பருவத்திலையும் இருக்கும், குமர பருவம், முதுமை பருவம், 3 பருவங்களையும் அந்தந்த பருவ காலத்தில் அந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி மகிழ்ச்சி இருக்கும். இன்னும் மகிழ்ச்சி பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. மன நிறைவு தான் மகிழ்ச்சி, எதிர்கால மகிழ்ச்சிக்கா நிகழ்கால நித்திய மகிழ்வுகளை மறைந்து அலைந்து திரிஞ்சிட்ருக்கோம், போதும் அப்படின்ற மனநிறைவோட மகிழ்ச்சியை பெற்று மற்றவர்களுக்கும் பகிர்ந்து வாழ்வதே சிறந்த மகிழ்வான வாழ்வாகும் அப்படின்னு மகிழ்ச்சி பற்றி ரொம்ப அருமையாக சொன்ன பேராசிரியர் ஜி பிரேமா அவர்களுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்பியிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்ப இருக்கக்கூடிய நவீன யுகத்துல நம்ம நேயர்கள் இன்னுமே
1: கடிதமா நிகழ்ச்சிகளை கேட்டு அதை இவ்வளவு அழகா அது ஒரு விமர்சனமா எழுதி அனுப்பியிருக்காங்க இல்லையா?
0: அதே மாதிரி விருப்ப பாடலா இருந்தாலும் சரி, விமர்சனமா இருந்தாலும் சரி, கடிதத்தை பயன்படுத்துறது நாம தான் அப்படின்றதுல ரொம்ப பெருமையாவே சொல்லிக்கலாம். விமர்சனம் எழுதி அனுப்பிய இந்த நேயருக்கு நம் நிலையத்தின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு அடுத்ததாக ஒரு விருப்ப பாடல் கேட்டலாம்னு நினைக்கிறேன்.
1: விருப்ப பாடல் கேட்கலாம் கண்டிப்பா. யார் எங்க இருந்து எந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன் அவங்க தான். எந்த திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, ஜூலி கணபதி திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்டிருக்காங்க. கடிதம் எழுதின அந்த நேருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சு அவங்க கேட்ட பாடலையும் வழங்கிடலாம். பாடல் இதோ காற்றலைகளில்.

0: 9:13 நம்ம கேட்டுட்ருக்கோம் காற்றின் கடித மலர்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இந்த காற்றில் விரையும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் உங்களுடைய கடிதங்களும் இடம்பெறணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், கடிதம் எடுத்துக்கோங்க. அந்த கடிதத்தில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு என்ன படத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்ற படம் பேர், உங்கள் பேரும் உங்களுடைய ஊரும் குறிப்பிட்டு நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நிலைய இயக்குனர், காற்றில் விரையும் கடித மலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி, சொக்கிக்குளம், மதுரை 2, இந்த முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. அதே மாதிரி நம்ம வானொலி நிகழ்ச்சி கேட்கக்கூடிய நேர் தான், அதனால் நம்ம வானொலி நிகழ்ச்சிகள் குறித்த உங்களுடைய விமர்சனங்களையும் நீங்கள் எழுதி அனுப்பலாம். எந்த நிகழ்ச்சி என்ன கேட்டீங்க, அது எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுது. விமர்சனங்களை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி இதே முகவரி தாங்க, நிலைய இயக்குனர், காற்றில் விரும் கடித மலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி, சொக்கிக்குளம், மதுரை 2. இந்த முகவரிக்கு விருப்ப பாடல் ஒரு கடிதத்திலையும் விமர்சனம் ஒரு கடிதத்திலையும் எழுதி அனுப்புங்க.
1: கண்டிப்பா நம்ம நேயர்கள் கேட்டுட்டே இருப்பாங்க. சோ விமர்சனம் தனி கடிதமாகவும் விருப்ப பாடல் தனி கடிதமாகவும் எழுதி அனுப்பிடுவாங்க அப்படின்னு நம்பலாம். சரி, இப்போ என் கையில ஒரு விருப்ப பாடல் கடிதம் தான் இருக்கு. யார் எங்க இருந்து எந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து பார்த்தா அந்த லெட்டர் பாருங்களேன், ரொம்பவே கலர்ஃபுல்லா அழகா வண்ணமயமான எழுத்துக்களால எழுதிருக்காங்க இல்லையா,
0: சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க.
1: சரி, எந்த திரைப்படத்துல இருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, எஜமான் திரைப்படத்துல இருந்துதான். யாரு கேட்டிருக்காங்க, ராமேஸ்வரத்துல இருந்து முகமது ஷியாத் அவங்க தான் கேட்டிருக்காங்க. நிலையத்தில் அனைவரும் நலமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே அனைவருமே நலமா இருக்கும், உச்சரித்த உள்ளத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு தான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அவங்க கேட்ட பாடலை கொடுத்துடலாமா?
0: கொடுத்துடலாம். எஜமான் திரைப்படத்துல இருந்து

0: 9:20 கேட்டுட்டு இருக்கோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்களின் நேரமாக காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி. அடுத்ததா ஒரு விமர்சனத்தோட காத்துட்டே இருக்கீங்களே சுபத்ரா.
1: கண்டிப்பா வாசிச்சிடலாமா விமர்சனத்தை? யார் எங்கிருந்து எழுதியிருக்காங்க அப்படிங்கறத நான் அப்புறம் சொல்றேன். என்ன நிகழ்ச்சிக்காக எழுதியிருக்காங்க அப்படின்னா, 26/5/2026 அன்னைக்கு காலையில 11 மணிக்கு பக்குவத்தின் முதல் படி எது என்று கேட்டிருந்தது. நேயர்கள் பலவிதமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். தொகுத்து வழங்கி நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக கொண்டு சென்ற சகோதரர் கார்த்திகை தீபன் அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுமே அந்த நிகழ்ச்சியில பங்கேற்று அவங்களுடைய கருத்தையுமே பகிர்ந்துகிட்டது ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு அனுபவமா இருந்துச்சு அப்படிங்கறதையும் தெரிவுபடுத்தியிருக்காங்க. அடுத்ததா இன்னொரு நிகழ்ச்சிக்காக விமர்சனமும் எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னா, 1/6/2026 பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில இயக்குனரும் நடிகரும் பாக்யராஜ் அவங்க பற்றிய தகவலோட அவங்க நடிச்ச இயக்கிய திரைப்படங்கள்ல இருந்து பாடல்களை தந்தார் சிறப்பாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னா, முத்துகிருஷ்ணனுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழகா நிகழ்ச்சிகளை கேட்டு விமர்சனத்தையும் எழுதியிருக்காங்க. எழுதின நேயர் யாரு அப்படின்னா, ராணி தேனியிலிருந்து அவங்க தான் எழுதியிருக்காங்க. கடிதம் எழுதின அந்த நேயருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சு, ஜானகி சொல்லுங்க உங்க கையில அடுத்ததா என்ன விருப்ப பாடல் வளம் வர காத்துட்டே இருக்கு? நேயர்கள் ரொம்ப சூப்பரான பாடல்கள்லாம் கேட்டுட்டே இருக்காங்க இல்லையா?
0: ஆமா, இப்போ ஒரு மைல்டு மெலோடியான ஒரு சாங் கேட்டோம், அடுத்ததா ஒரு சூப்பரான கருத்தான பாடல் கேட்க போறோம்.
1: கண்டிப்பா. எந்த திரைப்படத்துல இருந்து?
0: படிக்காதவன் அந்த படத்துல இருந்து, திருப்பதியிலேருந்து எஸ் பிரகாஷ் இவங்க தான் இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. படிக்காதவன் திரைப்படத்திலேருந்து கேட்ட அவங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் இது பாடல் வந்துட்டே இருக்கு கேஜி எஸ் தாஸின் குரலில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: காற்றில் விரியும் கடித மலர்கள் கேட்டுட்டு இருக்கோம். 9:27 நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் விமர்சனங்கள் இப்படி மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருக்கேன். இந்த நேரத்துல அடுத்ததா ஒரு விமர்சனத்தோட காத்துட்டு இருக்கேன். யார் எங்கேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, ராஜேஸ்வரி சத்யசீலன் மதுரையிலேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்க. எந்த நிகழ்ச்சி குறித்த விமர்சனம் அப்படின்னா, 2 நிகழ்ச்சிக்கான விமர்சனம் எழுதி அனுப்பியிருக்காங்க.
4: என்னென்ன நிகழ்ச்சின்னு சொல்லிருங்க, சீக்கிரமா கேட்க எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. நேர்களும் அதே மாதிரி ஆர்வத்தோட காத்துட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
3: வசந்த கானங்களும் பட்டுச்சிறகம், இந்த 2 நிகழ்ச்சிக்கான விமர்சனம் May 28, 29 28 வசந்த கானங்கள், 29 பட்டுச்சிறகு. இந்த நிகழ்ச்சி குறித்த விமர்சனம் தான். என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, அன்னை வியாழக்கிழமை 28 வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் படங்கள் என்னென்ன படத்துலேருந்து பாட்டு வந்துச்சுன்றதுக்காண்டி, அன்னையின் அணை, அமர தீபம், பலைப்பாண்டியா, இதயத்தில் நீ, இந்த மாதிரி படங்கள்லாம் எழுதி பழைய படங்களில் திரை இசை கேட்டது மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் 29 வெள்ளிக்கிழமை பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் ஒளிபரப்பான பாடல்கள் எல்லாம் மனம் கவர்ந்தவையாக இருந்துச்சு. ஒளிபரப்பியா ஆர்ஜே கிளாரா அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மதுரை பண்பலையில் எல்லா ஆர்ஜேஸ்க்குமே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. விமர்சனம் எழுதி அனுப்பிய இந்த நேயர் சத்யசீலன் ராஜேஸ்வரியிலேருந்து, ராஜேஸ்வரி சத்யசீலன் புது மாகாளிப்பட்டி மதுரையிலேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு.
4: சரி, இதே மகிழ்ச்சியோட இன்னொரு நேயரோட விருப்ப பாடல் கடிதம் தான் என் கையில இருக்கு. யார் எங்கிருந்து எந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, மதுரை SS காலனியிலிருந்து ஜெயபிரகாஷ் நாராயணன், சரஸ்வதி, மீனாட்சி, பாலாஜி, பூமாரி, பாலகிருஷ்ணன் இவங்க எல்லோருமே சேர்ந்து ஒரு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது நல்ல ஒரு துள்ளலான பாடல் அப்படின்னே சொல்லலாம். எந்த திரைப்படத்துல இருந்து அப்படின்னு கேட்க ஆர்வமா இருக்கீங்களா?
3: கண்டிப்பா துள்ளலான பாடல்னோடனே நமக்கு ஆர்வம் வந்துருச்சு.
4: கண்டிப்பா அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்துல இருந்து தான் கேட்டிருக்காங்க. கடிதம் எழுதின அந்த நேயருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சு அவங்க கேட்ட பாட்டை கொடுத்துடலாமா?
3: கண்டிப்பா, இதோ வந்துட்டே இருக்க அபூர்வ சகோதரர்கள், கேட்டு இணைந்திருங்கள் காற்றலைகள்ல.

0: காற்றில் விரியும் கடித மலர்களில் நேயர்களுடைய விருப்ப பாடலும் விமர்சனமும் கேட்டுட்ருக்கோம். இதே தொடர்ந்து இன்று இரவு 10 மணிக்கு என்ன நிகழ்ச்சி வலம் வர காத்துட்ருக்கு?
1: நேயர்கள் ரொம்பவே ஆர்வமாக காத்துட்டே இருக்க ஒரு நிகழ்ச்சி தான். நேயர்களோட செவிகளை இதமாய் வருடக்கூடிய பட்டுச்சிறகு நிகழ்ச்சிக்காக தான் காத்துட்டே இருப்பாங்க இல்லையா?
0: ஆமாம், கண்டிப்பாக இரவை தலாட்டும் இனிய கீதங்கள் அப்படியே பட்டுச்சிறகுல ரெடியாக காத்திட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு பட்டுச்சிறகை யார் வழங்க காத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிடலாமா?
1: கண்டிப்பாக சொல்லிடலாம்.
0: பட்டுச்சிறை இன்றைய பட்டுச்சிறைகள் லாவண்யா தான் வழங்க போறாங்க. கேட்டு இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியின் கற்றலைகள்ல. காற்றில் விரியும் கடித மலர்கள்ல அடுத்ததா யாருடைய விருப்ப பாடல் கேட்க போறோம்?
1: காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா பூக்க காத்திருக்கக்கூடிய நேயரோட விருப்ப பாடல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காதல் கடிதம் வரைந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான பாடலை கேட்டிருக்காங்க. இந்த அழகான பாடலை கேட்டவங்க யாரு அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பகுதியிலிருந்து எஸ்பி பாபு, சரஸ்வதி, பாலமுருகன். எந்த திரைப்படத்திலிருந்து அப்படின்னா, சேரன் பாண்டியன் படத்திலிருந்து தான் கேட்டிருக்காங்க. இந்த நேயர்கள் எல்லோருமே சேர்ந்து அவங்களோட விருப்பத்தில் பாடல் கேட்டிருக்காங்க இல்லையா, நம்மளும் கொடுத்துடலாமா?
0: கண்டிப்பா, நமக்குமே அது பிடிச்ச பாடல் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப அருமையான ஒரு மெலடி சாங். இப்போ எஸ்ஐ ராஜ்குமார் சொன்னலதா இவங்களுடைய குரலில் இதை பாடல் வந்துட்டே இருக்கு, சேரன் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 9:40 ஆயிட்டிருக்கு. இந்த நேரத்துல நேயர்களோட ஒவ்வொரு கடிதமும் ஒரு கதை, ஒவ்வொரு வரியும் ஒரு நினைவு, ஒவ்வொரு வார்த்தைகளுமே இதயத்தோட துடிப்பா காற்றலைகள்ல கேட்டுட்டே இருக்கும் காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ரொம்பவே அருமையாக அந்த கடிதங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க, வர்ணனை நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ அடுத்ததாக ஒரு நேயர் கடிதம் எழுதி காத்துட்டே இருக்காங்க. நம்ம பாட்டி எப்போ வரும் அப்படின்னு கேட்டு எல்லாரும்
0: இருப்பாங்க.
1: கண்டிப்பாக வரிசையாக கொடுத்துட்டே இருக்கோம். அதில் இந்த நேயர் யாருன்னா வி வேலாயுதம், திரவிய மலர், விஸ்வா, துர்கா தேவி, தன்விக், இவங்க எல்லாரும் திருச்சி கருமண்டபத்திலிருந்து பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. புதிய பூமி திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் தான் வர காத்துட்ருக்கு. நம்ம காற்றலைகளில் கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

0: இருக்கோம். காற்றில் விழும் கடித மலர்கள் ஆகாஷ்வாணி மதுரை பண்பிலை 103.3, ராமேஸ்வரம் பண்பிலை 100.9. நேரம் 9:45. அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டுலாமா சுபத்ரா?
1: கண்டிப்பாக கேட்டலாம். எந்த நேயர் எந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, தேனியிலிருந்து ஸ்வர்ணலதா அவங்க தான் எழுதியிருக்காங்க. எந்த திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்கன்னா, பட்டினத்தில் பூதம் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து அந்த சிவகாமி மகனிடம் அப்படிங்கிற ஒரு அழகான பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. கடிதம் எழுதின அந்த நேயருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு அவங்க கேட்ட பாடலையும் கொடுத்துடலாம்.
0: கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த கடிதம் மூலமாக நம்ம நேயர்கள் விருப்ப பாடல் கேட்குறாங்க. அதே மாதிரி இந்த பாடலில் வந்து சேதி சொல்கிறத தூது சொல்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த காலத்தில் எல்லாம்
1: கண்டிப்பாக
0: புறா மூலம் தூது விடுறது அந்த மாதிரி இந்த பாடலையும் வந்து காதலன் கிட்ட அவங்களுடைய எண்ணங்களை வந்து தூதா சொல்ற மாதிரி இந்த பாட்டு வந்து ரொம்ப அருமையா இருக்கும். பட்டணத்தில் பூதம் திரைப்படத்தை அந்த டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா குரல்ல கேட்ட நேயருக்காகவும் கேட்ட ரசிக்கும் அனைவருக்காகவும் காற்றலைகள்ல

9:51 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் காற்றில் வீணும் கடித மலர்கள். அடுத்ததா ஒரு நேயருடைய விருப்ப பாடல் தான் கேட்டு ரசிக்க போறோம். மதுரை முனிச்சாலையிலிருந்து கமலா கிருஷ்ணன் பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல். இதோ காற்றலைகள்ல கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

0: நேரம் 9:58 ஆயிடுச்சு. காற்றில் வீணும் கடித மலர்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இல்லையா சுபத்ரா?
1: கண்டிப்பா, இன்னைக்கு நிறைவு பகுதி. அதாவது நேயர்கள் வந்து ரொம்பவே அருமையான பாடல்களா கேட்டிருந்தாங்க இல்லையா? இதே மாதிரி புதுசா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க நேயர்களும் சரி, நம்மளோட விருப்ப பாடல்களும் இடம்பெற்றா நல்லா இருக்குமே, இல்ல விமர்சனங்கள் இடம்பெற்றா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சாங்கன்னா அனுப்ப வேண்டிய முகவரி மட்டும் ஒரு தடவை சொல்லிடலாமா?
0: கண்டிப்பா, புதுசாக கேட்கக்கூடிய நேயர்களுக்கும் ஏற்கனவே எழுதிட்டு இருக்க நேயர்களுக்கும் சொல்கிறோம், மீண்டும் ஒரு முறை, ஒரு கடிதத்தில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், ஊர் குறிப்பிட்டு நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நிலை இயக்குனர், காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி, சொக்கிக்குளம், மதுரை 2. இந்த முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. அதே மாதிரி விமர்சனம், நம்ம வாழல் நிகழ்ச்சி குறித்த விமர்சனங்களையும் எழுதி அனுப்பலாம்.
1: நிறைகள் குறைகள் எதுவா இருந்தாலுமே எழுதி அனுப்பலாம் இல்லையா?
0: ஆமா கண்டிப்பா. அதே மாதிரி ரெண்டுக்குமே தனித்தனி கடிதங்கள் எழுதி அனுப்புங்க. அதே அதுதான் ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள்,
1: எல்லாருமே கேட்டுட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதே மாதிரி ஃபாலோ பண்ணிடுவாங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு காற்றிலும் கடித மலர்கள் நிகழ்ச்சி கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வது
1: சுபத்ரா தேவி
0: மற்றும் ஜானகி. நன்றி நேயர்களே.
1: நன்றி நேயர்களே.
2: வணக்கம், நான் உங்க பின்னணி பாடகி பத்மலதா பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மதுரை FM ரெயின்போ 103.3. உங்களோட சேர்ந்து நானும் இதுல வர ஸ்வீட்டான பாடல்களை கேட்டுட்டு இருக்கேன்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:10.

காட்டாய் இது பட்டு சிறகு ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில்.

சிறையில் பூத்த சின்னமலர் திரைப்படத்திற்காக புலமைப்பித்தன் எழுதிய பாடலை பாடியிருக்காங்க அருண்மொழி மற்றும் ஜானகி. இளையராஜா இசையில் பாடல் வருகிறது வானலைகளில்.

பாடவா திரைப்படத்திலிருந்து கேட்க இருக்கிறோம். பட்டுச்சிறகு நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை அன்மொழி ஜானகி குரல்களில், கங்கை அமரன் வரிகளில், இளையராஜா இசையில் பாடல் இதோ காற்றலைகளில்.

பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் அடுத்ததாக மல்லவேட்டி மைனர் திரைப்படத்திற்காக அன்மொழி ஜானகி பாடியிருக்கும் இந்த பாடலுக்கு வரிகள் கங்கை அமரன். இளையராஜா இசையில் இதோ வருகிறது பாடல்.

பொன்னாட்டி தேவை திரைப்படத்திற்காக சித்ரா அருண்மொழி பாடியிருக்கக்கூடிய இந்த பாடலுக்கு வரிகள் கங்கை அமரன். இளையராஜா இசையில் கேட்கலாம் பாடலை ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில்.

மணிக்குயில் திரைப்படத்திற்காக அருண்மொழி உமாரமணன் பாடியிருக்க இந்த பாடலுக்கு வரிகள் வாலி, இளையராஜா இசையில் இதோ பாடல். அனைவரும் கேட்டு ரசிக்கிறார்கள்.

இனிய கீதங்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது பட்டு சிறகு. தர்மசீலன் திரைப்படத்திற்காக வாலி எழுதியிருக்க பாடலை பாடியிருக்காங்க அன்மொழி, மின்மினி. இளையராஜா இசையில் கேட்கலாம் பாடலை.

வீட்டில் விசேஷங்க திரைப்படத்திலிருந்து ஒலிக்க காத்திருக்கிறது பாடல் அருண்மொழி மற்றும் ஜானகி. குரல்களில் வாலி எழுதிய இந்த பாடலுக்கு இசை இளையராஜா.

பொங்கி வரும் காவேரி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது பாடல் அருண்மொழி சித்ரா குரல்களில், இளையராஜா இசையில், கங்கை அமரன் வரிகளில்.

சிறகு தரும் அடுத்த பாடல் இளையராஜா இசையில், பெரிசுடன் வரிகளில், ஸ்வர்ணலதா அருண்மொழி குரல்களில் கேட்டு ரசிக்கலாம். செவ்வந்தி திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெட்ஸில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பட்டு சிறகு.

சிறந்து நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடல் சந்திரலேகா திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். அன்மொழி கீதா குரல்களில், வாலி வரிகளில், இளையராஜா இசையில் பாடல் இதோ காற்றலைகளில்.

நீண்ட பாடலோடு நிறைவு பெறுகிறது பட்டுச்சிறகு. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுவது லாவண்யா. நன்றி நேயர்களே.

ஆகாஷ்வாணி ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவுபெறுகிறது. மீண்டும் அதிகாலை மணி 4:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம் நேயர்களே.

நாளையுடைய நிகழ்ச்சியை நிகழ்ச்சியும் நிறமாய் கேட்கலாம் நேயர்களே. 5 மணிக்கு பக்தி மாலை, 6:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக, 6:00 புதிய காலையில் சேவை செய்திகள், 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு கற்பவம் அவர்கள், 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் MK மணிமிகளை அவர்கள். ஆறு 35 ஒரு சொல் கேளு, இன்று ஒரு செய்தி. ஒரு சொல் கேளு அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தி, பயிர் பாதுகாப்பில் உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளும் பயணிகளும் குறித்து விருதுநகர் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வக வேளாண் அலுவலர் கா அறிவுத்திரன் அவர்கள் தரும் தகவல். 6:45 திரையிசை, 6:50 பூந்தளிர், காலை 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், புதுச்சேரி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் வழங்குபவர் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள், 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடர்ச்சி, 8:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா தேனி மாவட்டம் நேயர்களுக்காக.

நெஞ்சலாக. 10:02 விருப்ப காணுங்கள், நேர் விருப்பம் புதுக்கோட்டை பழனியாகி இடம்பெறும். 10:30 ஒரு பட பாடல்கள் இடம்பெறும் திரைப்படம் புலி. 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 11:02 கண்ணாடி மாளிகை தலைப்பு 8:30. 11:30 ஸ்டாம்ப்டு சீஷன் 7 டெல்லி அஞ்சலாக. 11:47 திரை இசை. 12:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 12:02 ஸ்நேகிதியே. மதியம் 1:00 வசந்த காணங்கள். 1:50 மெல்லி இசை. 2:00 கவிதை அரங்கம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக. 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 3:20 மெல்ல வரும் பாட்டு. 4:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 4:20 ஆட்டக்களம். மாலை 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 5:20 மாலை தென்றல். 6:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 6:20 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்திப்பூக்கள். 7:00 பாட்டு இதழிட்டு. 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 பட்டாம்பூச்சிகள் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. இரவு 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள். 9:30 சக்கரை வியூகம் பகுதி 13 எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திகேதீபன் அவர்கள். 10:00 பட்டுச்சிறகு. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை விவித் பாரதி தமிழ் 102.3 மெகா ஹெர்ட்ஸின் அலைவரிசை நிகழ்ச்சிகளை சென்னை அஞ்சலாக கேட்கலாம் நேயர்களே.

8:50 சைவாலயின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கொச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 8:50 திரையிசை, 9:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 10:00 செய்தி சுருக்கம்

0: 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ரசிக்கப் போவது தேனும் பாலும். நம் இதயங்களை இந்த இரவு பொழுதில் இனிமையாக்க வருகிறது பழைய பாடலில்லை, பழைய கால நினைவுகளை நம் கண்முன்னே ஓவியங்களாக வரைய வருகிறது முதல் பாடலாக. புதிய பறவை என்ற திரைப்படத்திலிருந்து பி. சுசிலா அவர்களின் குரலில் வரிகள், கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் இசை, விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய வரிகளில் முதல் பாடலாக ஒலிக்கிருக்கிறது. கேட்டு இணைந்திருக்கிறீர்கள் நேயர்களே.

நேரம் இரவு 11:11. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 இந்த இனிமையான இரவு பொழுதை இனிமையாக்க வருகிறது. இன்னிசையில் நினைத்து கொண்டிருக்கிறது தேனும் பாலும். காலம் மாறினாலும் அந்த கால இசைகள் நம் இதயத்தை எப்பொழுதும் நினைத்து கொண்டுதான் இருக்கிறதுங்க. இனிமை என்றும் மாறவே மாறாது. சுமைதாங்கி என்ற திரைப்படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி குரலில்

நேரம் 11:15, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 இன்னிசை மெட்டுகளும் கவிதைகளின் கட்டுகளும் ஒன்றிணைந்து நம் செவிகளுக்கு விருந்தளித்து கொண்டிருக்கிறது தேனும் பாலும். இசைக்கு இனிமைக்கும் வயதில்லை. இந்த இனிமையான பொழுதில் பல எல்லைகளை கடந்து நம் இசைக்கு விருந்தளித்து கொண்டிருக்கிறது தேனும் பாலும். அடுத்ததாக சுமதி என் சுந்தரி என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:20. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 கேட்டு மெய் சிலிர்த்து கொண்டிருக்கிறோம். தேனும் பாலும் மனதை வருடும், உயிரை திருடும் ஒரு பாடல் கேட்டாலே 1000 நினைவுகள் கண்முன்னே கவிதையாய் ஓவியாய் வந்து போகும் இல்லையா நேர்களே? அடுத்த பாடலாக ராஜி என் கண்மணி என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

நேரம் 11:26. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 கேட்டு நம்பினாமே மெய்மறுத்து கொண்டிருக்கிறோம். தேனும் பாலும். சில மௌனங்கள், சில நினைவுகள், சில கவிதைகள், சில வார்த்தைகள் நம்மை உற்சாகப்படுத்தும் இல்லையா? அந்த உற்சாகத்தை பிறருக்கு நாமும் கொடுக்க முயற்சி செய்வோம் நேயர்களே. அடுத்ததாக ராமன் தேடிய சீதை என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடலை

மறந்து போன நினைவுகளும் மறந்து போன காலமும் கடந்து வந்த பாதையும் இசையால் நினைவூட்ட வருகிறது. அடுத்த பாடலாக ராமு என்ற திரைப்படத்திலிருந்து இதோ அந்த பாடல்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 11:32. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நம் இதயங்களை இன்னிசையில் நனைத்து கொண்டிருக்கிறது

நேரம் 11:36. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 இந்த இரவு பொழுதை இனிமையாக்கிக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். இதயங்களை தொட்டு இன்னிசையில் மிட்டு நம்மை கட்டி போட்டு கொண்டிருக்கிறது. அடுத்த பாடலாக ரத்த திலகம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல் கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

நேரம் 11:41. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.33 நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம். தேனும் பாலும். இனிமையான இரவு மெல்லிசையில் பல வரவு, இன்னிசையால் கட்டி போடுகிறது பல பாடல்கள் நம் இதயங்களை இன்னிசையால். அடுத்த ஒரு பாடல் ராஜாவின் ரோஜாவின் ராஜா என்ற திரைப்படத்திலிருந்து இதோ அடுத்த பாடல்.

நேரம் 11:44. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 கேட்டு மெய் செலுத்து கொண்டிருக்கிறோம். தேனும் பாலும் மெல்ல மெல்ல இன்னிசையால் நம்மை கரைத்திட வருகிறது. நாலுவேலி நிலம் என்ற திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடலாக கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

நேரம் இரவு 11:48. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 இசையால் இரவு பொழுதை நனைத்து கொண்டிருக்கிறது தேனும் பாலும். ஒவ்வொரு வரிகளும் ஒரு வாழ்க்கை, ஒவ்வொரு ராகத்திலும் ஒரு நினைவு. ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்றாய் மலரட்டும் நேர்களை. அடுத்ததாக நாம் மூவர் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல் கேட்டு இணைந்திருங்கள் நேர்களை.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:54 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 இசையால் கவிதையாக்கிக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். காலத்தில் இசையால் சுமந்த சுவடுகள் அவற்றின் இனிமை என்றும் புதிதே. இதயத்தில் பதிந்த அந்த இசைகள் நம்மை நம்மில் என்றும் அழியாத நினைவுகளே. அடுத்த பாடலாக நான் அவன் இல்லை என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல் கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

இதழ்களில் கண்டேன் இடிமழை மின்னல் கோபத்தில் கண்டேன். சரியோ தவறோ குறையோ முறையோ இன்றோடு போகட்டுமே, போட சொன்னால் போட்டுக்கிறேன் போரும்பரை கன்னத்திலே. பொன்னழகே பெண்ணழகே கோபமெங்கே கோபத்திலே, பொன்னழகே

சொன்னால் போட்டுக்கிறே பொறுவரை கன்னத்திலே பொன்னழகே பெண்ணழகே போவதெங்கே கோபத்திலே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: அழகாக சிரித்தது அந்த நிலவு.
1: அதுதான் இதுவோ
0: அனலாக கொதித்தது இந்த மனது.

0: நெஞ்சி வந்திட
1: அழகாக சிரித்தது அந்த நிலவு.
0: அதுதான் இதுவோ
1: அனலாக கொதித்தது இந்த மனது.

வந்து இடை கட்டுடல் திண்டிப்பு கடை தொட்டதும் வெட்டுது இடை கட்டுடல் திண்டிப்பு கடை

அடி கதை கேளு, கதை கேளு. கருவாயங்கதை கேளு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4 மணி, இணைந்திருக்கிறோம் திரையிசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் முதலாவதாக உத்தமபுத்திரன் திரைப்படத்திற்காக பி லீலா குரலில், டி கே சுந்தர வாத்தியார் வரிகளில், ஜி ராமநாதன் இசையில்.

இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம். நேரம் 4:10. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் ஏ கல்யாணசுந்தரம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வாணியம்பாடி சி.எம். தட்சிணாமூர்த்தி அவர்கள் தவில். முதலாவதாக அச்சுததாசர் இயற்றிய சாதனந்த தாண்டவம், பகுதாரி ராகத்தில் ஆதி தாளத்தில்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேர தீயக ராதா எனும் தியாகராஜர் கீர்த்தனை கேட்கலாம். கௌளிப்பந்து ராகம் ஆதி தாளம்.

இணைக்கிறோம் பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பந்துரீதி குலு ஸ்ரீ தியாகராஜர் கீர்த்தனை கேட்கலாம். ஹம்சநாதம் ராகம் ஆதி தாளத்தில்

நேரம் 4:37 கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேளையில் இணைஞ்சிருக்கிறோம் பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக சமஜவர கமனா எனும் தியாகராஜர் கீர்த்தனை கேட்கலாம். ராகம் ஹிந்தோலம் ஆதி தாளத்தில்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்று சக ஆண்டு 1948 சரவண் 17 பராப வருடம் ஆடி மாதம் 23 நாள் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8 நாள் சனிக்கிழமை எமது காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது நேயர்களே.

0: முற்றும் துறந்தவர்கள் முதன்மையானவர்கள். மற்றவர்கள் ஆசை வலைக்கு உட்பட்டு மயங்கி நிற்பவர்கள். குறள் எண் 348, அதிகாரம் துறவு.
1: தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வலைபட்டார் மற்றையவர்.
0: முற்றும் துறந்தவர்கள் முதன்மையானவர்கள். மற்றவர்கள் ஆசை வலைக்கு உட்பட்டு மயங்கி நிற்பவர்கள். குறள் எண் 348, அதிகாரம் துறவு.
2: இனி இன்றைய நிகழ்ச்சிகளை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்கலாம். நேர்களே, காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:20 புதிய காலையில் சேவை செய்திகள், 6:10 இணையத்தாலும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள், 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எம் கே மணிமேகலை அவர்கள்.

காலை 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி. ஒரு சொல் கேளிர் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தி, பயிர் பாதுகாப்பில் உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளும் பயன்பாடுகளும் குறித்து விருதுநகர் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வக வேளாண் அலுவலர் கா அறிவுத்திறன் அவர்கள் தருகும் தகவல்கள். 6:45 திரையிசை, 6:55 பூந்தளிர், காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், புதுசேரி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் வழங்குபவர் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள், 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடர்ச்சி, 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா தேனி மாவட்டம் நேயர்களுக்காக.

8:50 சைபாலை நின்ற ஒரு தகவல் வழங்குவர் தென்னிங்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 8:50 திரையிசை, 9 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 10 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 10:02 விருப்பகானங்கள் நேர்விருப்பம் புதுக்கோட்டை பழனியாகி அவர்கள், 10:30 ஒருபட பாடல்கள் இடம்பெறும் திரைப்படம் புலி, 11 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 11:02 கண்ணாடி மாளிகையின் தலைப்பு 8:30, 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 11:47 திரை இசை, 12 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 12:02 ஸ்நேகிதியே. மதியம் 1 வசந்தங்கானங்கள், 1:50 மெல்லிசை, 2 கவிதை அரங்கம், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக, 3 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 3:00 மெல்ல வரும் பாட்டு, 4 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 4:02 ஆட்டக்களம், 5 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 5:02 மாலை தென்றல், 6 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:00 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:20 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள், 7 பாட்டு எதிர்கிட்டு, 8 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 பட்டாம்பூச்சிகள் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி.

இரவு 9 மணிக்கு காற்றில் விரியும் கடிதமலர்கள், 9:30 சக்கரை வியூகம் பகுதி 13 எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திக தீபன் அவர்கள், 10 மணிக்கு பட்டுச்சிறகு, 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும்.

நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:40 விவித் பாரதி தமிழ் 102.3 மெகாஹெர்ட்ஸின் அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

நேயர்களுக்கு வணக்கம். நான் உடன்பிறப்பை படத்துடைய இயக்குநர் இரா சரவணன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. ரொம்ப நல்ல நிகழ்ச்சிகள், நிச்சயமா உங்க நெஞ்சத்துக்கு இதமானதா இருக்கும். தொடர்ந்து கேளுங்க.

நேரம் காலை 5 மணி. இனி கேட்கலாம் பக்தி மாலை. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் முதல் பாடலாக இதோ ஒலிக்கிறது நம்மளை பக்தி மலையில் நனைய

நேரம் காலை 5:11. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பக்தி மலையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்த பாடலாக கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

நேரம் காலை 14 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 101.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பக்தி மலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னடை போக்கும் இறைவா, இருள் நீக்கும் ஒளியே வா வா, துயரத்தில் துணையாய் நின்று துவளும் மனதை தேற்றிடுவாய் என்றுமே. அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

வாழ்க்கை வணக்கம் தகுபீர் முழக்கம் பக்குவம்

நேரம் காலை 5:19. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பக்தி பாலை நிகழ்ச்சியில் பக்தி மலையில் நனைந்து கொண்டிருக்கிறோம். வழி தெரியா வேளையில் வாழ்வின் பாதை காட்டிடுவாய், நம்பிக்கையை நெஞ்சில் என்றும் விதைத்து நாளும் எங்களை வழிநடத்தி செல்வாய் இறைவா. அடுத்த பாடலோடு இணைந்திருங்கள் நேயர்களே.

நேரம் காலை 5:22. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பக்தி மாலை நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணீரை துடைக்கு கரம் நீ, கவலைகளை போக்கும் துணை நீ, தடுமாறும் பாதையில் வெளிச்சம் நீ, தளராத நம்பிக்கையின் விதி நீ இறைவா. அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

நேரம் காலை 5:26. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பக்தி மாலை நிகழ்ச்சி கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். என்னாலும் காத்திடுவாய், கவலைகளை போக்கிடுவாய், உன் துணையின்றி இங்கு யார் இறைவா. பக்திமாலை நிகழ்ச்சியின் இறுதி பாடலாக கேட்டலாம் நேயர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் 5:30. நேயர்கள் கேட்கவிருப்பது இசை அமுதம், திரைப்படங்களிலிருந்து பக்தி பாடல்கள்.